இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 15, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி மாதம் 19 நாள், செப்டம்பர் மாதம் 5 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6 மணி. நேயர்கள் கேட்கலாம்

நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடல் அழகு மண்ணால் அழகாகச் செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றதே.

நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம் பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 ஹொசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மலையச் செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்று மழலையாக ஜி தன்யஸ்ரீ. 7:00 காலை வணக்கம், இதில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர். 8:30 ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம் தேசிய ஆசிரியர் தின சிறப்பு நேரலை. தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி ரேகடஹள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ரா மதனகோபாலன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் விருப்பப்படலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 10:45 வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். 11:00 தருமபுரி இனிமே சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பின் பூவே. 12:10 தமிழருவி ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும் கவிஞர் நெடுந்தீவு மா திவாகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சுழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன வலம் வரும். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 உழைப்போம் உயர்வோம் தருமபுரி ஏ கொள்ளஹள்ளி கே சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று சேலம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து தூத்துக்குடி

ஏடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். 8 மணிக்கு இளந்தென்றில் தமிழ் பேசுங்க என்னும் தலைப்பில், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசை மழை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்பப் பாடல்கள் வளம் வரும். நேயர்கள் இதுவரை பண்பலில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து எனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே.

0: NIC.in using the login credentials. The World Archery Para Series 2026 begins at Ahmedabad in Gujarat today. The event brings together 105 athletes from 19 countries. It is the first time India is hosting the World Archery Para Series. The third stage of the series is being held at the Sabarmati Riverfront in Ahmedabad and will continue till 9th of this month. Union Home and Cooperation Minister Amit Shah virtually inaugurated the event last evening. Addressing the gathering, he said, India is moving towards becoming a global sporting hub. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது. நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குரட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலர பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு தன்னோடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும்.

0: பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா. சாவித்ரி அவர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலைப்பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். மறைப்பொருளாயிருக்கும் இறைவனை இசைப்பாக்களால் வணங்கும் நேரம் இது. நேர்களே, கேட்க இருக்கிறோம் பக்தி மாலை.

அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பும் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறார் திருமூலர். எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள். எண்ணங்கள்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது பி. சுஷீலா குரலில்.

நேரம் 6:21. கேட்டுட்ருக்கோம் நேர்களே, இது பக்தி மாலை. காலை பொழுது அப்படின்னாவே ஒரு அழகு தாங்க. ஏன்னா அந்த நாளின் தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். அழகாக புலரக்கூடிய அந்த காலை பொழுது, இனிமையான சுத்தமான அந்த காற்று, பறவைகள் எல்லாம் கீச் கீச்னு காத்திட்டு பறக்கக்கூடிய அந்த காலையில் இதமான அந்த சூழ்நிலை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த அமைதியான சூழலில் மனசிற்கு இதமளிக்கும் பக்தி பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் கோவை ஜலீல் குரலில்

நேரம் 6:26. இது பக்தி மாலை. எங்கள் ஆண்டவனாகிய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திருவிவிலியம். கேட்க இருக்கும் பாடல் சிஸ்டர் சாரா நௌரோஜி குரலில்.

0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக்.
1: சங்கர் பயோடெக் ஹோசூரில் ISO விதை உரிமம், தாவர தோற்றம், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சான்றிதழ் பெற்ற ஒரே நிறுவனம். நடவு முதல் அறுவடை வரை விவசாயிகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கும் நிறுவனம். அனைத்து வகையான திசுவாழை கன்றுகள் உற்பத்தி செய்யும் ஒரே இடம் சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
0: ஹோசூர் சங்கர் பயோடெக் வழங்கும் உழவர்களுக்காக. வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் விவசாயிகளின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்லைன் இணையதளமாகும். இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன? விவசாயிகள் உள்ளீடுகள், தரமான விதைகள், உரங்கள் மற்றும் உளவியல் சார்ந்த பொருட்கள் ஆன்லைனில் கிடைக்கின்றன. ஆர்டர் செய்த 7 நாட்களில் விவசாயிகள் இல்லத்திற்கு டெலிவரி ஆகும். விவசாயிகள் எங்கிருந்தாலும் எப்போதும் தேவைப்பட்ட இடுபொருட்கள் இந்த செயலியின் வாயிலாக ஆர்டர் செய்யலாம். தங்களுடைய மொபைல் ஃபோனில் கூகுள் தேடு தளத்தை TNAU அக்ரி ஹார்ட் என டைப் செய்து தேடவும், தேவையான பொருட்களை கண்டறியவும், அதனை தேர்வு செய்யவும் முடியும். அந்த இடுபொருளில் வலது புறத்தில் பை நவ் என காண்பிக்கும். அதற்கு அருகில் இடுபொருட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. பை நவ் என்ற பட்டனை தேர்வு செய்தால் தொலைபேசி எண் கேட்கும். தொலைபேசி எண்ணை பதிவு செய்த பிறகு ஓடிபி நம்பர் கேட்கும். இதை டைப் செய்தால் செய்ய ஏதுவாக பெயரை கேட்கும். அதை பதிவு செய்த பிறகு இடுபொருட்களின் எண்ணிக்கை கேட்கும். பின்னர் பெயர், தொலைபேசி மற்றும் முகவரி கேட்கும். ஆனால் இது கட்டாயம் கிடையாது. பிறகு சேவ் அண்ட் டெலிவரி என்றும் கேட்கும். இதை தேர்வு செய்த பிறகு பில் போட முகவரி கேட்கும். இதை பூர்த்தி செய்த பிறகு ஏடிஎம் கார்டு, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாக பணத்தை செலுத்தலாம். டெலிவரிக்கான கட்டணத்தை செலுத்தி நாம் பொருட்களை எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். என்ன, பயிர் ஒன்றை வாங்கிட ஆர்டர் போட்டாச்சா? அடுத்து இந்த உரங்களின் சமச்சீர் பயன்பாட்டுடைய முக்கியத்துவம் இது தெரிஞ்சுக்கணும். மண் பரிசோதனை, பயிரிடுவதற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யணும். மண்ணில் ஏற்கனவே உள்ள சத்துக்களின் அளவை அறிந்து அதற்கேற்ப உரமிட வேண்டும். NPK உரங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தணும். தலைச்சத்து இலை மற்றும் தண்டு வளர்ச்சிக்கு உதவுகிறது. மணிச்சத்து வேர் வளர்ச்சி மற்றும் பூக்கும் திறனை அதிகரிக்கிறது. சாம்பல் சத்து பயிரின் வலிமை, நோய் எதிர்ப்பு மற்றும் தரத்தை மேம்படுத்துகிறது. எனவே சத்தை மட்டும் அதிகமாக பயன்படுத்தாமல் பயிரின் தேவைக்கேற்ப மூன்றையும் சமநிலையாக வழங்க வேண்டும். அதிகப்படியான உரம் பயன்படுத்துவது மண் வளத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதிக்கலாம். குறைவான உரம் பயன்படுத்தினால் பயிர் வளர்ச்சி மற்றும் மகசூல் குறையலாம். எனவே பரிந்துரைக்கப்பட்ட அளவு மட்டுமே பயன்படுத்தணும். பயிரின் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ப உரங்களை பிரித்து இடுவது சிறந்தது. குறிப்பாக தலைச்சத்து உரங்களை ஒரே முறையில் அதிகம் இடாமல் தேவைக்கேற்ப பகிர்ந்து கொள்ளணும். இயற்கை உரங்களை எப்படி பயன்படுத்துறது? தொழு உரம், பசுந்தாள் உரம், மண்புழு உரம், கம்போஸ்ட் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் கரிமப் பொருட்களுடைய அளவை அதிகரிக்கலாம். இது மண்ணின் நீர்பிடிப்பு திறனையும் நுண்ணீர் செயல்பாட்டையும் மேம்படுத்துகிறது. உயிர் உரங்களினுடைய பயன்பாடு, அசோஸ்பெல்லம், அசோபெக்டர், பாஸ்போபெக்டீரியா போன்ற உயிர் உரங்களை பயிருக்கு ஏற்றவாறு பயன்படுத்தலாம். இவை சத்துக்கள் பயிருக்கு கிடைப்பதை மேம்படுத்த உதவுகின்றது. நுண்ணூட்ட சத்துக்கள், துத்தநாகம், இரும்பு, போரான், மங்கனீஸ் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் பயிருக்கு தேவையான அளவில் வழங்கணும். குறைபாடு இருந்தால் மண் பரிசோதனை மற்றும் பரிந்துரை அடிப்படையில் பயன்படுத்தலாம். சமச்சீர் உரமிடுதலின் நன்மைகள் என்ன? பயிரினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சி ஏற்படும். மகசூலம் விளைபொருளின் தரமும் அதிகரிக்கும். உர செலவு குறையும். மண் வளம் நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்படும். அதிகப்படியான உரப்பயன்பாடு தவிர்க்கப்படும். சுற்றுச்சூழல் மாசுபாடு குறையும். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும். விரிவாக விவசாயிகளுக்கு எடுத்திருக்கணும். வட்டார தொழில்நுட்ப மேலாளர் விவசாய அடையாள எண் பதிவு செய்தல் குறித்தும் தெரிஞ்சுக்கணும்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஹோசூர் சங்கர்.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் காலை 6:35 நேயர்கள் கேட்கலாம்.

0: பயோடெக் வழங்கிய உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஹோசூர் சங்கர் பயோடெக். தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
1: அடுத்து இந்த இளநீர் இயற்கையாகவே எந்தவித கலப்படமும் இன்றி கிடைக்கும் பானங்களுக்கு எப்போதும் மக்களின் தனி மவுசு உண்டு. அதிலும் இளநீர் என்றால் அனைவருக்கும் பிடிக்கும். ஆனால் எந்த ஓட்டையும் போடாமல் மிகவும் கடினமான ஓட்டுக்குள் எப்படி அவ்வளவு தண்ணீர் செல்கிறது? மழைநீர் உள்ளே புகுந்துவிடும் என சில தவறாக நினைக்கலாம். இந்த இளநீர் ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தென்னை மரங்கள் பூமியின் மிக ஆழமான பகுதிக்கு தங்களுடைய வேர்களை வேகமாக செலுத்துகின்றன. அங்குள்ள நிலத்தடி நீர் மற்றும் முக்கியமான தாதுக்களை உறிஞ்சி எடுத்து மரத்தின் மேல் பகுதிக்கு அனுப்புகின்றன. சைலம் எனப்படும் நுண் குழாய்கள் திசுக்கள் மூலமாக இந்த தண்ணீர் மரத்தின் உச்சிக்கு மேல் நோக்கி பயணிக்கிறது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக 100 அடி உயரத்தில் நடக்கும் இந்த நீர் போக்குவரத்து செயல்பாடு உண்மையிலேயே இயற்கையின் ஒரு மிக சிறந்த தொழில்நுட்பமாகும். இதை தாவரவியலில் காபில்லரி ஆக்சன் என்று சொல்வார்கள். உறிஞ்சப்படும் சாதாரண நிலத்தடி நீர் அப்படியே நேராக காய்க்குள் செல்வது கிடையாது. அந்த நீர் காய்க்குள் சென்றதும் லிக்யூட் எண்டோஸ்பிரம் எனப்படும் ஒரு சிறப்பு திரவமாக மாறுகிறது. இந்த பயணத்தில் மரத்தில் உள்ள இயற்கையான சர்க்கரை மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட தாதுக்கள் அந்த நீருடன் ஒன்றாக கலக்கின்றன. இதுவே பின்னால் சுவையான இனிப்பான ஒரு இயற்கையான சத்துமிக்க பானமாக இளநீர் முழுமையாக உருவெடுக்கிறது. கடினமான காய்க்குள் இருக்கும் இந்த சுத்தமான தண்ணீர் உண்மையிலே மனிதர் குடிப்பதற்காக இயற்கை உருவாக்கியது கிடையாது. அது தென்னை மரத்தின் புதிய விதை முளைத்து வளர்வதற்கு தேவையான முழு ஆற்றலையும் உணவையும் கொடுப்பதற்காகவே இந்த திரவம் சேமித்து வைக்கப்படுகிறது. இதில் மனிதர்களுக்கு தேவையான பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற எலக்ட்ரோலைட்டுகள் அதிக அளவாக உள்ளதால் இது ஒரு மருத்துவ குணமுள்ள இயற்கையான பானமாக உலகெங்கும் பயன்படுகிறது. அடுத்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறை என்றால் என்ன? ஒரே பண்ணையில் பயிர் சாகுபடி, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் போன்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வேளாண் மற்றும் சார்பு தொழில்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து செயல்படுவதே ஒருங்கிணைந்த பண்ணை முறையாகும். இதன் முக்கிய நோக்கம் பண்ணையில் கிடைக்கும் நிலம், நீர், தொழிலாளர் மற்றும் உயிரியல் வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதுடன் ஒரு தொழிலில் உருவாகும் கழிவுகளை மற்றொரு தொழிலுக்காக இடுபொருளாக மாற்றுவதாகும். இதன் மூலம் கழிவு என்பது வளம் என்ற கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இந்த கழிவிலிருந்து வளம் எப்படி? IFS முறையில் மிக முக்கியமான சிறப்பு வளங்களில் மறுசுழற்சி ஆகும். கால்நடைகளிலிருந்து கிடைக்கும் சாணத்தை கம்போஸ்ட் அல்லது மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். தயாரிக்கப்படும் உரத்தை மீண்டும் பயிர்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் வெளியிலிருந்து வாங்க வேண்டிய உரத்தின் அளவை குறைக்க முடியும். அதேபோல் பயிர் கழிவுகளில் பொருத்தமானவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். மீதம் உள்ள பயிர் கழிவுகளை கம்போஸ்ட் தயாரிக்க பயன்படுத்தலாம். கோழி கழிவுகளையும் மீன் கழிவுகளையும் மீன் வளர்ப்பு அமைப்பில் உருவாகும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த நீரை உரிய முறையில் மேலாண்மை செய்து பயிர்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் மறுசுழற்சி செய்ய முடியும். இவ்வாறாக ஒரு தொழிலில் கிடைக்கும் துணைப் பொருட்கள் மற்றொரு தொழிலின் தேவையை பூர்த்தி செய்வதால் பண்ணையின் ஒட்டுமொத்த செயல்திறனும் அதிகரிக்கிறது.
0: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி சின்னசாமி.
2: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
3: எக்லே இன்று காலை 9:05 வானலில் வசந்தம். இன்று தேசிய ஆசிரியர் தின சிறப்பு நேரலையாக விளம்பர இருக்கிறது. நேரலே ரேகடஹள்ளி அரசு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ராம் மதனகோபாலன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேரலும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 9:05 வானலில் வசந்தம் நிகழ்ச்சியில் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார். இந்திய இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சித் தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நகர்ப்புறங்களில் கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையில் வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர் சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசைத்திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்தவொரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளிலிருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில

0: மாவட்ட உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்தநாள் மற்றும் மனநாள் கொண்டாடும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
4: வரகமையிலே சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாளமை நிகழ்ச்சி. இன்றைய மலையாளமை நிகழ்ச்சியில் நம்ம இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகராசம்பட்டி பள்ளி குழந்தை ஜி தன்யாஸ்ரீ. வணக்கம் தன்யாஸ்ரீ.
5: வணக்கம் சார்.
4: தன்யாஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்க சார்.
4: நல்லா இருக்கீங்க. பா, நிறைய பூ வச்சிருக்கீங்களே, என்ன பூ இது?
5: மல்லிப்பூ.
4: நீளமா இருக்குது, கிலோமீட்டர் கணக்கில் நிறைய கிடைக்குது. உங்க ஊர்ல?
5: எங்க அத்தை வீட்டில் கிடைக்குது. செடிக்குது
4: அத்தை வீட்டுக்கு செடின்னு இருக்குது. சரி, நிறைய பூ வச்சிருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்தீங்களா? இந்த அப்பா வச்சுக்கோ அப்படின்னு
5: சொல்லிட்டு.
4: ஏன் கொடுக்கல?
5: எனக்கே பத்தாது.
4: சரி, நல்லா பூ வச்சுட்டு ஜாலியா இருங்க. நீங்க எத்தனை படிக்கிறீங்க தன்யாஸ்ரீயா?
5: ரெண்டாவது.
4: ரெண்டாவது நல்லா படிக்கிறீங்களா?
5: எஸ் சார்.
4: சரி, என்னென்ன நல்லா படிக்கிறீங்க சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம்.
5: பாட்டு, கதை, ரைம்ஸு.
4: சரி, என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில் நீங்க எங்களுக்காக?
5: பாட்டு
4: பாடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுனா?
5: பூனைக்குட்டிய பானிய உருட்டாத, பசி திருக்க பால் தருவேன், பானிய உருட்டாத, பச்சிக்கிளியே பச்சிக்கிளியே பறந்து போகாதே, பழுத்தம் பழம் தருவேன், சிற்றருமே சிற்றருமே கச்சி கடிச்சு புட்டுறாதே, கட்டி நல்லா வெள்ளம் தருவேன், எலிக்குட்டியே எலிக்குட்டிய பைய கடிச்சு புட்டுறாதே, கோழியே கோழியே சண்டை போடாதே, பசி திருக்கெல்லாம் அரிச்சு தருவேன்.
4: பாடிக்கீங்களா?
5: பாடிக்கேன் சார்.
4: சரி, அம்மா என்ன பண்ணுறாங்க வீட்டில்?
5: அம்மா தம்பிய பார்த்துக்கிறாங்க.
4: சரி, நீங்க போய் என்ன பண்ணீங்க ஸ்கூல் விட்டு உடனே? தம்பிக்கிட்ட என்ன
5: பண்ணீங்க? துணி மாத்திட்டு எழுந்திட்டு விளையாடுவேன்.
4: ஓ, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா?
5: விளையாடுவீங்க சார்.
4: சரிங்க தன்யாஸ்ரீ, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்க இல்ல, அழகா பூ வச்சுக்கிட்டு நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
5: டாக்டர்.
4: டாக்டரா? என்ன பண்றீங்க?
5: காய்ச்சலு அடிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஊசி போட வேண்டியதான்.
4: ஓ, ஊசி போட போறீங்க. சரிங்க தன்யாஸ்ரீ, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
5: நன்றி.
4: இணையினர்களே, இன்றைய மலை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை ஜி தன்யாஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்.
6: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
6: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று செப்டம்பர் 5.
9: நம் நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவர், முதல் குடியரசு துணைத் தலைவர் மற்றும் தத்துவ மேதை.
10: தத்துவ பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். உள்நாட்டிலேயே கல்வி கற்ற இவர் உலகம் போற்றும் மேதையாக திகழ்ந்தார்.
9: இந்திய

0: தத்துவம் என்ற இவரது நூல் பாரம்பரிய தத்துவ இலக்கியத்தின் தலை சிறந்த படைப்பாக போற்றப்படுகிறது.
1: இவரது புலமை, தத்துவ ஞானம் ஆகியவற்றை கண்டு மகாத்மா காந்தி மற்றும் நேரு ஆகியோர் இவரை அனைவருக்குமான ஆசிரியர் என்று போற்றினர்.
0: நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1954 இவருக்கு வழங்கப்பட்டது.
1: ஆசிரியராக பணியை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக உயர்ந்த சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1888.
1: இவரை போற்றும் விதத்தில் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளான செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.
0: தேசிய ஆசிரியர்கள் தினம் இன்று.
1: இந்திய சுதந்திர போராட்ட வீரர்
0: வழக்கறிஞராக பணியை தொடங்கினார்.
1: வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார்.
0: தமிழ் இலக்கியங்கள் குறித்து பல செய்யுள்கள், கட்டுரைகள் எழுதி பல ஆங்கில நூல்களை தமிழிலும் மொழிபெயர்த்திருக்கிறார்.
1: திலகரை அரசியல் குருவாக ஏற்று விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்.
0: பிரிட்டிஷரின் கப்பல் நிறுவனத்துக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார்.
1: இவரது உணர்ச்சிமிக்க உரைகள் மக்களிடையே சுதந்திர உணர்ச்சியை கொழுந்துவிட்டு எரிய செய்தது.
0: பிரிட்டிஷ் ஆட்சியில் தேச துரோக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் செக்கிழுத்தார்.
1: நாட்டின் விடுதலைக்காக தொழில், சொத்து, சுகம், வாழ்க்கை என அனைத்தையும் தியாகம் செய்த கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் என போற்றப்பட்ட வ.உ. சிதம்பரம் பிள்ளை பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1872.
1: உலகம் முழுவதும் அன்பு கருணையை வாரி வழங்கிய முன் உதாரண சமூக சேவகர்
0: சகோதரி தெரசா என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார்.
1: தனது அமைப்புகளுக்கு தெருத்திருவாக சென்று நிதி உதவி திரட்டினார்.
0: எய்ட்ஸ், தொழுநோய், காசநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நலவாழ்வு மையங்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பத்துக்கான ஆலோசனை அமைப்புகள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள் ஆகியோருக்கான மையங்கள், அனாதை இல்லங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றையும் ஆரம்பித்தார்.
1: சிறந்த சமூக சேவகர்.
0: இவரது மனிதநேய பணிக்காக அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
1: பத்மஸ்ரீ, ஜவஹர்லால் நேரு விருது, பாரத் ரத்னா விருது, அமெரிக்க ஜனாதிபதி பதக்கம், பிலிப்பைன்ஸின் ரமோன் மகசேசே விருது மற்றும் இங்கிலாந்து, அமெரிக்க நாடுகளின் ஆர்டர் ஆஃப் மெரிட் உள்ளிட்ட 50 மேற்பட்ட விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்றார்.
0: பல பல்கலைக்கழகங்கள் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கின.
1: அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மானுட சேவையில் இறை தரிசனம் பெற்ற அன்னை தெரசா நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 1997.
1: உலகம் முழுவதும் அறக்கட்டளை தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கான ஒரு பொது தளத்தை ஏற்படுத்துதல் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபை 2012 அன்னை தெரசாவின் நினைவு தினமான செப்டம்பர் 5 அறக்கட்டளை தினமாக அறிவித்தது.
0: சர்வதேச அறக்கட்டளை தினம் இன்று.
1: கவிஞர் மற்றும் பாடலாசிரியர்
0: உவமை உருவகங்களில் பழமையும் புதுமையையும் இணைத்தவர்.
1: வளமான கற்பனை, எளிய நடை, எளிய சொல்லாட்சி, மனித உணர்வுகளின் படப்பிடிப்புகளால் மக்கள் உள்ளத்தை கவர்ந்தவர்.
0: ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற கவிதை நூலுக்கு 2006 சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்.
1: எழுத்தாளர், கவிஞர், பாடலாசிரியர் மு. மேத்தா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1945.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
5: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
6: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
3: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் நத்தாள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தாள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் டிரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களில் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும்.
5: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இது கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம். தக்காளி 24 ரூபாய், கத்திரிக்காய் 22, வெண்டைக்காய் 24, அவரைக்காய் 45, கொத்தவரை 24, முள்ளங்கி 10, பச்சை மிளகாய் 30, சுரக்காய் 16, வாழைக்காய் 8, முருங்கைக்காய் 30, புடலங்காய் 25, பீர்க்கங்காய் 30, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 68, 70, 2 விலைகளில் கிடைக்குது. பெரிய வெங்காயம் 62, கேரட் 64, பீட்ரூட் 56, பீன்ஸ் 110, முட்டைக்கோஸ் 34, பூண்டு 240, இஞ்சி 225, மொச்சை 60, பாகற்காய் 30, உருளைக்கிழங்கு 28, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 80. இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான இன்றைய தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலையிலும். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணி பைகளை எடுத்துகிட்டு போகலாம். முடிந்த அளவுக்கு நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை தவிர்ப்போம். நேர்களே, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். தர்மபுரி மாவட்டம் இண்டூர் நத்தாள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தாள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
10: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
12: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
13: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
14: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
12: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
15: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். சாக்ரடீஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, நாடறிந்த, ஏன் உலகமே அறிந்த மாபெரும் தத்துவ மேதைகள். சாக்ரடீஸ் பிளாட்டோ அடையாத புகழை கூட ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் அரிஸ்டாட்டில் பெற்றார். உலகத்தின் மாபெரும் வீரனாகிய அலெக்சாண்டரிடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள்

0: இவ்வளவு சாதித்திருக்கிறீர்கள், உலகத்தையே உங்கள் குடையின் கீழ் கொண்டு வந்து விட்டீர்கள், இதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்று கேட்ட போது அலெக்சாண்டர் சொன்ன பதில் இருக்கிறது பாருங்கள். அப்பப்பா, அவர் சொல்கிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர்கள், இந்த உலகமே என் கைக்கு வந்ததற்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னாராம் அலெக்சாண்டர். அது மாத்திரமல்ல, ஆசிரியர்களுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஜப்பான் நாடு சுதந்திரம் அடையாமல் இருந்த காலகட்டம், இராணுவ ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. இராணுவ வீரர்கள் உடையில் பல கிராமங்களில் பல நேரங்களில் கொள்ளையர்கள் புகுந்து விடுவார்கள். அப்படி ஒரு நாள் கொள்ளையர்கள் குதிரையில் வேகமாக ஒரு கிராமத்துக்குள் புகுந்து விடுகிறார்கள். ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை வைத்துக் கொண்டு அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் சோறுட்டி கொண்டிருக்கிறாள். அப்போது குதிரையிலே கொள்ளையர்கள் வளைத்துக் கொள்கிறார்கள். ஒரு மறைவான இடத்தில் இரண்டு குழந்தைகளோடு அந்த தாய் மறைகிறாள். அவர்கள் விடுவதாய் இல்லை. ஒரு குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு வந்தபோது அந்த தாய் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு மற்றொரு குழந்தையோடு பக்கத்தில் தப்புகிறாள். அந்த குதிரையின் குளம்படி சத்தத்தோடு வந்த அந்த கொள்ளை கூட்டத்தை சார்ந்த ஒருவன் அந்த பச்சிளம் குழந்தையின் தலையை வெட்டி வீழ்த்துகிறான். பிறகு அந்த கொள்ளையர்கள் கூட்டம் அந்த கிராமத்தை விட்டு செல்கிறது. வெட்டுண்டு கிடக்கிற அந்த குழந்தையின் சடலத்தை தன் மடியில் வைத்து கொண்டு ஓ என அழுகிறாள் அந்த தாய். சுற்றி இருந்தவர்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள், ஏம்மா, இரண்டு குழந்தைகளும் உன் இரண்டு கண்களைப் போல் அல்லவா, ஏன் ஒரு குழந்தையை காப்பாற்றி விட்டு ஒரு குழந்தையை விட்டுவிட்டாய் என்று கேட்டபோது அந்த தாய் அழுது கொண்டே சொன்னாள், நான் இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்ற முயற்சி செய்தேன், முடியவில்லை. இறந்து கிடக்கிற இந்த குழந்தை நான் பெற்றெடுத்த குழந்தை, உயிரோடு இருக்கிற இந்த குழந்தை என் பக்கத்து வீட்டு குழந்தை, நான் ஒரு ஆசிரியை, என்னை நம்பி இந்த குழந்தையை விட்டுவிட்டு சென்றார்கள். இரண்டு குழந்தைகளுக்கும் நான் சோறு ஊட்டுகிற போது கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள். என் குழந்தை போனாலும் பரவாயில்லை, என்னை நம்பி ஒப்படைத்த இந்த குழந்தையை காப்பாற்றுவது என் தொழில் தர்மம் என்றாள் அந்த ஆசிரியை அழுது கொண்டே. அந்த ஆசிரியையின் தியாகத்தை என்னவென்று சொல்வது? அடுத்த அன்னையாய் இந்த உலகத்திலே ஒரு குழந்தைக்கு இருப்பவர்கள் ஆசிரியர்கள்தான். ஆசிரியர்கள் வகுப்பறையில் நின்று கொண்டே இன்னும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாடம் பயின்ற மாணவர்கள் மேலே மேலே உயர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் வாழ்வில் உயர்ந்தால் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் கூட மனதுக்குள்ளாவது பொறாமைப்படுவார்கள். ஆனால் தன்னுடைய மாணவன் உயர்ந்த நிலையை அடைகிற போது ஆனந்தம் அடைகிற ஒரு தூய்மையான தூய இதயம் படைத்தவர்கள்தான் ஆசிரியர்கள். அவர்களுடைய பாதங்களை தொழுகிற ஒவ்வொரு நாளும் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நேயர்களின் மேடையாய் காத்துல மதக்கிறான் போற வழியில பூவாசிருக்கிறான். விவசாயிகளின் உற்ற தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
3: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்
2: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
4: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
5: நிறைவு பெற்றது காலை வணக்கம்.

பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2027 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த நூற்றாண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அடல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால்பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதிச் சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCnet.nta.nic.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதிச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாட தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாட தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெறவுள்ளது. சமூகவியல் பாட தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில்தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100

0: விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25. நேயர்கள் கேட்கலாம்.
2: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
3: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
4: பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் டிரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் டிரேடர்ஸ் இண்டோர்.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: தருமபுரி மாவட்டம் இண்டூர் நத்தாள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தாள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி, ஆயுத பூஜை, விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: தருமபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
14: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: கண்டுபிடிக்கும் போது என்ன ஸ்டேஜ்ல இருக்குதுன்றதுதான் க்வெஸ்சன். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ரொம்ப வில்லேஜஸ்லாம் ரிமோட் பிளேசஸ்ல அவேர்னஸே இருக்காது. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி 3 இல்லை 1 மேலே 6 இருந்தா அடுங்கணும் அப்படின்னு டாக்டர். அவங்க அப்போ கூட வரமாட்டாங்க. 6 months, 7 months எல்லாம் திருச்சி லீவ் இட். ஓகே, இதுதானே ஒன்றும் இல்லையே. அண்ட் இன்னொரு இது பெரிய இது வந்து புண்ணு இருக்கும், ஆனால் வலிக்காது. ஆஸ் இன் எனி கேன்சர், யூஸ்வலி கேன்சரஸ் இது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். எனி லீஷன், லீஷன் மட்டும் இருக்கும், மேபி ஒரு ஆல்சர் மாதிரி இருக்கும். ஓகே, வலி தான் இல்லையே, ப்ளீடிங் தான் இல்லையே, இனிஷியலாக இருக்காது. பட் எப்போ வலி வரும்னா அது வளர வளர பெருசாக அந்த நர்வ்ஸ் இன்வால்வ் பண்ணிச்சுன்னா தென் தெர் வில் பி பெயின். அதே மாதிரி பக்கத்தில் டூத்துனால கூட, டூத்து அலைன்மெண்ட் சரியில்லைனா கூட அது உறைஞ்சு அதுவே கேன் லீட் கேன்சர் ஆல்சோ. அந்த மாதிரி இது பெயின் வரும்போது தான் வருவாங்க. பட் அதுக்குள்ளே இட் மைட் பி டூ லேட், வளர்ந்துருக்கும், 6-7 ஆயிருக்கும், 1 ஆயிருக்கும், அப்படியே விட்டுருவாங்க. வலி வரும்போது தான் வருவாங்க. வலி வந்துச்சுன்னா அது பெருசாகி அதுக்கப்புறம் தான் வலி வரும். பட் அதுக்குள்ளே இட்டோட ஸ்ப்ரெட் இல்லை. சம்டைம்ஸ் ஈவன் டிஸ்டன்ட் மெட்டாஸ்டேசிஸ் த்ரூ பிளட் ஸ்ட்ரீம் டு த லங்ஸ் கூட போயிடுச்சுன்னா தென் பிகம்ஸ் இன்க்யூரபிள். ஸோ அதுதான், அதனால் சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி அதை பார்க்கணும். அதுக்காக தான் நான் சொன்னேன் அவேர்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் பேஷண்ட்டுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா, சரியாகாமல் இருந்துச்சுன்னா 2-3 கண்டிப்பாக நம்ம டாக்டரோட ஹெல்ப்பை சீக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அந்த அவேர்னஸ் பேஷண்ட்ஸ் இல்லை. ஆக்சுவலி இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் நிறைய ஆல்கோஹால் எல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ அவங்களை கொண்டு போய் டி அடிக்ஷன் சென்டரில் சேர்க்கறது, சேர்த்துட்டு இட் ஒர்க்ஸ் அவுட். சி, அல்டிமேட்லி இட் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ், இட்ஸ் யோர் வில் பவர். நீ அங்கேயும் போயிட்டு அட்மிட் பண்ணிட்டா என்ன, பேசிக்கலி வாட் தே டூ, தே ட்ரை டு ரிஃப்ரைன் யூ ஃப்ரம் ஸ்மோக்கிங் இல்லையா, ஸோ தட் தே ரிலீவ் யூ ஆஃப் யுவர் சிகரெட்ஸ். யூ டோன்ட் ஹாவ் ஆக்சஸ் to cigarettes or other forms of tobacco. So, அதையும் தாண்டி நீங்கள் வெளியில் போகும்போது திருட்டு தரமாக அடிக்கிறதுனா, ஐ மீன் இட்ஸ் அப் டு யூ. ஸோ அதுதான் டி அடிக்ஷன். ஒரு செட் பீரியட் ஆஃப் டைம், லெட்ஸ் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு, இஃப் யூ கேன் பி அவே ஃப்ரம் தட், இட் மீன்ஸ் யூ கேன் டூ இட். அதுதான்

0: ஒரு சைக்காலஜி வந்து அதுதான், ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ அதை நம்ம வீட்டிலே கூட பண்ணலாம், பட் வீட்டிலனா என்ன, நான் நம்மளே செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவங்க தி நீட் டு பி ரெஸ்ட்ரெயின்ட். ஸோ அதுதான் அந்த டிஅடிக்ஷன் சென்டர்ஸ், அந்த தட்ஸ் வாட் தே டூ. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ ஃபார் தட், ரொம்ப அடிக்டவங்களுக்கு அதுலேருந்து வரதுக்கும் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. பட் அல்டிமேட்லி எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது still you should not go back to it, yeah? You will not have access to what you've been having, which causes addiction.
1: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம் குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேரம் காலை 7:30. ஆமாங்க, 7:30 ஆயாச்சு. நிறைய பேர் சமையல் கட்டில் சமைச்சிட்ருப்பீங்க. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. நிறைய சமைச்சோமே நேற்று, அதுலேயே கொஞ்சம் மீதியாக இருக்குது, அதையே வச்சிடலாமா அப்படின்னு நிறைய பெண்கள் யோசிப்பீங்க. அதையே வச்சிருவாங்களோ அப்படின்னு நிறைய ஆண்களும் யோசிப்பாங்க. சரிங்க, நாம் நிகழ்ச்சிக்கு வருவோம். கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷச்சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரெட்ரோ சாங்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த 80s 90s வந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்க போகிறோன்னே. அப்படி சும்மா செதுக்கி வச்சுருக்காங்க பாடல்கள் எல்லாமே, ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். சரி, சந்தோஷச்சாரல்னாவே ஒரு பொது அறிவு கேள்வி இருக்கும் இல்லையா. இன்றைக்கி பொது அறிவு கேள்வி என்னென்னா, 2027 நடைபெற உள்ள ICC மகளிருக்கான அறிமுக சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியினை நடத்தும் நாடு எது? இதுதான் இன்னைக்கு சந்தோஷச்சாரலுக்கான GK க்வெஸ்சன். இதற்கான விடையை நீங்கள் பாடலை கேட்டுக்கிட்டே யோசிங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன் நேர்களே. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக என்ன பாடல் கேட்க போகிறோம் தெரியுமா? செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோ ஜானகி குரலில் வருகிறது இந்த பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
6: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teacher's Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
7: இணைந்திருக்கிறோம் நேர்களே சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில். இன்னைக்கு நேர்களுக்காக ஒரு அறிவிப்பு. தருமபுரி இலக்கியம்பட்டி துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்னைக்கு மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. மின்னிறுத்தம் செய்யப்பட இருக்கும் பகுதிகள் இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், செந்தில் நகர், ஒட்டப்பட்டி, உங்காரணஹள்ளி, வெங்கட்டம்பட்டி, தேவரசம்பட்டி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, நல்ல சேனாள்ளி, பாளையத்தனூர், மாதேமங்கலம், தொழில் மையம், கலெக்டரேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மின்னிறுத்தம் செய்யப்பட உள்ளது. நேர்களே, உங்களுடைய மின் சாதனம் தொடர்பான அந்த வேலைகளை நீங்கள் காலையில் 9 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கோங்க.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பரப்பட்டி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் கேட்க போகிற அடுத்த பாடல் சிவா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா குரலில்.
1: அடிவான்

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
4: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
5: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ட்ரீட், போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

நேரம் 7:49 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. இது சந்தோஷ சாரல். நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 நிலவரப்படி வினாடிக்கு 8500 கனஅடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. நேர்களே, இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனால் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நீங்கள் பேசலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேரம் மட்டும் இருக்கணுங்க. இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் இன்று தேசிய ஆசிரியர் தின சிறப்பு நேரலையாக வளம் வர இருக்கிறது. நேர்களே, ரேகடஹள்ளி அரசு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ரா மதனகோபாலன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நீங்களும் பங்கேற்று உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நேரலையாக. சரி நேர்களே, சந்தோஷச்சாரல்லாம் நம்ம இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து கேட்க போகிற பாடல் தென்றல் சுடும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்க காத்திருக்கிறது இந்த பாடல்.

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவமனை.

0: யம்
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
8: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across the nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
9: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
10: நேர்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தாலே அதற்கான பதிலை கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு சவாஜ் சொல்லிக்கோங்க. கேள்வியை பார்த்துடலாம். 2027 நடைபெற உள்ள ஐசிசி மகளிருக்கான சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியினை நடத்தும் நாடு எது? இதற்கான பதில் இந்தியா. நம்ம இந்தியா தாங்க இந்த போட்டியை நடத்த போகுது. 2027 பிப்ரவரி 14 இந்த போட்டிகள் நடக்க போகுது. மும்பை கிரிக்கெட் மைதானம் மற்றும் வதோதரா இந்த மைதானங்களில் இந்த கிரிக்கெட் போட்டியை இந்தியா நடத்திருக்கு.

நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நேரம் காலை 8 மணி, நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று செப்டம்பர் 5, இரண்டு பெருமைகளை கொண்ட தினமாக இந்த நாள் மலர்கிறது. ஒன்று, தலைமுறை தலைமுறையாக ஞானத்தை வழங்க வல்ல ஆசிரிய பெருமக்களின் பெருமைகளை என்றென்றும் மறவாமல் நன்றி உணர்வோடு போற்றுகின்ற ஆசிரியர் தினமாக மலர்கிற இதே நாளில், வரலாற்று பெருநாயகராக இந்த மண்ணில் அவதரித்த வ.உ. சிதம்பரனாரின் 150வது பிறந்த தினம் என்கிற பெருமைக்குரிய திருநாளாக இது மலர்கிறது. இந்திய வரலாற்றில் தன்னிகரில்லாத தனித்தலைமை உடையவர்கள் என்று வரிசை

0: படுத்தி பார்க்கிற பொழுது மகாகவி பாரதியாரின் மனதில் தோன்றுகிறவர்கள் ஐவர். அவர்கள் குறித்த உணர்வை வ.உ. சிதம்பரம் பிள்ளை கோயம்புத்தூர் ஜெயிலில் இருக்கிற காலத்தில் வி.ஓ. சிதம்பரமும் கோயம்புத்தூர் ஜெயிலும் என்கிற தலைப்பின் கீழே இந்தியா இதழில் 11/9/1909 அன்று எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையின் துவக்கத்தில் ஒரு முத்திரை பதித்தது போல ஒரு வெண்பாவை மகாகவி பாரதி பாடுகிறார். விந்தை திலகர் அரவிந்தரோடு பாலர் பதி சிந்தை சிதம்பரமாம் செம்மலுமே வந்திலரேல் ஆதரமாம் அன்னை வளநாடு எங்கே வந்தே மாதரமாம் மந்திரம் எங்கே என்று வினா எழுப்புகிறார். இந்திய நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டின் வளம் எங்கே, இந்த நாட்டின் பெருமையை மந்திரம் போல் உரத்து ஒலிக்கக்கூடிய வந்தே மாதரம் என்கிற மந்திரம் எங்கே? இந்த ஐவர் இந்த மண்ணில் வந்து அவதரிக்கவில்லை என்றால் இவையெல்லாம் சாத்திரமா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார். தலைவர்களின் தனித்தன்மை வாய்ந்தவராக குருநாதராக திகழ்கிறவர் திலகர். அவருக்கு அடைமொழி இந்தை திலகர். திலகரின் தளபதியாக வங்காளத்தில் அவதரித்தவர் மகான் ஸ்ரீ அரவிந்தர். திலகரின் நெறியிலே இந்திய விடுதலையை தீவிரவாத இயக்கமாக கொண்டு சென்ற பெருமைக்குரியவர் பிபின் சந்திரபாலர். அதேபோல் போற்றுதற்குரிய பெருமைக்குரிய பெருந்தகை லாலா லஜபதி ராய். திலகர், அரவிந்தர், பிபின் சந்திரபாலர், லாலா லஜபதி ராய் என்கிற நான்கு பேரறிஞர்களை முன்னிலைப்படுத்திய மகாகவி பாரதி அடுத்த தொடரில் சிந்தை சிதம்பரமாம் செம்மலுமே என்று சொல்கிறார். பாரதியின் வாக்கில் செம்மல் என்கிற சிறப்புக்குரிய பட்டம் தானே வெண்பாவில் வந்து விழுகிற அழகை இந்த பாடலில் தான் தரிசிக்க முடியும். வறுமையிலும் செம்மை என்கிற உன்னத நிலையை அடைவதற்கு முன்னாலேயே அத்துணை செல்வங்களையும் இழந்து விட்டு சிறையில் சிக்கிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமையை எண்ணிய மாத்திரத்தில் செம்மல் என்கிற சிறப்பு பட்டத்தை வழங்கி இருக்கக்கூடிய மகாகவி பாரதி, இந்த ஐவரும் இந்த மண்ணில் வந்து அவதரிக்காவிட்டால் எல்லாவற்றிற்கும் ஆதரமாக திகழ்கிற அன்னை வளநாடு எங்கே, வந்தே மாதரமா மந்திரம் எங்கே என்று வெகுண்டெழுந்த கோபத்தோடு வினவி பார்க்கிறார். சிறை புகுந்து வெளிவந்த வேகத்தில் அவரிடமிருந்து வெளிப்பட்ட உன்னத பாடல் வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தார் மன்னன் என மீண்டான் என்றே கேளாத கதை விரைவில் கேட்பாய் நீ என்று அவர் குறித்து பாடுகிறார். வருண வடிவத்தை மீறிய ஒரு வரலாற்று எழுதிய சிறப்பு பாபு சிதம்பரனாருக்கு உண்டு. வேளாளர் மரபிலே அவர் தோன்றிய போதிலும் சத்திரிய வம்சத்தின் தலைவராக திகழ்ந்து தென்னகத்தின் மன்னன் என்கிற சிறப்பு பெற போகிறார் என்கிற உணர்வு பெருக்கில் எழுதிய பாடல் வருந்தலை என் கேள்மை கோவே என்று அவரை மன்னனாகவே புகழ்ந்து போற்றுகிறார். அந்த பாடல் பாரதியிடமிருந்து வெளிப்படுகிறது. பாரதியின் சமகாலத்தில் தலைவராக போற்றுகிற பல அறிஞர்களுக்கு மத்தியில் சக தோழராகவும் உள்ளூர் உறவாகவும் மாமன் மைத்துனன் உறவாகவும் கண்டு மனதிற்குள்ளே அந்த அன்பு மிக கொண்டு வ.உ. சிதம்பரனார் குறித்து பாரதியார் பாடிய பாடல்கள் நாடக பாங்கு மிக்கவை. வெள்ளைக்கார விஞ்சு துறைக்கும் தேசபக்தர் சிதம்பரம் பிள்ளைக்கும் இடையில் நடந்த உரையாடலை அழகிய ஒரு நாடக வடிவில் உரையாடலாக பாடலில் எழுதி காட்டிய அந்த பாடல்தான் அந்த காலத்தில் மட்டுமல்ல இந்த காலத்திலும் இளைஞர்களினால் மாணவர்களால் குழந்தைகளால் ஏற்று நடிக்கத்தக்க உன்னதமான அமைப்புகளை உடையவை. அத்தகு பெருமைக்குரிய மகான் அவதரித்த இந்த புண்ணிய தினத்தில் இன்னமும் அவர் கண்ட கனவு இந்தியாவில் நனவாக வேண்டுமானால் சுதேசிய பேரியக்கம் எழ வேண்டும், சுயநலம் கடந்த பொதுநலம் வெளிர வேண்டும், சிதம்பரனார் கண்ட கனவு சீக்கிரத்தில் நனவாக இந்திய நாடே பெருமைக்குரிய எழுச்சி நாடே வந்தே மாதரம் என்கிற மந்திரத்தின் முழக்கத்தின் அர்த்தத்தை நியாயப்படுத்துகிற வரலாற்றை விரைவில் உருவாக்கு. அடுத்த தலைமுறையினருக்கு அத்தகு ஆற்றல் வாய்ந்த தன்மையை என்றென்றும் நிலைத்திருக்க அருள்புரி என்று பாரத அன்னையை இன்று ஒன்று நன்று என்று வ.உ. சிதம்பரனாரின் பெருமைமிக்க வரலாற்றை நினைவு கூர்ந்து பணிதல் ஒன்றுதான் இன்று நாம் செய்ய வேண்டிய பணி என்று தோன்றுகிறது.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: நேரம் 8:05 நேர்களே, ஆனில் கொழுக்கொட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கொட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். ஆம்நேர்களே, இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்பு நாள். நான் இது வரைக்கும் பத்மலையில் பேசினது இல்லைங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலைங்க. வாய்ப்பு கிடைச்சா நான் பேசுவேன், லைன் கிடைச்சா நான் வந்துடுவேங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தால் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச

கேட்கக்கூடிய பாடல்களாக கேட்கலாம். இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பர் 043-42-24-40 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் உங்களோட மெசேஜ், அதாவது உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது எந்த திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிற நேர்களுக்கான எண்கள் 043-42-24-40 மற்றொரு எண் 043-42-24-40-31 இந்த எண்களை அழைக்கலாம், நீங்கள் எங்கள் கூட பேசலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பொன்னியின் புதுப்புனல்ல வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாகறாங்க. போச்சம்பள்ளியிலிருந்து மதுஸ்ரீ மோனிஷ் இவங்க இணைஞ்சு கேட்டிருக்காங்க. எந்த திரைப்படம்னா கத்தி திரைப்படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுருவோமா நேர்களே, கத்தி திரைப்படத்துலேருந்து பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: கல்யாணத்துல கவனிச்சியா?
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
6: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
7: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்கணும்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 0-43-42-24-40-31 இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடலை இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பெரும் டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை அனுப்பி வைங்க. அந்த பாடல், இந்த பாடல், கேட்ட பாடல், கேட்காத பாடல், எல்லாரோட பாடலையும் கேட்கலாம் நம்ம FM-ல. சரிங்க நேர்களே, 8:15 ஆயாச்சு, கேட்கலாம்.
8: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
9: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
10: டாக்டர் சங்கர் ரங்கநாதன், மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் நியூரோ கேர் பெண்ணாகரம் மைண்டூரில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனையில் பணிபுரிகின்ற தலைமை மருத்துவராகிய நான் ஏறத்தாழ 3 மாதங்கள் கழித்து உங்களை இன்று சந்திக்கின்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனையுடைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத

0: அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். நாம இப்பொழுது தொடர்ச்சியாக வலிப்பு நோய் பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுல கர்ப்பிணி தாய்க்கு வரக்கூடிய வலிப்பு நோய் எக்லாம்சியா அப்படின்னு நோய் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து எக்லாம்சியா வந்தது அப்படின்னா, தாயுடைய உயிரையும் சேயுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் போது பிரசவம் செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ரெண்டாவது, இந்த பிரசவ காலத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு வலிப்பு நோய் இருந்ததுன்னா தயவு செய்து வலிப்புக்கான மருந்துகளை பிரசவ காலத்தில் இடைவிடாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அதை விட்டுட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வலிப்பு வரது வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வலிப்பு மாத்திரைகள் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தான் எடுக்க வேண்டும். அதாவது நீங்கள் என்ன மாத்திரை எடுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய மகளிர் மகப்பேறு மருத்துவர்கிட்டையும் நரம்பியல் மருத்துவர்கிட்டையும் காண்பிக்கணும். ஏன் அப்படின்னா, சில வலிப்பு மருந்துகள் குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஆபத்தாக முடியும். என்ன டாக்டர் குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியுது. வழக்கமாக வலிப்புக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை மாத்திரை, பேசிக்கான மாத்திரைகள் இருக்கிறதுலாம், அதில் வந்து ஃபெனிடாயின் அப்படிங்கிற ஒரு மாத்திரை இருக்கிறது. ஃபெனிடாயின் சோடியம், இது நிறைய பேர் வலிப்பு நோயாளிகள் பரிச்சயமான ஒரு மாத்திரை, பாப்புலரான மாத்திரையும் கூட, மருந்தும் கூட. இது வந்து அரசு மருத்துவமனைகளையும் எல்லா மருத்துவமனையும் கிடைக்கிறது. மிக மலிவான மாத்திரையும் கூட, வல்லமை மிக்க மருந்தும் கூட, ஃபெனிடாயின் சோடியம்னு சொல்லும். இது வந்து 100 மில்லிகிராம் மருந்துகள் வருகின்றன. இந்த மருந்துகளை நீங்கள் ஏற்கனவே, அதாவது உங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே பல வடமாக எடுத்துக்கொண்டிருப்பீர்கள், அது உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் கருத்தரிக்கும் போது அதே மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மருந்துகள் கரு உருவாகும் போது தாயுடைய வயிற்றில் இனப்பு திசு மூலமாக, பிளாசண்டா மூலமாக அந்த குழந்தையுடைய ரத்தத்துக்கு சென்று குழந்தையுடைய பாகங்கள், ஆர்கன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, பாகங்கள் உருவாகுவதை வெகுவாக தடுக்கும். ரெண்டாவது, குழந்தைக்கு மூல வளர்ச்சியும் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மருந்துகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து ஃபெனிடாயின் சிண்ட்ரோம்னே சொல்லுவோம். அதனால் இந்த மருந்துகளை உட்கொள்ளாக இருந்ததுன்னா பேறு காலத்தில் வேறு மருந்துகளை உட்கொள்ள வேண்டும். அந்த வேறு மருந்துகளுக்கு நீங்கள் சுவிட்ச் ஓவர், அதாவது வேறு மருந்து மாற்றும் போது இஇஜி பரிசோதனை, தலையில் சுல் போடணும்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இஇஜி பரிசோதனையும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனையும் செய்து பார்த்து மருந்துகளை மாற்ற வேண்டும். இல்லை என்றால் இந்த மருந்துகளாலையும் பாதிப்பு வரலாம். மூன்றாவது, நிறைய தாய்மார்களுக்கு இதுக்குரிய கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர் எனக்கு தான் வலிப்பு இல்லை, எதுக்கு நான் வந்து கர்ப்பிணி காலத்தில் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பேறு காலத்தில் உங்களோட இரண்டு உயிரும் இருக்கிறது, உங்கள் உயிர், உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய இன்னொரு உயிர், இந்த இரண்டு உயிரும் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் பிளட் வால்யூம் அதிகமாகும், இரத்த அளவு அதிகமாகும் போது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளும் வேலை செய்யாது, பற்றாது சில நேரங்களில். சில நேரங்களில் ஹார்மோன்கள் மாற்றத்தினால வலிப்பு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே மருந்துகளை கட்டாயம் உட்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இந்த மருந்துகளை எவ்வளோ நாள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கிறது. இதை பற்றி நான் நாளைக்கு சொல்கிறேன்.
1: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: K
3: 8:20 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி.

நேர்களே, இன்று காலை 9:05 தேசிய ஆசிரியர் தின சிறப்பு நேரலையாக வலம் வர இருக்கிறது வானொலியில் வசந்தம். இன்னைக்கு ரேகடஹள்ளி அரசு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ரா மதனகோபாலன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களாகிய நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி பொன்னியின் புதுப்புனல்ல அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரியிலிருந்து ஜான்வி இவங்க கேட்டிருக்காங்க கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல். இப்போ மனேர்களே அந்த வைப்பான சாங்கை

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி,

0: கிட்ட சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
6: நலம் நலம் அறியாவல், நலம் நலம் அறியாவல்.
5: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

நேர்களே, இன்று பிற்பகல் 12:10 தமிழர்வி ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும் கவிஞர் நெடுந்தீவு மா. திவாகர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பகல் 2 மணிக்கு உழைப்போம் உயர்வோம். தர்மபுரி ஏ. கொள்ளஹள்ளி கே. சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரண்டு 2:30 காத்திருக்கிறது பன்மொழி பாடல்கள். பல மொழிகளிலிருந்து திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடைத்தீடும் வினாக்கள். 4 மணிக்கு நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்

0: நேரம் காலை 8:30 நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். மன எழுச்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளை நாமளே நம்பணும். இப்போ நம்ம குழந்தையாக இருந்தப்ப எப்படி இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை பருவத்தை பாருங்கள். குழந்தை பிறந்து இதில்

படுக்க வச்சுருக்கோம்னா மல்லாக்கு படுத்திருக்கோம். அந்த மல்லாக்கு படுத்திருக்க குழந்த மல்லாக்குன்னா இப்படி மேல் நோக்கி பார்த்த மாதிரி படுத்திருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி 3வது மாதத்துக்கு மேலே அப்படி பிறண்டு குப்புற படுக்கும். கிராமங்களில் என்ன செய்வாதுங்களா, பிள்ளை பூமியை பார்க்குற அன்னைக்கு அங்கே ஒரு தேங்காய் உடைப்பாங்க. இப்போ தானாக முயன்று தான் அது என்ன செஞ்சிச்சு, குப்புறை வந்து ஆகாயத்தை பார்த்த குழந்த முத முதல்ல பூமியை பார்க்குது. அடுத்தது அப்படி பார்த்த குழந்த அப்படியே படுத்து கிடக்காது, அந்த கையை வச்சு இப்படிங்கோ அப்படிங்கோ மெதுவாக அப்படி கையை ஊண்டி எந்திரிக்க பார்க்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எந்திரிக்கிற பிள்ளைக்கு உட்கார வச்சு பழக்குவாங்க. உட்கார போட்டு விடும் விழுந்துக்கிட்டே இருக்கும், அப்புறம் கையை ஊட்டிக்கிறோம், அப்புறம் நின்றுங்க உட்காந்துக்கிறோம். இந்த உட்கார்ந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அது மெதுவாக எந்திரிக்க பார்க்கும், தடுமாறும், விழுகும், அழுகும், ஆனாலும் அந்த முயற்சியை கைவிடாது. நடக்க பழகின பிறகு நம்ம கையை பிடிச்சி விடுவீங்களேன், விடு நானாக நடப்பேன், நானாக ஏறுவேன். ஒரு நான் பார்க்குறேன் பஸ்ஸில் ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து பிள்ளையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறுதுங்க. அந்த பிள்ளை பேயாக கத்துது, எல்லா வண்டியை நிப்பாட்டுறாங்க, என்னங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஐயோ அதான் ஏறணுங்கிறதுங்க,

0: அப்படி பார்த்த குழந்தை அப்படியே படுத்து கிடக்காது. அந்த கையை வச்சு இப்படிங்கோ அப்படிங்கோ மெதுவாக அப்படி கையை ஊண்டி எந்திரிக்க பார்க்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் எந்திரிக்கிற பிள்ளைக்கு உட்கார வச்சு பழக்குவாங்க. உட்கார போட்ட விடவும் விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கையை ஓட்டிக்கிறோம், அப்புறம் நின்றுங்க உட்காந்துக்கிறோம். இந்த உட்கார்ந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அது மெதுவாக எந்திரிக்க பார்க்கும், தடுமாறும், விழுகும், அழுகும், ஆனாலும் அந்த முயற்சியை கைவிடாது. நடக்க பழகின பிறகு நம்ம கையை பிடிச்சி விடுவீங்களேன், விடு நானாக நடப்பேன், நானாக ஏறுவேன். ஒரு நான் பார்க்குறேன் பஸ்ஸில் ஒரு அம்மா வேகமாக ஓடி வந்து பிள்ளையை தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறுதுங்க. அந்த பிள்ளை பேயாக கத்துது, எல்லா வண்டியை நிப்பாட்டுறாங்க, என்னங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஐயோ அதான் ஏறணுங்கிறதுங்க, சரி இறக்கி விட்டு தொலை அப்படின்னு எல்லோரும் கத்துறாங்க. அது என்ன, அப்புறம் நம்ம திரும்பி இறங்கி அந்த பிள்ளையும் சேர்ந்து என்ன வந்துச்சு, நீ போ அப்படின்ட்டு அந்த பிள்ளை தானாக ஏறுதுங்க. தானாக ஏறணும்னு எல்லோரும் கை தட்டி சந்தோஷம்ப்பா வாங்கப்பா போவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தன்னால் முடியாதுன்னு நினச்சிருந்தா குழந்தை நடந்திருக்குமா, பேசுகிறப்ப தப்பு வந்துடும் நினச்சிருந்தா குழந்தை பேசியிருக்குமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த குழந்தையாக இருந்த நாம் தானே மாறி வர்றோம். ஆனால் நாம் ஏன் வாழ்க்கைக்கு பெரிய ஆளானோன்னு தேர்வு ரிசல்ட் வந்தால் ஒருவேளை பாஸ் ஆகலைன்னா உடனே பயப்படுறோம், என் வாழ்க்கை போச்சுங்கிறோம், உடனே முடிவை மாற்றுறோம். சைக்கிள் ஓட்டுறப்ப தவறி விழுந்தால் முழிங்காலில் அடிபட்டால் கூட ஓட்டி பழகிடுறோம். நீச்சல் அடிக்கிறப்ப தண்ணி குடிச்சிட்டா கூட திருப்பி நீச்சல் அடிச்சிடுறோம். ஆனால் வாழ்க்கைன்னு வர்றப்ப மட்டும் ஏன் தயங்கணும், ஏன் பயப்படணும், பயப்படக்கூடாதுங்க. கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், இல்லாமல் இருக்குமா. எங்கள் முத நாள் வலை வீச போகிற மீனவர் வந்து பெரும் புயலில் மாற்றிக்கிட்டு அடிபட்டு வந்து சேர்றாரு. அதுக்காக மூணாம் நாள் போகாமல் இருப்பாரா? மூணாம் நாள் என்ன கட்டட கான்ட்ராக்டுக்காக போக போகிறாரு? இல்லையே, அவர் கடலுக்கு தானங்க போவார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

8:34 நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி இது. பொன்னியின் புதுப்புணர்கள் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. அறிவுணையர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமாக நான் பாடல் கேட்டுட்டு தாங்க நான் வேறு வேலையே செய்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் மூலமாக தங்களுக்கான விருப்ப பாடலாம் அனுப்பிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தட்டாரம்பட்டியிலிருந்து கவினா ஸ்ரீ இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. காஞ்சனா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போம் நேர்களே.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
2: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
1: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
2: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
1: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
2: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
1: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
2: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
1: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
2: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
1: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
2: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே, இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சி. வழங்கி கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேரம் 8:45, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
6: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: சைபால். சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: முகத்தில்
8: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
7: சைபால்.
6: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
9: எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்கெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழிலில் ரொம்ப கெட்டிக்காரராக இருக்கலாம், அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டு உலகியல் அறிவு இல்லாமல் இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம். அந்த 4 பேரும் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வந்து வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், 3வது ஆள் வைத்தியர், 4வது ஆள் ஜோசியர். இவங்க 4 பேரும் நண்பர்கள், அதனால் சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில் ஒரு ஊரில் தங்கினாங்க, இருட்டி போச்சு. அதனால் இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கேயே கடைத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு முடிவு பண்ணாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமாக செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் வந்து கறிகாய் வாங்க

0: போனார். வேதாந்தி வந்து எண்ணெய் வாங்க போனார். ஜோசியர் வந்து பலசரக்கு வாங்க போனார். சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை எல்லாம் சரி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தெருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்கே போய் மார்க்கெட்டில் பார்த்தார். ஒவ்வொரு கறிக்காயாக எடுத்து பார்த்தார். இது பித்தம், உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்றா தள்ளினார். கடைசியில் ஒன்றுமே தேரல, வெறும் கையோடு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார் வேதாந்தி, அவர் ஒரு தொண்ணையில் எண்ணெயை வாங்கினார். பேசாமல் அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது. இந்த தொண்ணைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொண்ணை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார். வாங்கின எண்ணெய் பூராவையும் வழியில் கொட்டிவிட்டு வெறும் தொண்டையோடு வந்து சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார் ஜோசியர், அவர் ஒரு வழியில் பார்த்தார். வழியில் வந்தவங்களெல்லாம் அங்கங்கே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தார். இவர் அங்கே போய் சேர்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகிட்டுது, கடையெல்லாம் பூட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்கிறது, அவரும் வெறுங்கையோடு திரும்பி வந்து சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்கே சமைக்கிறதுக்காக உட்காந்துருந்தார் சங்கீத வித்வான். அவர் கதை என்னாச்சு தெரியுமா? அங்கே அவர் அடுப்பை பற்ற வச்சு ஒலையை கொதிக்க வச்சார். அதாவது ஒரு பானையில் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சார். அது கொதிக்க ஆரம்பிச்சுது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சுட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமாக கையில் இருந்த கரண்டியால் அந்த பானையில் தட்டினார். தாளம் போடுறதா நினச்சிக்கிட்டு அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சி போச்சு. தலையில் கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ்ஸு டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரர், பஸ்ஸை ரொம்ப திறமையாக ஆபத்து இல்லாமல் ஓட்டினதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையாக தான் ஓட்டிகிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடலில் போனதும் படகு நின்று போச்சு, மோட்டாரில் ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்கெல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா? உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
3: 1-800-419-1800
4: 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களை ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில், பாப்பாரப்பட்டி.
8: இந்த பாட்டு கேட்போம்.
9: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது.
8: இல்ல இல்ல, இந்த பாட்டு கேட்போம்.

0: அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி.
1: இணைஞ்சு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே, இது பொன்னியின் புதுப்பு நல்ல அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, ஈரோடு மாவட்டத்திலிருந்து செந்தில் கேட்டிருக்காங்க. காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேருக்காக இந்த பாடல்

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்று தேசிய ஆசிரியர் தின சிறப்பு நேரலையாக வளம்புற இருக்கிறது. நேர்களே, ரேகடஹள்ளி அரசு பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ரா மதனகோபாலன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், வழங்கிய பொன்னியின் புதுப்பு நாள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: கப்பலோடு வருவேன், இல்லையெனில் கடலில் விழுந்து மாய்வேன் என்று சூளுரைத்துவிட்டு வாவு சிதம்பரம் மும்பைக்கு கப்பல் வாங்கச் சென்றார். அந்த நேரத்தில் அவர் மகன் உலகநாதன் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். மனைவியோ நிறைமாத கற்பிணி. உறவினர்கள் வாவூசியை ஊர் திரும்பச் சொன்னார்கள். ஆனால் அவரோ இறைவன் துணை நிற்பார் என்று கடிதம் எழுதிவிட்டு சுதேசி கப்பலை வாங்கிய பிறகுதான் ஊர் திரும்பினார். SS கேலியோ, SS லாவோ என்ற இரண்டு கப்பல்கள் தூத்துக்குடி துறைமுகத்தை தொட்டபோது நெடுங்காலமாக பிள்ளைப்பேறு இல்லாத பெண்ணொருத்திக்கு 2 குழந்தைகள் பிறந்ததைப் போல ஆனந்தத்தை நான் அடைந்தேன் என்று பாரதி அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுவார். தேசத்துக்காக தன்னையே தந்த வாவூசிக்கு விதிக்கப்பட்டது இரட்டையாயில் தண்டனை. இதுதான் தியாகத்துக்கு கிடைத்த பரிசு. இன்றைய அறிவு சார்ந்த உலகம் எல்லாவற்றையும் தன்னுடையது என்று உரிமை கொண்டாடுகிறது. பேட்டன் ரைட், காப்புரிமை, இன்டலெக்சுவல்

0: டுவல் பேட்டன் ரைட் என்றெல்லாம் பேசப்படுகிறது. கண்டுபிடிப்புகளெல்லாம் உலக நன்மைக்காக பொதுவுடைமையாக மாறும் நாள் எந்த நாள்? உலகை வாழ வைப்பதற்காக கார்மேகம் கொட்டித்திருக்கிறதே, வான்மேகம் கொட்டித்திருக்கிறதே, அந்த மழைக்கு யார் காப்புரிமை கொண்டாடுவார்கள்? ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்பார் வள்ளுவர். எப்படி ஊருணி நீர் எல்லோருக்கும் பயன்படுகிறதோ அப்படித்தான் அறிவுடையவன் செல்வம், அப்படித்தான் ஒரு மகத்தான பேரறிஞன் பிர்தோசி என்ற பாரசீக கவிஞன். தன் ஊர் மக்களின் வறுமையை விரட்டுவதற்கு தன் அறிவை பயன்படுத்த நினைத்தார். பாரசீக மன்னனிடம் சொல்கிறார், என் கவிதைகள் உங்கள் புகழ் பாடும், ஆனால் ஒவ்வொரு கவிதைக்கும் ஒரு பொன் தர வேண்டும் என்று நிபந்தனை சொன்னார். அதை அரசர் ஏற்றுக்கொண்டார். ஊர் மக்களின் வறுமையை விரட்டிவிட வேண்டும் என்ற உணர்வோடு 60,000 கவிதைகளை பாடினார் பிர்தோசி. பாரசீக அமைச்சர் 60,000 பொன்னை கொடுத்தால் அரசு கருவூலமே காலியாகிவிடும், 60,000 வெள்ளி நாணயங்கள் தருகிறோம் என்று சொன்னார். பரிசை ஏற்க மறுத்து ஊர் திரும்பினார் பிர்தோசி. அவர் உடல்நலம் குன்றியது. ஒரு நாள் பாரசீக மன்னர் பிர்தோசியின் கவிதைகளை எடுத்து படித்து பார்த்தார். அந்த மணிமணியான கவிதைகளுக்கு மனதை பறிகொடுத்தார். உடனே பிர்தோசியின் இல்லத்துக்கு 60,000 பொற்காசுகளை எடுத்து போங்கள் என்று ஆணையிட்டார். அரச மரியாதையோடு பொற்காசுகளை சுமந்து கொண்டு ஒரு ஒட்டகமும் வீரர்களும் கிளம்பினார்கள். பிர்தோசியின் ஊருக்குள் ஒட்டகம் நுழைந்தபோது எதிரே பிர்தோசியின் உடல் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இப்படித்தான் மகத்தான மனிதர்களின் வாழ்க்கை. சின்னஞ்சிறு உதவிகள் பல மகத்தான காரியங்களை சாதிக்கிறது. பயணம் செய்த வாகனத்தில் கிடந்த பணப்பையை எத்தனை பேர் உரியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள்! தன் சொந்த குடும்பத்திற்காக எத்தனை பேர் தங்களையே கரைத்துக் கொள்கிறார்கள்! ஓய்வு பெற்ற பிறகும் பணிபுரிந்த நிறுவனத்தை நினைத்து பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்! சுயநலம் கடந்து பொதுநலனுக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களாகத்தான் உலகம் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:05. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
1: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
2: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற பொன்மொழிக்கு ஏற்றாற்போல் இன்று டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் நம் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மாதா, பிதா, குரு, தெய்வம் இன்னும் பல வரிசைப்படுத்துவார்கள். அந்த வகையில் ஒரு குழந்தையை பத்திரமாக பார்த்து வளர்ப்பது தாயும் தந்தையும் கடமையாகும். அந்த வளர்ப்பை அறநெறிகளோடு வளர்ப்பதோடு சமூகத்தின் அரணாகவும் மாணவர்களின் வாழ்க்கையின் ஏணி படிகளாகவும் என்றும் ஏற்றம் தரும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் தன்னலமற்ற உள்ளங்களாக தன் பணியை மேற்கொண்டு வரும் இந்த சிறப்புமிக்க தேசிய ஆசிரியர் தினத்தில் நேரலையில் பங்கேற்கிறார் கரகடஹள்ளி அரசு நடுநிலைப்பள்ளி அரசு நடுநிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஆர். மதனகோபாலன் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். சார் வணக்கம். சார்
1: ஐயா வணக்கம். ஐயா
0: நல்லது ஒரு காலை வேளையில் பார்த்தீங்கன்னா வணக்கத்தோடு வாழ்த்துக்களும் சார்.
1: நன்றிங்க. நன்றிங்க
0: சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கலாம்.
1: என்னுடைய பெயர் இரா மதனகோபாலன். நான் கணித பட்டதாரி ஆசிரியராக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ரேகடஹள்ளி கடத்தூர் ஒன்றியத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். 16-3-2007 அந்த பள்ளியில் சேர்ந்ததிலிருந்து அதே பள்ளியிலேயே இன்று வரை கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன்.
0: கிட்டத்தட்ட எத்தனை வருடங்களாக பணியாற்றிருக்கீங்க?
1: 20 வருடங்களாக நியமனத்திலிருந்து 20 வருடங்களாக அதே பள்ளியில் பணியாற்றி வருகிறேன்.
0: நிச்சயமாக சிறப்பாக வந்து ஆசிரியர் பணியை மேற்கொண்டு வரீங்க சார். முதல்ல நம்ம எந்த நிலைமைக்கு போனாலையும், சரிங்களா, மாணவர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும், நம்ம எந்த நிலைமைக்கு போனாலையும் மாணவர்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் அந்த தன்னலமற்ற ஒரு மனப்போக்கோடு வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களை வந்து உயரத்துக்கு கொண்டு போகிற ஒரு துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆசிரியர் பணி வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னங்க சார்?
1: முதல்ல நான் தேர்ந்தெடுத்த பணி ஆட்சி பணி தான். அந்த ஆட்சிப்பணி நோக்கி தான் நான் முதுகலை பட்டம் படித்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய நகர்வுகள் அனைத்தும் இருந்தது. அடுத்தபடியாக நான் பிஎட்டும் படித்தேன். ஆனால் என்னால் 3 முறை முயற்சி செய்த பிறகும் என்னால் அந்த பணியை செய்ய இயலவில்லை. அதனால் அடுத்து நான் விரும்பி ஏற்ற பணியாக இந்த ஆசிரியர் பணியை ஏற்று அதை என்னால் முடிந்தவரை செம்மைப்படுத்தி கொண்டு பணியாற்றி வருகிறேன்.
0: சரிங்க சார். கண்டிப்பாக வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பணிக்கு வந்திருக்கேன்.
1: இல்லைங்க, நான் யூபிஎஸ்சி மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது தருமபுரியிலேயே 30 வருடங்களுக்கு முன்னால் தருமபுரியில் எந்த வசதியும் இல்லை. அதனால் நானே தயார் பண்ணி நானே புத்தகங்களை தேடி பண்ணும் பொழுது எனக்கு சிரமமாக இருந்தது. அப்பயும் எங்கள் அப்பா சொன்னார், முடிஞ்சால் சென்னைக்கு போயிடு, நான் பார்த்துக்கலான்ட்டு. ஆனால் நானே சம்பாரித்து நானே படிக்கிறேன் அப்படின்ற ஒரு சொல்லில் நான் விழுந்து போயிட்டேன். அப்போ எங்கள் அப்பா பேச்சு கேட்டிருக்கலாம். ஆனாலும் அதை விட இந்த பணி சிறப்பான எனக்கு அமைஞ்சிருக்கு. இரண்டாவது எல்லாமே எனக்கு மிக சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் ஆசிரியர் பணி அந்த ஆட்சி பணியை விட இன்னும் கீழே போய் நம்ம சமூகத்திற்கு நிறைய செய்யலாம் அப்படின்றத இந்த பணியின் மூலம் உணர்ந்து அதையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனால் அதை விட இந்த பணியை தான் நான் சிறப்பாக எண்ணுகிறேன்.
0: கண்டிப்பாக சிறப்பான ஒரு தகவலையும் சொல்லியிருக்கீங்க. ஆசிரியர் பணி தான் வந்து எல்லோருடைய வாழ்க்கையும் முன்னேற்றும் ஒரு பணியாக கூட சொல்லலாம் இல்லைங்களா. எந்த நிலைமைக்கு போனாலும் சரி,

0: ஆசிரியரோட வந்து தூண்டுதலோடு வந்து ஒரு நிலைக்கு அடையலாம் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து ஆசிரியர் பணி, நீங்கள் ஆசிரியர் இருக்கீங்க, மாணவராக இருக்கிற தருணத்தில் உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்னா யாருங்க?
1: மாணவர்களாக இருக்க தருணத்தில் எனக்கு ஆறாம் சின்ன வகுப்பில் இருந்து சிவகாமி டீச்சர், 1-5 தாரா டீச்சர், இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து வழி நடத்தியிருக்காங்க.
0: நிச்சயமாக ஒரு தூண்டுதலாகவும்
1: தூண்டுதலாகவும் இருந்திருக்காங்க. அப்போது என்னுடைய இளமை சிறிய பருவம் வந்து பள்ளி 1-5 அந்த பருவத்தை வந்து செம்மைப்படுத்தியவர்களில் இவங்க ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்காங்க. அப்புறம் நான் பள்ளிக்கு வரும்பொழுது மாணிக்கமையா, 6 மாணிக்கமையா, வடிவேலையா, இவங்கெல்லாம் என் மேலே ரொம்ப பிரியம் வச்சு நல்லாவே நல்லா அருமையாக வழி நடத்தினாங்க. மாணிக்கையா எனக்கு மாணவர் தலைவர் பொறுப்பையும் 6 கொடுத்தாரு. அதே போல் நான் 9-10 வகுப்பு போடும்பொழுது தமிழுக்கு திருமூர்த்தி ஐயா, அரசையா, இவங்களை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. எனக்கு தமிழுக்கு எனக்கு மிகுந்த ஆர்வத்தை 8 கொடுத்தவங்க அவங்க தான்.
0: சரிங்க.
1: அதே மாதிரி கல்லூரியில் நான் எடுத்துக்கிட்டேனாக்க பழனிசாமி ஐயாவை மறக்காமல் இருக்க முடியாது. கணிதத்தில் அவ்வளவு அருமையான, அனைத்து ஆசிரியர்களும் சிறப்பாக செய்வார்கள் என்றாலுமே நமக்கு பிடித்தவங்கன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அதில் எனக்கு என்னுடைய துறை சார்ந்தும் கணிதம் சார்ந்தும் பழனிசாமியா, கேபிஎஸ் ஐயா அப்படின்னு அன்போடு அணைப்போம்.
0: அதாவது ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா பேக் போனாக இருப்பாங்க, அவங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு கண்டிப்பாக ஊக்குவிக்கிறதுக்கான ஒரே ஒரு பக்கபலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்னு சொல்லலாம். இப்போ ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்ட உடனே பார்த்திங்கன்னா நீண்ட நெடு தொடராக நிறைய ஆசிரியர்களை பற்றி சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையம் நேயர், வருக வணக்கம்.
2: ஹலோ
0: ஐயா, வணக்கம். யாருங்கிறது?
2: வணக்கம், நான் பாபர்பட்டிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
0: நவீன் சொல்லுங்க.
1: வணக்கம் ஐயா.
0: சார் கிட்ட கேளுங்க.
2: சிறப்பு இருந்ததற்கு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: ஐயா, இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றி ஐயா.
2: ஏன் நீங்க கணித ஆசிரியர்னு சொல்றீங்க, ஆனா மேக்ஸ் தான் எல்லா இடத்துலயும் டஃப்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா 10th 12th பப்ளிக்ல எல்லாமே அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஒண்ணு. ஆனா நம்ம டெய்லி மேக்ஸோட தான் நம்ம டிராவலே பண்ணுவோம் எல்லாத்துக்குமான லைஃப்ல வந்து. என்னோட கேள்வி என்னன்னா, மேக்ஸ வந்து ஈஸியா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரிய வைக்கிற மாதிரி நீங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க? ஏன்னா கூட்டல் கழிச்சல் பெருக்கல்ங்கிறது ஈஸியா போயிடும், ஆனா அதை தாண்டி வந்து மேக்ஸ ஒரு டீச்சர் புரிய வச்சாதான் வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. கொஞ்சம் கற்பித்தல் ஸ்ட்ரிக்டாவே இருப்பாங்க, சில டைம்ல சில சமயத்துல நார்மலாவும் இருப்பாங்க. நீங்க வந்து என்ன மாதிரியான ஈஸியா புரிய வைக்கிறதுக்கான முறையை வந்து எப்படி நீங்க வந்து சொல்லி கொடுக்குறீங்க, அதை பத்தி ஒரு தகவல்?
1: கணித ஆசிரியர் பெரும்பாலானவர்கள் 99% ஸ்ட்ரிக்டான ஆசிரியர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா கணிதம் என்பது வாழ்நாள் முழுக்க நம் உடனேயே இணைந்து வருவது. அதை நான் எப்படி எளிமையாக கற்றுத்தருகிறேன் அப்படின்னாக்க, வாழ்க்கை சூழலோடு அந்த கணிதங்களை மாணவர்களுக்கு தொடர்பு படுத்தி அதன் மூலமாக கற்றுத்தருகிறேன். எப்பயுமே நம்ம வாழ்க்கை சூழலோடு தொடர்பு கொண்டு கற்றுக் கொடுத்தால் அந்த கணக்குகள் எளிமையாக மாணவர் மனத்தில் புரியும்.
0: சரிங்க சார், கண்டிப்பாக சொல்லியிருக்கீங்க. வாழ்க்கை பயணத்தோடு இயந்த ஒரு கல்வி முறையை வந்து ஆசிரியர்கள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் திறன்பட வந்து கற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: கண்டிப்பாங்க.
0: சரிங்க சார், இது வந்து ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு கற்றல் முறையில் என்ன மாதிரியான வந்து நிகழ்வுகள்லாம் பண்ணலாங்க சார்?
1: அதாவது என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம்னா, இப்போ வந்து அனைத்து கணக்குகளுமே ஸ்கிரிப்ட் அந்த மனப்பாடம் செய்து அந்த ஃபார்முலா அது அப்ளை பண்ணுறது சுருக்கிறது இதே வடிவத்தில் போகிறத தவிர்த்து அவங்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ்க்கை பயன்பாட்டோடு இணைந்து பாடத்திட்டத்தையே அமைச்சாக மிக நன்றாக இருக்கும்.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயின்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
7: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
8: Indoor Patanathumari.

முத்தம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2ஆம் ஆண்டு துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ், இண்டோர்.

生蛋糕。தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.

0: வருகின்ற 13 தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
5: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.

இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் தன்னலமற்ற உள்ளங்களாகவும் மாணவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வரும் ரேடகஹள்ளி அரசு நடுநிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஆர். மதனகோபாலன் அவர்கள் ஆசிரியர் தினத்தில் பல்வேறு சிறப்பான தகவல்களை பகிர்ந்து வருகிறார். நேர்கள் நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களையும் தகவல்களையும் பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043-342 என்ற முன்னணிப்போடு 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். சார், இந்த ஆசிரியர் தினத்தில் வந்து நிறைய பயனுள்ள தகவல்களையும் சிறப்பாக சொல்லிட்டு வரீங்க சார். குறிப்பாக மாணவர்கள் கல்வி அளவில் பெரும் சாதனைகள் பண்ணிட்டு தான் வராங்க, சரிங்களா? அந்த வகையிலோடைய அதனுடைய பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பங்கு பெரும் பங்காக தான் இருக்கும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்

0: எந்த உயரத்துக்கு மாணவர்கள் போனாலையும், சரிங்களா, ஒரு உயர்ந்த பதவிகள் போனாலையும், ஏதோ ஒரு தருணத்தில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தன்னை மறந்து ஓடி வந்து வந்து பேசக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். ஆரவாரமோடு வந்து பேசக்கூடிய தருணங்கள் நானும் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குங்களா?
1: நிறைய தருணங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா என்னுடைய மாணவர்களே 400க்கும் மேற்பட்டவர்கள் ஆசிரியர்களாக இருக்காங்க. அவங்க என்னை விட மேலே இருக்காங்க. முதுநிலை ஆசிரியர்களாக இருக்காங்க, கல்லூரி விரிவுரையாளர்களாக இருக்காங்க, பிஆர்டிங்கில் இருக்காங்க, இதை மாதிரி நிறைய பேர் மேல்நிலைக்கு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் என்னைய முன்னாள் மாணவர்கள் என்னை சந்திக்கும் பொழுது எப்பொழுதும் நல்ல மரியாதையோடனும் விசாரிப்போடும் பழகுவாங்க. இன்னுமே என்னுடைய முன்னாள் மாணவர்களோடு நான் தொடர்பில் தான் இருக்கேன். நிறைய பேர் நல்ல நிலையில் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாணவனால் தான் நானும் பாராட்டப்பட்டேன். என்னுடைய மாணவன் அவனுடைய நிறுவனத்தின் பத்தாவது ஆண்டு விழாவில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவம் செய்துள்ளார். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை நான் பெற்ற விருதுகள் பாராட்டுகளில் மிக உயர்ந்ததாக எண்ணுகிறேன். அவனுடைய 3 நிறுவன ஊழியர்களும் எழுந்து நின்று கைத்தட்டியது எனக்கு வாழ்நாள் பெருமையாக நான் கருதுகிறேன்.
0: மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கும் கண்டிப்பாக, அந்த தருணங்கள் வந்து மறந்துருக்க முடியாது.
1: ஆனால் எனக்கு சொல்லலை முன்கூட்டியே, அது ஒரு சர்ப்ரைஸாக தான் எனக்கு இருந்தது. மேடையில் நான் இன்றைக்கி பாராட்டு விழா வச்சுருக்கேங்க சார். 10 வருடம் முடிவு பண்ணவங்களுக்கு பாராட்ட போகிறோம். அதில் நீங்கள் வந்து சிலருக்கு பாராட்டணும் அப்படின்னு தான் என்னை அழைச்சாங்க. எனக்கு பாராட்டு நடக்கிறது எனக்கே தெரியாது. அங்கே போன பிறகு கொஞ்சம் பேருக்கு நான் என் கையால் அவங்க சொன்ன மாதிரி விருது கொடுத்த பிறகு அதுக்கு பின்னால் தான் என்னை பற்றிய காணொளியை ப்ளே பண்ணி அதுக்கு பின்னால் தான் எனக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் பெரியதாக நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக ஏற்றி விட்ட ஏனியை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இல்லைங்களா? சரிங்க சார், இணைப்பில் இணையம் நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. நாமக்கல் மாவட்டம் மங்கபுரத்தில்
0: ராஜசேகர் ஐயா.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, இந்த ஆசிரியர் தினத்தில் வந்து
2: வணக்கம் ஐயா. நான் வந்து 65 வயசு எனக்கு இப்ப நான் பிளஸ் 2 முடிச்சிருக்கேன்.
0: சரிங்க ஐயா.
2: நான் இப்ப தொடக்கப்பள்ளி தொடங்கி +2 படிச்ச வரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை இன்றே நினைவு வச்சிருக்கேன் ஐயா.
1: நன்றி.
2: அதாவது நான் ஆசிரியர் வைத்த மரியாதை தான் வந்து என்னுடைய ஒழுக்கத்துக்கு நீங்க மிக முக்கியமான காரணம் இருக்குதுங்க.
0: பாருங்க, உங்களுடைய வயதும் தாண்டி பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஞாபகத்துல இருக்குல்லீங்களா? அதுதான் பெரிய விஷயம்.
2: ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பு பாடாசிரியர் தவிர்த்து உடற்கல்வி ஆசிரியர் இருக்காங்க, ஒரு ராணுவ வீரர் மாதிரி இருக்காங்க. ஒரு
0: பள்ளிக்கூடத்துல
2: எங்க ஸ்கூல்ல திரு பெருமாள் என்ற உடற்கல்வி ஆசிரியர் எங்களுடைய 1000 மாணவர்கள் கல்லூரி படுத்துறது அவருதான் காரணமா இருந்தாங்க. அவர் காரணம் அவர் இன்னைக்கு நினைவு விடுறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: நன்றிங்க ஐயா. இனிப்பில் இருந்தவங்க நன்றி. இனிப்பில் இனியும் நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் திருவானல்லூர் டெய்லர் குமார்.
0: குமார் ஐயா சொல்லுங்க ஐயா.
3: அதாவது ஊரோர் பிள்ளையும் தன் பிள்ளைகளாக பாவித்து தன் பிள்ளைகள் உயர வேண்டும் என்று தன்னுடைய மாணவ மாணவிகளுக்காகவே தன்னுடைய உழைப்பை முழுவதும் கொடுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனி ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்கள்.
0: நன்றி. சரிங்க ஐயா.
3: நன்றி. நன்றி.
0: இணைப்பில் இனியும் நேயர், வருக வணக்கம்.
4: ஹலோ வணக்கம். நான் 12 சுகந்தி அன்பழகன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா சுகந்திமா.
4: சார், பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாதுன்னு சொல்லுவாங்க சார். அத்தகைய ஆசிரியர்களுக்கான இன்னைக்கு என்னோட ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க சார் அனைவருக்கும்.
0: சார்,
4: பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகள் அதிக நேரம் செலவு செய்யும் இடம் பள்ளி தாங்க சார். அத்தகைய பள்ளியில மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பணிவு அப்படின்றது முன்ன இருந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிற காலத்துக்கும் மிக குறைவாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேங்க. அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் தற்போது, அதை பத்தி உங்களோட கருத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
0: நல்ல ஒரு கேள்வி முன் வச்சிருக்கீங்கம்மா. சார், ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உறவு முறை எப்படி இருக்கணும்? ஏன்னா வந்து பிள்ளைகள் வந்து வீட்டில் இருக்கிற நேரத்தை தவிர வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி நேரங்கள் உங்களோட இருக்கிற நேரங்கள் தான் அதிகம். அப்படி இருக்கிற தருணங்கள் உங்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கும்?
1: மாணவர்கள் பெற்றோர்களிடம் இருப்பதை விட

பள்ளியில் தான் அதிக நேரம், 9 மணியிலிருந்து மாலை 4:30 5 மணி வரை இருக்கிறார்கள். சில நேரம் அதையும் தாண்டியும் மாணவர்கள் இருக்கிறார்கள். அப்பாறான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது எப்பயுமே ஒரு ஆசிரியர் இரண்டாம் பெற்றோர் அப்படின்னு சொல்லுவாங்க சமூகத்தில். பெற்றோர்கள் முதலாம் ஆசிரியர்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களை மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த பெற்றோர்கள் நிலையிலேயே வைத்து எங்களை பார்த்தால் அனைத்துமே சரியாக இருக்கும். நாங்கள் வேறு ஒரு மாதிரி எங்களை முன்ன ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் கூட நிலைமை நன்றாகத்தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் இப்போது சரியில்லாமல் கொஞ்சம் மாறி இருக்கு. எதனால் அப்படின்றது சரியில்லை. பெற்றோர்கள் முதல்ல கொஞ்சம் மாறணும். மாணவர்கள் நம்ம பிள்ளைகள் மேலே அதிக அன்பும் நம்பிக்கையும் பாசமும் வச்சிருக்கிறோம். அது எந்த விதத்திலையும் தவறில்லை. முற்காலத்தில் முன்னால் நாங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் நம்ம ஆசிரியர்கள் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு வீட்டில் போய் சொன்னாக்க முதல் கேள்வி வர்றது, நீ என்ன தப்பு செஞ்ச அப்படின்ற

0: இருக்கும். ஆனால் சமீப காலங்களில் அந்த கேள்வி எழுறதில்லை. என்னுடைய பிள்ளை தவறு செய்திருக்க மாட்டான் அப்படின்றது தான் அனைத்து பெற்றோர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. அது சில நேரம் சரியாக இருந்தாலும் சில நேரம் அது சரியில்லாமல் தான். நாம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அதீத அன்பின் காரணமாக அந்த நிலை வந்திருக்கிறது. இந்த ஒரு கேள்வி மாணவர்கள் இப்படி வகுப்பில் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது நீ என்ன செஞ்ச அப்படின்ட்டு ஒரு பெற்றோரும் கேட்க ஆரம்பித்தால் அந்த மாணவர்கள் தன்னுடைய நிலையை தான் செய்தவற்றையும் சரியாக சொல்லுவார்கள். மாணவர்கள் கண்டிப்பாக பள்ளியில் நடந்த அனைத்து விஷயங்களையும் பெற்றோர்களிடம் கூற வேண்டும். அப்படி கூறும் பொழுது நடந்ததை நடந்தவாறே கூற வேண்டும். அப்போ கூறினால் எதுவும் நன்றாக எல்லாமே நன்றாகவே நடக்கும்.
1: கண்டிப்பாக சார், வந்து குடும்பத்தை தாண்டி பார்த்திங்கன்னா வந்து பள்ளிகளில் தான் வந்து நல்ல ஒழுக்கத்தோடு கூடிய வந்து கல்வி முறையும் வாழ்க்கை முறையும் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. அதனுடைய பெரும் பங்கு உங்களையவே சாரும். அது அந்த வகையில் வந்து சிறப்பான தகவலை வந்து முன் வச்சுட்டு வரீங்க சார். நிகழ்ச்சி விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் தன்னலமற்ற உள்ளங்களையும் மாணவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வரும் ரேகடஹள்ளி அரசு நடுநிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஆர். மதனகோபால் அவர்கள் ஆசிரியர் தினத்தில் பல்வேறு சிறப்பான தகவல்களை பகிர்ந்து வருகிறார். நேரில் நிகழ்ச்சியில் தங்கள் கருத்துக்களையும் தகவல்களையும் பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434342 என்ற முன்னிணைப்போடு, 24 40 30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24 40 31 என்ற எண்ணோடு 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். சார், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க சார். ஆசிரியர் பணியை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறொரு வந்து துறையிலையும் வந்து சாதனைகள் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க சார். என்ன துறைங்க சார்?
0: அது இலக்கியத்துறையில் தாங்க இருக்கு.
1: சரிங்க சார.
0: இலக்கியத்துறை,
1: தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து படித்தது பார்த்தீங்கன்னா கணிதவியல் துறை, கணித ஆசிரியர் இருக்குங்க. தமிழ் மீது எப்படிங்க சார் ஆர்வம் வந்தது?
0: தமிழில் பள்ளி வகுப்புலேருந்தே அதில் ஆர்வம் உண்டு. எந்த எவ்வளோ பெரிய மனப்பாட செயலாக இருந்தாலும் அடுத்த நாளே போய் ஆசிரியர்கிட்ட ஒப்பிச்சுடுவேன். அதுவும் இல்லாமல் 10ஆம் வகுப்புலாம் படிக்கும்போது அந்த அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் வரும். அந்த அது சார்ந்த இலக்கணங்களெல்லாம் என்னை ஆசிரியர் கேள்வி கேட்க மாட்டார். எனக்கு கேட்ட உடனே உடனே பதில் சொல்லிவிடுவேன், அதனால் கேட்க மாட்டார். அப்போ வந்து ஆர்வம் தான். கல்லூரியிலையும் நான் நல்ல மதிப்பெண் தான் எடுத்தேன். அதாவது இரண்டு வேதியியல் கணிதம் இரண்டும் கம்பைன் கிளாஸ் தான் இருந்தது. அதிலே நான் 75 மதிப்பெண்கள் பெற்று முதல் மதிப்பெண் வாங்கினேன். அப்போது
1: நிச்சயமாக மாணவராக இருக்கும்போது எல்லா பாடப்பிரிவுகளும் சிறப்பாக தான் வந்து பங்கு பெற்றிருக்கேன்.

0: தமிழ் ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடங்களாகத்தான் இருந்தது.
1: சரிங்க சார், தமிழ் மீது ஆர்வம் வந்த பின்னாடி அதில் ஏதாவது சாதனைகள் பண்ணியிருக்கீங்களா சார்?
0: முதல்ல நான் புதுக்கவிதை தான் எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் தருமபுரி மாவட்ட தமிழ் கவிஞர் மன்றத்தில் இணைஞ்சேன். அங்கே தருமபுரி தமிழ் கவிஞர் மன்ற தலைவர் பாவலர் கோ மலரன் ஐயா யாப்பு வகுப்புகள் நடத்தினார். அவர்கிட்ட யாப்பு கற்றுக்கிட்டேன். யாப்பு கற்று பாவகைகள் அனைத்தும் கற்றுக்கிட்டேன். அதுக்கு பின்னால் ஆற்காடு படைக்கல பாவலர் துரைமூர்த்தி ஐயா கிட்ட விருத்தம் மட்டும் 50 வகுப்புகள் காணொளி வாயிலாக பயிற்சி எடுத்தேன். அது இல்லாமல் அனுராதா கட்டபொம்மன் ஐயா அவர்கிட்டையும் ஒரு 5-6 வகுப்புகள் இலக்கணம் விருத்த இலக்கணம் கற்றேன். இப்போ வேல்முருகன் ஐயா வந்து முகநூலில் நடத்துகிற பயிற்சி வகுப்புகள்லேயும் அதில் கலந்துக்கிட்டு பயிற்சி எடுக்கிறேன். இதுவரை 6 கவிதை தொகுப்புகள் வெளியிட்டிருக்கேன். ஒன்று ஹைக்கு தொகுப்பும் மற்றவை அனைத்தும் புதுக்கவிதைகளாகவும் இருக்கிறது. இப்பொழுது தான் மரபு கவிதையில் எழுதிட்டுருக்கேன். அதில் 2 புத்தகங்கள் முடிவடைந்து விட்டது. இன்னொன்று நாயன்மார்கள் பற்றி எழுதிட்டே இருக்கேன். அதில் ஒரு 23 நாயன்மார்கள் எழுதி முடிச்சிருக்கேன். இன்னும் இருக்குது. அது இல்லாமல் அதை பாதையில் நிறுத்திட்டு இப்போது சிற்றிலக்கியம் எழுதிட்டுருக்கேன். சிற்றிலக்கியத்தில் 4 சிற்றிலக்கியங்கள் முடித்துட்டு 5வது எழுதிட்டுருக்கேன்.
1: நிச்சயமாக நீண்ட ஒரு பெரும் தமிழ் வந்து தொடர் கதையாக தான் போயிட்டுருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக அந்த ஆசிரியர் பணியை தாண்டி பார்த்தீங்கன்னா கவிஞர் பணியிலையும் வந்து அடியெடுத்து போயிட்டுருக்கீங்க. சரிங்க சார், வாழ்த்துக்கள் சார். இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம். ஐயா வணக்கம், யார் எங்கிறது?
2: ஐயா, நான் தர்மபுரி உழவர் சந்தையிலிருந்து முனிப்பட்டேன்.
1: முனிப்பினையா?
2: உங்களுக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். ஐயா
1: வணக்கம். காலை வணக்கம் ஐயா.
2: ஐயா சிறப்பிரதர் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா நீங்க அந்த துறை, அதாவது 10th 5 சப்ஜெக்ட் வருது, பிளஸ் 2 6 சப்ஜெக்ட் வருது, நீங்க அந்த கணக்கு பாடத்தை எடுத்து என்ன காரணம்?
1: கணிதத்துறையை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம்?
0: ஐயா, கணிதம் தான் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது பள்ளி வகுப்பிலிருந்தே. ஏன்னா கல்லூரியில் சேர்ந்த பிறகும் வேற ஒரு முதுகலை ஆசிரியர் என் பக்கத்தில் பயணித்தார். அது அவர் வந்து இயற்பியல் ஆசிரியர். எனக்கு யாருன்னு தெரியாது. என்னென்ன மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, என்ன மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் இயற்பியலுக்கு போகக்கூடாது, நான் வேணும் தான் முதல்வர்கிட்ட வந்து பேசுகிறேன்னாரு. ஐயா எனக்கு இயற்பியல்லையும் மார்க் மதிப்பெண் அதிகமாக எடுத்திருந்தாலும் எனக்கு கணிதம்தான் ரொம்ப பிடித்தமானது, நான் அதில் தான் படிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால அவரும் சரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அதனால் அனைத்து துறைகளையும் விட கணிதம் தான் எனக்கு மிகவும் பிடித்தது.
1: சரிங்க சார், இப்போ வந்து கணிதத்துறை வந்து பிடித்ததுனால வந்து அதை எடுத்து படித்தேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இப்போ நீங்கள் ஆசிரியர் இருக்கிற தருணத்தில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளும் திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களை எல்லாமே வந்து ஒன்று போக்கோடு வந்து கொண்டு போடக்கூடிய விஷயங்கள் எப்படிங்க செய்கிறீங்க?
0: வேறு மாணவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் அவர்கள் எவ்வாறு சிறப்பு பெற வேண்டுமோ அத்தனை வழிமுறைகளையும் அமைத்து வழிகாட்டி தருவது தான் ஆசிரியர் கடமை. எனக்கு இது பிடிக்குது அப்படின்றதுக்காக அதையே மாணவர்களுக்கும் பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. நம்மால் முடிந்த அளவு அவர்களுக்கு நான் கொடுக்குறோம். அவர்களுக்கு வேற ஒன்று தான் பிடிக்குது அப்படின்னும் பொழுது அதில் அவர்கள் எவ்வாறு சிறப்பு பெறுகிறார்கள் அப்படின்னு வழிகாட்டுறதும் ஒரு ஆசிரியரோட வேலை தான்.
1: சரிங்க சார், மாணவர்களுடைய தனித்திறமைகளை எப்படி அடையாளம் கண்டு அதை எப்படிங்க ஏன் வந்து முன்னெடுத்து,
0: அதற்கான போட்டிகளெல்லாம் நமது அரசாங்கத்தின் சார்பாக முன்னெடுத்து வருகிறது. கலை திருவிழா அப்படின்ற பெயரில், அந்த கலை திருவிழா அப்படின்ற பெயரில் அனைத்து விதமான மாணவர்களோட திறன்களும் பட்டியலிடப்பட்டு அதற்கான போட்டிகள் வைக்கிறார்கள். அதற்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், முதல்ல பள்ளி அளவில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அனைத்து மாணவர்களையும் பங்கு பெற செய்து அதில் அவங்க எதெல்லாம் திறமை இருக்காங்கன்னு கண்டறிந்து அதில் நாங்கள் பயிற்சி கொடுத்து வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாணவர்களை தயார் செய்கிறோம். அதனால் கல்வியும் தாண்டி அவர்களுடைய தனித்திறமைகளையும் வளர்ப்பதற்கு அரசாங்கத்தின் அரசாங்கம் முன்னெடுக்கிறது. அதை நாங்கள் வழி நடத்துகிறோம்.
1: நிச்சயமாக அந்த தனித்திறமைகளை கண்டெடுத்து மீட்டெடுத்து வந்து பெருமைப்பட வைக்கக்கூடிய ஒரே ஒரு பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பணி கூட சொல்லலாம். ஏன்னா பெற்றோர்கள் வந்து நம்மளை நம்பி ஆசிரியர்கள் நம்பி அனுப்புகிறாங்க. அவங்களுடைய திறமைகள் என்ன அப்படின்றத கண்டறிந்து அதற்கான ஊக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்து வந்து வழிநடத்தி செல்லக்கூடிய உங்களுக்கு வந்து சிறப்பான பணியை வந்து செஞ்சுட்டு வரீங்க. இணைப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம். தண்டபாணி ஐயா சொல்லுங்க.
3: ஆசிரியர் திருமங்கலம் இருக்கு. காலை வணக்கம். ஆசிரியர் வாழ்த்துக்கள் சொல்வது.
0: வணக்கம் ஐயா. நன்றிங்க.
3: அதான்.

0: ஆசிரியர்னா வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு ஒரு ஒரு சிறப்பு சிறப்பானதை அது ஆசிரியர் மூலமாக நான் உணர்றேன். ஏன்னா நான் 5ஆம் வகுப்பு தான் படித்தேன். ஆனால் 3ஆம் வகுப்பில் என்னுடைய ஆசிரியர் கணேஷ் ஐயா எனக்கு, அதாவது எப்படி, அதாவது பள்ளி ஒரு பாடல் நடத்துறதையும் படிக்கணும் எப்படி படிக்கணுங்கிறதையும் தவறு செஞ்சால் ஒத்துக்கணும் அப்படிங்கிறதையும் உணர்த்தினாருங்கிறத இன்னமும் மறக்காமல் அப்படியே வச்சுருக்கேன்.
1: நிச்சயமாக எந்த எந்த வருடங்கள் எந்த வயது ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நினைவில் வந்து நீங்காமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் கண்டிப்பாக இல்லைங்களா? அந்த அந்த ஆசிரியரை வந்து நினைவு கூர்ந்து இந்த தருணத்தில் சொல்கிறீங்க இல்லைங்களா? அதே ஒரு பெரிய விஷயம் தானுங்க ஐயா.
0: ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டில் 2 நல்லாசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆல் இண்டியா ரேடியோ மூலம் தகவல் அறிஞர் தங்கராஸ் ஐயா, அமுதா, ஆமாம், அவங்க ரெண்டு பேருமே தமிழக அரசு, அதாவது இந்திய அரசனுடைய நல்லாசிரியர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. நாம தர்மபுரி வானொலி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: அவங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கோங்க ஐயா.
2: நன்றிங்க.
0: நன்றி ஆசிரியர்.
1: சரிங்க சார், இப்போ விருதுகள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது ஆசிரியர் பணியில் வந்து அதாவது தன்னலம் பார்க்காமல் வந்து மாணவர்களுடைய நலனை கருதி நிறைய ஆசிரியர்கள் பணியாற்றி வராங்க. அந்த மாதிரி பணியில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து விருதுகள்லாம் வழங்குவாங்க. அந்த மாதிரி விருதுகள் ஏதாவது வாங்கியிருக்கீங்களா?
2: வட்டார அளவில் பள்ளி கல்வித்துறை சார்பாக 2 முறை ஆசிரியர் தினத்துக்கு வாங்கியிருக்கேன். அதுவும் இல்லாமல் மலருடைய மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது குடியரசு தின அப்போ வாங்கியிருக்கேன். ரோட்டரியில் 2 முறை கொடுத்துருக்காங்க. லயன்ஸ் கிளப்பில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஎன்எஸ்எஃப் விருது வந்திருக்கு. இதுபோல் தருமபுரி மாவட்டத்தின் முக்கியமான அமைப்புகள் அனைத்திலும் நான் விருது எனக்கு விருது கொடுத்துள்ளார்கள்.
1: கண்டிப்பாக விருதுகள் அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுடைய பணிகளுக்கு தான் அந்த விருது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அந்த பணிகளை அந்தளவுக்கு நேசிக்கும் போது தான் அதனுடைய விருதுகள் வந்து பின்னாடி அணிவகுத்து வருது. அந்த விருதுகள் வாங்கும்போது உங்களுக்கு அந்த தருணங்கள் எப்படி இருக்கும்? நம்மளுடைய ஆசிரியர் பணியில் இந்த அளவுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கிறதுனால கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு மனநிறைவை கொடுக்குது?
2: எப்பவுமே யார் ஒருத்தர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனாலும் அங்கீகாரம் கிடைத்தால் அது ஒரு அவர்களுக்கு மேலும் மேலும் ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும். இப்போது நம்ம வீட்டிலையே சமையல் செய்கிறாங்க, அதை நம்ம எத்தனை பேர் பாராட்டுறோம் அப்படின்றது தெரியறதில்லை. இல்லை, முடிந்த 99% வீடுகளில் பாராட்டப்படுவதில்லை. அங்கே செய்கிறவங்க அம்மாவாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, ஆனாலும் அவர்கள் செய்வதை பாராட்டினால் அவர்களுக்கு ஒரு கூடுதல் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. அதுபோல தான் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அவர்கள் செய்யும் செயலை அங்கீகரித்து எல்லாமே அங்கீகாரத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அந்த அங்கீகாரம் கிடைத்தால் அடுத்து வரும் காலங்களும் அவர்கள் இன்னும் கூடுதல் உழைப்பையும் சமூகத்திற்கும் தன்னுடைய மாணவர்களுக்கும் கண்டிப்பாக செய்வார்கள். அப்படியே இருந்தாலும் செய்யாமல்லாம் யாரும் இருக்கிறதில்லை. இதுவரை மேலும் ஒரு கூடுதல் உற்சாகத்தை ஆசிரியர்களுக்கு கொடுக்கும்.
1: கண்டிப்பாக மாணவர்கள் மத்தியில் வந்து தட்டி கொடுத்து போனோமா வந்து கண்டிப்பாக வேலை நடக்கும்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக
1: பாமர மக்கள் மத்தியிலையோ மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம் அப்படின்னு ஒரு பக்குவம் இருக்கு இல்லைங்களா? அந்த கண்டிப்பாக அந்த பக்குவம் வந்து ஆசிரியர் பணியில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு மாணவன் வந்து ஒரு மதிப்பெண் எடுக்கும்போது அடுத்த ஊக்கத்தை தர்றது பார்த்திங்களா, நல்ல மார்க் எடுத்திருக்க, அடுத்த டைம் இன்னும் மார்க் எடு அப்படின்னு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் உத்வேகமாக வந்து ஓடுறதுக்கான வந்து வழிகளை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து கொடுத்துட்டு வரீங்க சரிங்களா? அந்த பணி வந்து ஆசிரியர் பணி சிறப்பாகவும் செஞ்சுட்டு வரீங்க. சரிங்க சார், இந்த ஆசிரியர் பணியில் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நினைவுக்கு வருவது மறக்க முடியாத விஷயம் என்ன சார்?
2: மறக்க முடியாத விஷயங்கள்லாம், மாணவர்கள் மேல்நிலைக்கு போயிட்டு அதுக்கான போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று வந்து நம்ம சொல்கிறது நமக்கு ஒரு மறக்க முடியாத விஷயம். அவர்கள் இன்ன நிலையில் இருக்காங்க, நம்மக்கிட்ட படிச்சுட்டு போன மாணவர்கள் இன்ன நிலையில் இருக்காங்க, நல்ல உயர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஆசிரியர் கேள்விப்படும் பொழுது அதுதான் அவர்களுக்கு உரிய சிறந்த அங்கீகாரமாகவும் சிறப்பாகவும் இருக்குது. அது மாதிரி நான் நிறைய விஷயங்கள் என்னுடைய மாணவர்கள் எனக்கு
1: கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆசிரியர் பணியில் அது ஒரு நிறைவான வந்து மனநிறைவை கொடுக்கும்.
2: ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக, அது ஒன்று தான் ஆசிரியருக்கு பெருமை. தன்னுடைய பணிக்காலங்களில் மாணவர்கள் பெற்ற உயரங்கள் தான் அவர்களுடைய உயரத்தை காட்டும்.
1: கண்டிப்பாக உங்களுடைய உயரத்தை வந்து அவர்களுக்கு
2: காமிச்சு கொடுப்பாங்க.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
2: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
3: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ரயப்ப முதலி ஸ்ரீ, போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
5: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
6: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் தன்னலமற்ற உள்ளங்களாகவும் மாணவர்களின் வாழ்க்கையை வளப்படுத்தும் பணியை மேற்கொண்டு வரும் ரேகடஹள்ளி அரசு நடுநிலைப் பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஆர். மதனகோபாலன் அவர்கள் ஆசிரியர் தினத்தில் பல்வேறு சிறப்பான தகவல்களை பகிர்ந்து வருகிறார். சார், நிறைய விஷயங்களை வந்து சிறப்பாக மாணவர்களுக்கும் ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆசிரியர் பணியில் சிறப்பான விஷயங்களை வந்து பங்கெடுத்து வரீங்க. குறிப்பாக எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மாணவருடைய ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணும் ஒரு பணியை வந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய ஆசிரியர் பணியில் உங்களுக்கான ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசை இருக்குங்களா? அது என்ன ஆசைங்க சார்?
8: இது என்னுடைய சாதனை என்ன செய்யணும் அப்படின்னாக்க, அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் இடையே உள்ள வசதிக்கான இடைவெளியை குறைக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். என்னுடைய பள்ளியை பொறுத்து, என்னுடைய பள்ளிக்காக அதை முன்னிட்டு தான் நான் கடந்த 10 ஆண்டுகளாக சிறு சிறு செயல்கள்லாம் செஞ்சிட்ருக்கேன். ஓரளவுக்கு பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு மேலும் பண்ணுவேன்.
7: அதாவது பணியை வந்து மேற்கொண்டு வரேன்
8: கணினி அறை தருமபுரி மாவட்டத்திலேயே நடுநிலைப் பள்ளியில் கணினி ஆய்வகம் அமைச்சது நான் தான் முதல்ல.
7: வாழ்த்துக்கள் சார்.
8: 11 கணினிகளோட கணினி அறை வச்சேன். அடுத்து 3 வகுப்புகளுக்கு தரைத்தளம் ஸ்டைல் சொட்டி கொடுத்தேன். அது இல்லாமல் 4 வகுப்புகளுக்கு வண்ணம் தீட்டினேன். 420 புத்தகங்களோட ஒரு நூலகம் அமைச்சு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் டிஷர்ட் லாயர் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்துருக்கேன். என்னுடைய பள்ளி எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும், அவ்வளோ மரங்களும் நட்டிருக்கேன். ஆசனங்கள், யோகாசனமும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பசங்களுக்கு. என்னால் முடிந்தவரை அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கான அனைத்து வழிமுறைகளையும்
7: செயல்பாடுகளையும்
8: பண்ணிட்டு இருக்கேன்.
7: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையம் நேயர் வருண், வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார், எங்கிருந்து?
9: சுகன்யா பேசுறேன்.
7: சுகன்யா, எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
9: சிறப்பு. வணக்கம்.
8: வணக்கம் அம்மா.
9: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது செல்வா சார், வெள்ளிமேல் மேம் அவர்களுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே. உங்களுக்கும் சார்
8: நன்றிம்மா, நன்றி.
9: என்னுடைய அம்மா வந்து ஒன்ஸ் அப்ஆன் எ டைம்ல வந்து ஒரு டீச்சரா இருந்தாங்க, அவங்களுக்கும் ஹாப்பி டீச்சர்ஸ் டே சார்.
7: சார், வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஆசிரியர் பணியில வந்து உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்னா யாரை சொல்லுவீங்க
9: சார்? செல்வா சார், தமிழ் மேம், வள்ளிவேல் மேம்.
7: சரிம்மா,
8: நன்றி.
7: நன்றிம்மா. இணைப்பில் இணையம் நேயர் வரு, வணக்கம். ஐயா வணக்கம். யார், எங்கிருந்து?
10: அவர் அடிக்கவே மாட்டாரு, காது மட்டும் பிடிப்பாரு. அவர்தான்.

0: அது மறக்க முடியாதுன்றீங்களா? சரிங்க, நன்றிங்க.
1: நன்றிங்க.
0: இனிப்பில் இனியும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ஐயா. வணக்கம், யார் எங்கேருந்து?
2: நிச்சயமான காலை வணக்கம் செல்வா, நான் கர்த்தூர்லேருந்து பழனிட்டு எல்லாம் பேசுகிறேன்.
0: பழனி ஐயா,
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா,
0: சொல்லுங்க ஐயா. இந்த ஆசிரியர் தினத்தில்
2: சிறப்பு ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஒரு மணி நேரம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிங்க ஐயா.
2: என்னன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு நீங்கள் ஐயா, ஒரு மனிதனு மூ ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மூணு நபர், தாய், தந்தை, ஆசிரியர். இவங்க தான் ஒரு மனிதனை வந்து மனிதனாகிறது ஆசிரியர் தான் சார். என்னை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ஒரு மூணாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். நான் படிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறேன், ஏன்னா குடும்ப சூழ்நிலை படிக்கல, அதனால வந்து வருத்தப்பட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் சொல்லும் போது ஏன் படிக்கலன்னு இப்ப அந்த கஷ்டம் எனக்கு தெரியுது சார். இப்போ பட்டிருந்தா இன்னும் இருந்தாலும் வானொலி கேட்டு ஓரளவுக்கு தெளிவுபட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு மாணவர் 10 பேர் இருக்கிறான்னா, ஒரு மாணவன் நீங்க சொன்னதை டக்குனதை வச்சு மெயின்ல ஏத்திக்குவான், சில மாணவர் மெயின்ல ஏத்திக்க மாட்டாங்க என்ன சொன்னா கூட. அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி அறிவுரை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இன்னொன்னு பதிவு தான், கருத்தூர் எங்க பதிவு நீங்க வந்துக்கிற, உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றிங்க. நன்றிங்க. அதாவது அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியாக மனசில் ஏற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கவனிக்கிறார்கள், அவங்களுக்கு என்ன கவனிசத்தில் இருக்குது, அவங்க என்ன குடும்ப சூழலில் வராங்க, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஐயா. இதுதான் காரணிகளாக இருக்குது. அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நல்லா படிக்கிற மாணவர்களை விட அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிற மாணவர்களை தான், ஏன் படிக்க, ஏன் அவங்க படிக்கலை, அவங்க குடும்ப பின்னணி என்ன, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்கிறோங்க. ஒரு சிலருக்கு ஒரு முறை படித்தாலே மனசில் பார்த்திங்க, ஒரு சிலருக்கு 2-3 முறை படிக்க வேண்டியிருக்கும். அப்போது அந்த மாணவர்களை கண்டறிந்து அவர்கள் நீ இன்னும் கொஞ்சம் அதிக முயற்சி செய்யணும் அப்படின்ற அளவில் நாங்கள் அவங்களுக்கு வழிகாட்டி அவங்க தன்னுடைய நிலை உயர்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம்.
0: கண்டிப்பாக ஆலோசனையும் செஞ்சுட்டு வரீங்களா சார்?
1: நம்ம சின்ன கிளாஸ் தான், அது சொன்னாக்க ஏற்றுக்குவாங்க பிள்ளைங்க.
0: சரிங்க சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாய்க்கு வந்துட்டேங்க சார். இந்த ஆசிரியர் தினத்தில் வந்து மாணவர்களின் வாழ்க்கையும் ஒட்டுமொத்த சமூகத்தின் வடிவமைப்பதில் ஆசிரியர் பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க சார், சுருக்கமாக சொல்லி?
1: ஒரு ஆசிரியர் அப்படின்னாக்க, அவர் ஒரு மரம் நன்றாக இருக்குது, நல்ல பலன் தருது, ஒரு செடி நன்றாக பலன் தருதுன்னா அது வேர் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கட்டிடம் நன்றாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அடித்தளம் முக்கியம். அதுபோல தான் ஆசிரியர்கள். ஆனாலும் வேருடைய பயனோ அடித்தளத்தின் பயனோ யாருக்கும் வெளியில் தெரியாது. அதுபோல தான் ஆசிரியர்களும், ஆசிரியர்களின் உழைப்பு வெளிப்படுவதில்லை. அது எப்போ வெளிப்படுது அப்படின்னா, அந்த மாணவர்கள் முன்னேறும் பொழுது அவங்க ஆசிரியர்கள் கிட்ட படித்ததுன்னா அது அப்போ தெரியும். ஆனாலும் ஆசிரியர்கள் உளின்றோம், சிற்பி அப்படின்றோம். உளி படும்பொழுது, ஏன் உளி படுது, படும்பொழுது வலிக்க தான் செய்யும். அது ஏன் பண்ணுது அப்படின்னாக்க, ஒரு கல்லில் இருக்கிற வேண்டாத பகுதிகளை எல்லாம் நீக்கினால் அதுக்கு நாம் வணங்கக்கூடிய ஒரு சிற்பம், ரசிக்கக்கூடிய ஒரு சிற்பம் கிடைக்கும். அந்த பணியைத்தான் ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பணி செய்யும் பொழுது சிற்சில சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதையும் பொறுத்து கொண்டு நாம் பொறுத்து கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இப்போ ஒரு கல் உளிப்பட்டால் வலிக்குது அப்படின்றதுக்காக அது எதிர்ப்பு தெரிவிச்சிச்சுனாக்க, அது நல்ல சிலையாகவோ ஒரு வணங்கத்தக்க தெய்வமாகவோ ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடும்.
0: கண்டிப்பாக அந்த
1: ஆசிரியர்கள் விரோத போக்கு இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டுருக்கு. அதனால் அதை கொஞ்சம் இது பண்ணோன்னாக்க, ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மாணவர்களை, நம்முடைய மாணவர்களையும் நம்ம பிள்ளைகளையும் நம்ம கேள்வி கேட்டோம்னாக்க, இரண்டு பேருக்குமான உறவு நிலை நன்றாக இருக்கும்.
0: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள் சார்.
1: நன்றிங்க.
0: இதுவரை தேசிய ஆசிரியர் தினத்தில் சமூகத்தில் ஆசிரியர் பங்கு, கடமைகள், மாணவர்களின் வாழ்க்கை வழிகாட்டியாக என்றும் துணை நிற்கும் ஆசிரியர் பணிகள் பற்றி மிகவும் அழகாகவும் அருமையாகவும் பங்கு பெற்று பகிர்ந்து கொண்டார் ரேடகஹள்ளி அரசு நடுநிலைப்பள்ளியின் பட்டதாரி ஆசிரியர் ஆர். மதனகோபால் அவர்கள். இந்த நன்னாளில் உங்களுக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பல்பனின் சார்பாக ஆசிரியர் தின நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
3: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
4: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri.

0: This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinurozuran Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக். தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: நான் எப்போதும் நானாகவே இருப்பேன், என்னை மாற்ற யாராலும் முடியாது. ஏன் என்னை மாற்ற என்னால் கூட முடியாது, ஒரு பஞ்ச் டயலாக்கோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. என்ன புகழ்மதி, ஏதாவது ரஜினி படத்திற்கு கதை வசனம் எழுத தொடங்கி இருக்கிறீர்களா? நான் கேட்டேன். இல்லைங்க, இந்த உலகத்தில் மாறுதல் ஒன்றே மாறாதது என்ற தத்துவம் கூறுகிறார்கள். அப்படியானால் உலகம் மாறிக்கொண்டே இருக்குமென்றால், நாமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால், நமக்கென்று சொந்த அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்வது எவ்வாறு? ஒரு கேள்வியை கேட்டார் புகழ்மதி. அரிய சிந்தனை, அரிய கேள்வி. நேற்று இருந்தது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இருக்காது. கற்கால மனிதனைப் போல் நாம் இல்லை, நம்மை போல அடுத்த 100 ஆண்டு மனிதன் இருக்கப் போவதில்லை. அப்படியானால் கால ஓட்டத்தில் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதுதானே, நண்பர் புகழ்மதியிடம் சொன்னேன். அவர் மாறாக ஒரு அசைக்க முடியாத கேள்வியை கேட்டார். இந்த உலகில் இதுவரை சூரியன் மாறவில்லை, நிலவு மாறவில்லை, காற்று மாறவில்லை, மழை மாறவில்லை. இப்படி இயற்கை நிகழ்வுகள் எல்லாம் மாறாமல் இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி மாற வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? நல்ல கேள்வி. இந்த உலகத்தில் சில நிலைத்த நிகழ்வுகள் தொடர்ந்து மாறாமல் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. கோள்களின் சுழற்சி, இரவு பகல் மாற்றம் என்று சில நிகழ்வுகள் ஓர் ஒழுங்குக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது மனிதன் மட்டும் ஏன் மாற வேண்டும்? நல்ல கேள்வி. சூரியன், நிலவு, காற்று, மழை போன்றவை தமது தன்மைகளிலிருந்து மாறாமல் இருப்பதைப் போல மனிதனும் தனது மனித பண்பிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாழ்வியலில் நேரும் சில சங்கடங்களுக்கும் சில எதிர்வுகளுக்கும் ஏற்ப மனத்தை பக்குவப்படுத்துவதற்காக சில மாற்றங்களை அவன் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் அறிவியல் உலகில் 100 கணக்கான கண்டுபிடிப்புகளை உருவாக்கியவர். தனது வாழ்நாள் முழுவதையும் ஆராய்ச்சி கூடத்திலேயே செலவழித்தவர். ஒரு நாள் அவரது ஆராய்ச்சி கூடத்தில் தீப்பிடித்தது. ஆராய்ச்சி கூடமே தீப்பற்றி எரிய தொடங்கியது. கேள்விப்பட்டு வந்து பார்த்த அவரது மகன் சார்லஸ் அப்பாவை தேடினான். தாமஸ் ஆல்வா எடிசன் ஆராய்ச்சி கூடத்தின் வெளியே ஒரு ஓரமாக நின்று எரிந்து கொண்டிருந்த ஜுவாலையை ரசித்து கொண்டிருந்தார். அப்பா, அப்பா, ஆராய்ச்சி கூடம் எரிகிறது, நீங்கள் பல்லாண்டுகளாக செய்த ஆராய்ச்சியெல்லாம் சாம்பலாகிக் கொண்டிருக்கிறது என்று பதறிக்கொண்டே சொன்னான் மகன். எடிசன் பதற்றப்படாமல் மகனிடம் சொன்னார், போ, உன் அம்மாவை அழைத்து வா. இதுபோன்ற ஒரு அருமையான காட்சியை இனிமேல் பார்ப்பது கடினம். அவளையும் அழைத்து வா, குடும்பத்தோடு கண்டு ரசிப்போம். என்னப்பா, உங்களின் எல்லா கண்டுபிடிப்புகளும் எரிந்து கொண்டிருக்கிறதே என்று நான் வருத்தத்தோடு சொன்னால் நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்? சார்லஸ் கேட்டான். மகனே, எரிந்து கொண்டிருப்பவை என்னுடைய தவறுகள். இதுவரை ஆய்வில் நான் செய்த தவறுகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. கடவுள் எவ்வளவு கருணையானவர், அத்தனையையும் எரி

0: விட்டார். வா, இனி புதிதாக தொடங்குவோம் என்றார் எடிசன். எத்தனை அழிவுகள் வந்தாலும், எத்தனை தோல்விகள் வந்தாலும், உடனே மனத்தை மாற்றிக்கொண்டு எரிந்த சாம்பலிலிருந்து புத்துயிர் பெற்று மீண்டும் மீண்டும் எழுவதே வாழ்க்கை. நம்புவோம் நாளையும் நம்ம.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:08. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
4: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: நீங்கள் கேட்டவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிரலே நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் வரணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், அது எந்த திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரையும் வாய்ஸ் நோட்டாக பதிவு பண்ணி, குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியான நேர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வைங்க. 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு தாங்க நீங்கள் உங்களுடைய குரல் பதிவு அனுப்பணும். சரிங்க, முதல்ல யாரோட குரல் பதிவு, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்போம்.
8: வணக்கம், நான் சேலம் சிவலாபுரத்துலேருந்து பாஸ்கர் பேசுகிறேன். தர்மபுரி வாணத்துக்கு வந்தேன். வணக்கம், எனக்கு பிடித்த பாடல் ஆட்டோகிராஃபிலிருந்து ஏதேனும் பதிவு குரல். நன்றி, வணக்கம்.

0: 93.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 10:17 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோனே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க, யாரோட குரல் பதிவு அப்படின்னு கேட்போமா?
4: வணக்கம், நான் மேட்டூர் நலன் முத்துசாமி பேசுகிறேன். படம் வைதேகி காத்திருந்தால், பாடல் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம். நன்றி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேரம் 10:23 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இது நீங்கள் கேட்டவை, ஆமாங்க, நீங்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல்கள் தான் இது. எல்லாமே நிறைய ரசனைகளோட ஒரு சங்கமமாக இந்த நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? நிறைய பேருக்கு நிறைய விதமான ரசனைகள் பாடல்கள் கேட்குறதுலேருந்தே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக தன்னோட விருப்ப பாடல்களை கேட்டிருக்காரு, யாருன்னு கேட்போம்.
6: ஐயா வணக்கம், போச்சம்பிலேருந்து குமார் பேசுகிறேங்க. படம் உழைப்பாளி பாடல் ஒரு மைனா மைனா குருவி மனசார பாடல்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 10:30. இதுவரை கேட்டோம் நேர்களே, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். இது எல்லாமே நீங்கள் கேட்ட பாடல்கள், உங்களுடைய விருப்ப பாடல்கள். சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பயணிகள், உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நீங்கள் டூ வீலரில் போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. அதிக வேகத்தில் போக வேண்டாம், மிதமான வேகத்தில் பயணிக்கலாம். இது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, நாட்டுக்குமே ரொம்ப நல்லது. அதே மாதிரி காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. காரில் போனாலும் கூட நம்ம மிதமான வேகத்தில் போகலாம். ஸ்பீடாக போய் என்னத்தை பண்ண போகிறோங்க, மிதமான வேகத்தில் அப்படியே வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே போகலாமே. என்ன நேர்லே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட குரல் பதிவு, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
2: காலை வணக்கம், நான் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ற பாடல். நன்றி, வணக்கம்.

0: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
1: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
2: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பண அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்குறதுக்கு இல்ல.
3: ஆர்பிஐ சொல்கிறது, கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.
4: பத்து மணி 37 நிமிஷத்தில் கேட்டு ரசிட்டு இருக்கோம் நேர்களே. இது நீங்கள் கேட்டவை உங்களுடைய விருப்பு பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டுருக்கு. எல்லோருடைய விருப்பத்தோட கலவையாக இந்த நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, நிகழ்ச்சியில் யார் அடுத்ததாக என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து அவங்களோட விருப்ப பாடல் என்ன அப்படின்றதையும் நம்ம கேட்டுருவோம்.
5: மகேஷ் டெல்லை நங்கநாயகன் அள்ளி படம் ரசிகன் சோனியா சொக்கவக்கி சோனியா பாடலே போடவும்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கௌசல்யா ராஜா. நன்றி, வணக்கம் நேர்களே. தொடர்ந்து கேட்கலாம்
5: ஆகாஷ்வாணி.

கப்பலோட்டிய தமிழன் என பார்ப்போற்றும் வஉசி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் பிறந்தார். கல்வி கற்றார், வழக்கறிஞரானார், வாழ்க்கையில் முன்னேறினார். நான் மட்டும் முன்னேறினால் போதுமா, என் நாடு முன்னேற வேண்டாமா என்ற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழுந்தது. அந்த கேள்விதான் அவரை சுதந்திர போராட்ட வீரனாக மாற்றியது. வஉசி ஒரு வழக்கறிஞர், சட்டத்தை நன்கு அறிந்தவர். அரசியல் சுதந்திரம் இல்லையேல் அந்த சட்டம் முழுமையான நீதியை தராது என்று எண்ணினார். எனவே ஏழை மக்களுக்காக, தொழிலாளர்களுக்காக போராடினார். சுதேசி இயக்கத்தை உருவாக்கி அந்நிய ஆதிக்கத்திற்கு எதிராக மக்களை எழுச்சியடைய செய்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் அரசியல் அதிகாரத்தை மட்டுமல்ல, இந்தியாவின் வணிகத்தையும் கட்டுப்படுத்தினர். கடல் வாணிபத்தில் அவர்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது. இதன் விளைவாக உருவாகியதுதான் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. 1906 ஆண்டில் உருவான இந்த முயற்சி இந்தியர்களின் பொருளாதார சுயமரியாதைக்கான மிக பெரிய அடையாளமாக அமைந்தது. மதுரை தமிழ்ச்சங்க தலைவராக இருந்த பாலநத்தம் ஜமீன்தார் திரு பாண்டித்துறை சாமி கம்பெனியின் தலைவராக்கினார். தாம் செயலாளராக இருந்து அதனை நடத்தி வந்தார். தூத்துக்குடி வாணிகர்கள் தங்களால் ஆனவரை சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருளுதவி செய்தனர். எனினும் அது போதுமானதாக இல்லை. ஏகாதிபத்தியத்தின் சக்தி முழுவதையும் கொண்டு நடத்தப்படும் வெள்ளையர் கம்பெனியின் முன் இந்த உதவி எம்மாத்திரம்? எனவே சிதம்பரனார் வடநாட்டில் பல இடங்களுக்கு சென்று பொருள் தேடினார். வடநாட்டு வாணிக மக்கள் சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பங்குதாரர்களாக சேர்ந்தனர். சிதம்பரனார் கப்பல் கம்பெனிக்கு பொருள் தேடும் முயற்சியில் ஈடுபட்டு வட இந்தியா சென்றபோது, மீண்டும் என் தமிழகம் திரும்பும்போது கப்பலுடன் திரும்புவேன், இல்லையேல் அங்கேயே கடலில் வீழ்ந்து மாழ்வேன் என்று சபதம் செய்து சென்றார். தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை விட இந்திய சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமையே பெரிதென நினைத்தவர் வஉசி. பம்பாய் சென்று சில மாதங்களுக்கு பின்னர் கப்பலுடன் தூத்துக்குடி துறைமுகம் வந்து சேர்ந்தார். தாம் செய்த சபதம் மாறாது கப்பலுடன் வந்தமை கண்டு தமிழ் மக்கள் பரவசம் எய்தினர். எழுந்தது போராட்டம், வீழ்ந்தது ஏகாதிபத்தியம் என முழக்கமிட்டனர். சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் வளர ஆரம்பித்தது. சுதேசி கப்பலிலேயே பொருட்களை ஏற்றுவது என மக்கள் முடிவெடுத்து அதை நடைமுறையில் நிறைவேற்றினார்கள்.

முதலில் ஒரு சில வர்த்தகர்கள் வெள்ளையர்களின் ஆசை மொழியில் சிக்கி கட்டுப்பாட்டை மீறி அந்நிய கம்பெனியை ஆதரித்தனர். எனினும் சிதம்பரனாரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர்களும் நாட்டுரிமையில் நாட்டம் கொண்டனர். சுதேசி கப்பல் கம்பெனியின் செல்வாக்கு பெருகுவதைக் கண்ட வெள்ளையர்கள் தங்கள் கம்பெனியின் கப்பல் கட்டணங்களை வெகுவாக குறைத்தனர். இந்திய வணிகர்களிடம் தரகர்களை அனுப்பி கெஞ்சினர். ரயில் நிலையத்தில் கையாட்களை அமர்த்தி தங்கள் கப்பல்களில்தான் சுதேசிய பொருட்கள் போவதாக பொய் பிரச்சாரம் செய்தனர். அதனால் சுதேசி கம்பெனியாரும் ரயில்வே நிலையத்தில் தொண்டர்களை நிறுத்தி வணிகர்களுக்கும் பிரயாணிகளுக்கும் உண்மையை கூறி தங்கள் கம்பெனிக்கு ஆதரவு தேடினர். போட்டியிட்டு கட்டணத்தை குறைத்தும் பொய்மொழிகள் பேசியும் எண்ணம் கைகூடாமல் போகவே வெள்ளைய கம்பெனியார் தங்கள் கப்பலில் பிரயாணிகள் கட்டணம் ஏதுமின்றி இலவசமாக செல்லலாம் என்று அறிக்கை விடுத்தனர். எனினும் பயனில்லை. இந்த மாய வித்தைகளினால் மக்களின் மன உறுதியை குலைக்க முடியவில்லை. அவர்களது நாட்டு பற்றாகிய தீ உள்ளத்தில் எரிய தொடங்கியது. மக்களின் மன உறுதியை அறிந்த பிரிட்டிஷ் கப்பல் கம்பெனி முதலாளிகள் சிதம்பரனாரை அணுகி சுதேசி கப்பல் கம்பெனியை விட்டு விலகுவதாயின் லட்சம் ரூபாய் தருவதாக மன்றாடினர். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார், பின்னர் வேறொன்று கொள்வாரோ என்று பாரதியார் கூறியது போல வெள்ளையரின் வஞ்சக வலையில் சிக்க மறுத்து அவர்களை விரட்டிவிட்டார் வாவுசி. சுதேசி கப்பல் கம்பெனி நாளுக்கு நாள் உரம்பெற்று வளர்ந்தது. இந்தியாவின் வடக்கே வங்க போர் முனையில் ஆங்கில சாம்ராஜ்யத்தின் ஆட்சி ஆட்டம் கண்டு விட்டது என்றால், தெற்கே தமிழக போர்முனையில் ஆங்கிலேயரின் கப்பல் வாணிப சுரண்டலுக்கும் முடிவு கட்டிவிட்டார் சிதம்பரனார். அவருடைய மனதில் இருந்த தமிழ் உணர்வையும் தேசப்பற்றையும் சுதேசிய சிந்தனையையும் தொழிலாளர் நலத்தையும் தியாகத்தையும் துணிச்சலையும் மக்களிடம் எடுத்துச் சென்றார். ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அதன் செல்வந்தர்களின் வளர்ச்சி மட்டுமல்ல, உழைக்கும் மனிதனின் வாழ்க்கையும் உயர வேண்டும் என்பதை உணர்ந்திருந்தார் வஉசி. எனவே தொழிலாளர்களின் உரிமைக்காக போராடினார். சுதந்திரம் வேண்டும் என்று வெளிப்படையாக பேச பயந்த காலகட்டத்தில் வஉசி மக்களிடம் சுதந்திரம் பற்றிய உணர்வை விதைத்தார். தன் பேச்சுக்களால் மக்களை ஆங்கில அரசுக்கு எதிராக திரட்டினார். இதன் விளைவாக வஉசி கைது செய்யப்பட்டார். வஉசியின் தீவிர போக்கையும் அதிகாரிகளின் அடக்குமுறைகளையும் கண்ட சுதேசி கப்பல் கம்பெனி நிர்வாகிகள் இதனால் என்ன விளையுமோ என அச்சம் கொண்டனர். சுதேசி கம்பெனி பங்குதாரர்களில் பெரும்பாலானோர் லாபத்தை கருதியே சேர்ந்தவர்கள். ஆனால் கம்பெனியை தோற்றுவித்த சிதம்பரனாரின் எண்ணமோ வேறு விதமாக இருந்தது. அவர் இக்கம்பெனியை ஆரம்பித்தது தமக்கு பொருள் சேர்ப்பதற்காகவோ புகழ் சேர்ப்பதற்காகவோ அல்ல. இந்தியாவின் செல்வத்தை சுரண்டி கொண்டிருக்கும் வெள்ளையர்கள் கூட்டத்தை இந்நாட்டை விட்டே விரட்டுவதற்காக என்பதாகும். எங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், ஓட்டம் நாங்கள் எடுக்கவென்றே கப்பல் ஓட்டினாய், பொருள் ஈட்டினாய் என்று கலெக்டர் விஞ்ச் கூறியதும் அதற்கு பதிலாக, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ அழுது கொண்டிருப்போமோ, ஆண் பிள்ளைகள் கரங்கள் அல்லமோ உயிர் வெல்லமோ என வஉ சிதம்பரனார் கூறியதாக பாரதி பாடியது தக்க சான்றாகும். வஉசி சுதேசி கப்பல் கம்பெனியின் மூலம் சுதந்திர போருக்கு துணை புரிந்தார். எனவே ஏகாதிபத்தியம் அவர் மீது வலுவில் போர் தொடுத்தது. எனினும் வஉசி அஞ்சவில்லை. கலெக்டரின் அதிகார ஆணையோ காசாசை கொண்ட கம்பெனி நிர்வாகிகளின் கட்டளையையோ அவர் சிறிதும் மதிக்கவில்லை. மார்ச் 9 பிபின் சந்திரபாலரின் விடுதலை திருநெல்வேலியில் சிறப்பாக நடைபெற்றது. கலகம் ஏதும் நிகழாது இருக்க அதிகாரிகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுத்திருந்தனர். வஉசியும் சிவாவும் கலெக்டரின் தடை உத்தரவை மீறி 16,000 கணக்கான மக்களிடையே ஊர்வலத்தில் கலந்து கொண்டதுடன் பொதுக்கூட்டத்திலும் பேசினர். எங்கும் சுதந்திரம் பேச்சும் வந்தே மாதர முழக்கமும் ஒழித்தன. சிதம்பரனாரும் சிவாவும் கலெக்டர் முன்னிலையில் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரனாரின் கைதை எதிர்த்து திருநெல்வேலி முழுவதும் வர்த்தகர்கள் கடையடைத்தனர். பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன. 1908 பிப்ரவரி 23, 26 மார்ச் 1, 3 அரசை நிந்தனையாக பேசியதற்காக

0: 123 ஏ பிரிவின்படியும் சுப்பிரமணிய சிவாவுக்கு இடமும் உணவும் அளித்ததற்காக 153 ஏ பிரிவின்படியும் சிதம்பரனார் மீது போலீசார் வழக்கு தொடுத்தனர். ஜூலை 7 நீதிபதி பின்ஹே தீர்ப்பு கூறினார். சிதம்பரனார் குற்றவாளி என தீர்மானித்து அரசு நிந்தனை குற்றத்திற்காக 10 தீவாந்திர தண்டனையும், சிவாவுக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காக 10 தண்டனையும், ஆக 20 அனுபவிக்க வேண்டுமென கூறினார். சிதம்பரனார் தனது தண்டனை காலத்தை கோயம்புத்தூர் கண்ணனூர் சிறையில் கழித்தார். கல்நெஞ்சம் படைத்த சிறை அதிகாரிகள் அவரை கேவலமாக நடத்தினர். சிறையில் இருந்தபோது தன் மனைவிக்கு எழுதிய கடிதம் ஒன்றில், வாழைப்பழம் கடிக்க மாட்டாத என் பற்கள் ஏழை சிறார் கடிக்க இயலாத காலுடையாய் சீடை துணல் இந்நாள் சிறிது புலி நிற்பது ஒக்கதும் மேடையும் ஏற்காது என்மை என சிறையில் தனக்கு அளித்த உணவின் தன்மையை கூறினார். சிறை கொடுமைகளால் சிதம்பரனாரின் உடல் பலம் குறைந்துவிட்டது. சிறை புகுந்து 6 அவரது உடல் எடை 1/5 குறைந்துவிட்டது. அதன் பிறகே அதிகாரிகள் அவருக்கு கேழ்வரகு உணவை நிறுத்திவிட்டு அரிசி உணவு தந்தனர். சிதம்பரனார் தமது சிறை வாழ்வை குறித்து குடும்பத்திற்கு கவி வடிவில் எழுதிய கடிதங்கள், சிறிய லிறு சட்டைகள் தேகத்தில் புனைந்துள்ளேன், சிறிய ஓர் குள்ளா சிரத்தினில் தரித்துள்ளேன், வெற்றியே தவத்தினும் வேறுள எக்தினும் பெற்றிட செய்திடும் பெருமையோடு மற்றுள நலமெல்லாம் எளிதினில் நல்கிடும் கலலொன்று வலது தாள் மேலே மானுர யாத்துள்ளேன், சிவனடி தொண்டர்கள் சிறப்புற அணிந்திடும் நவமறு மணிகான் நற்களம் பூண்டுள்ளேன், தவத்தினில் சிறிது சரீரம் இழைத்துள்ளேன், ஓப்போடு கண்டனை உயர்வெல்லாம் பெருவையே. உயிருக்கு ஊசலாடும் நிலையில் இருந்தபோதும் பாவுசியை கடுமையான வேலைகளை செய்ய கட்டளையிட்டனர். செக்கு மாடுகள் போல் உழைத்து ஏங்குகின்றார் அந்த கரும்பு தோட்டத்திலே என்று தோட்ட தொழிலாளர் துயரை குறித்து பாரதியார் பாடினார். மாடாகவே செக்கினில் பூட்டி செக்கிழுக்கச் செய்தனர். சிறைக்குள் அதிகாரிகள் இழைக்கும் இன்னல்கள் ஒருபுறம் இருக்க, சிறைக்கு வெளியே இருந்து கடன்காரர்கள் தொல்லை கொடுத்தனர். அவர் சிறை புகுந்ததும் அவரால் நடத்தப்பட்ட கப்பல் கம்பெனி மூடப்பட்டது. பங்குதாரர்கள் சிலர் அவர் மீது பழி சாற்றினர். மேலும் தாங்கள் இழந்துவிட்ட பொருளை ஈடு செய்ய வேண்டுமென்று சிறையில் இருந்த சிதம்பரனாரின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்தனர். இதை கண்டு வாவுசியின் உள்ளம் நொந்தது. சிறையில் இருந்த அவர் திரு விஜயராகவச்சாரியருக்கு பின்வருமாறு கடிதம் எழுதினார். என்னால் துவக்கப்பட்ட சுதேசி கப்பல் கம்பெனிக்கு பொருள் உதவிய எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவியுங்கள். கம்பெனி முறிந்ததினால் ஏற்பட்ட நஷ்டத்தை பங்குதாரர்கள் ஏற்க மறுத்ததால் அக்கடனை நானே கொடுத்து விடுகிறேன். ஆனால் தயவுசெய்து நான் சிறை மீளும் வரை அவர்களை பொறுத்திருக்கச் சொல்லுங்கள் என்று எழுதினார். கப்பல் கம்பெனிக்காரர்களை பற்றி அவர் எழுதிய கவிதை, என்னறிய துன்பங்கள் எய்தியுள்ள வெஞ்சிறையை நன்னிடனும் நான் அஞ்சேன், நாவாயின் என்னறியாது என்னோரின் தாழ்நிதியை ஈயாதன கொடுக்க சொன்னாலும் யான் அஞ்சேன் சோர்ந்து, என் மனமும் என் உடமும் என் சுகமும் என் அறமும் என் மனைவியும் என் மகவும் என் பொருளும் என் மனமும் குன்றிடனும் யான் குன்றேன், கூற்றுவனே வந்தாலும் வென்றிடுவேன் காலால் மிதித்து என்று எழுதினார். எத்துன்பம் வந்தபோதும் சோர்ந்து விடாத அவரது மன வலிமையை காட்டுகிறது. வாவுசியின் தோழர் பாரதி அவர் சிறையில் செக்கெழுப்பதைக் கண்டு இறைவனிடம் முறையிடலானார். மேலோர் வெஞ்சிறையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்கிறார். வாவுசி என்னும் பெயர் வெள்ளையரிடம் பேரச்சத்தை உண்டு பண்ணியது. அடிமைப்பட்ட தேசம் 5 விடுதலை பெறும், புரட்சி ஓங்கி எழும் என இவரை தண்டித்த நீதிபதி பின்ஹே கூறினார் என்றால் வாவுசியின் வீரம் பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது.
1: கப்பலோட்டிய தமிழன் வா.

0: படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி வானொலி நிலையம்.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
2: நலம் நலம் அறியாவல்
1: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேயர் விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

0: நேரம் காலை 11 மணி. நேயர்கள் கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர், இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். கேட்டால் சுவைக்கும் அவசியப்படாதீங்க, சொல்றேன் சொல்றேன். நல்ல காரசாரமான சிக்கன் மிளகாய் வறுவல் எப்படி செய்யலாம் தான் சொல்ல போற. வாங்க சேர்ந்து செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: பொதுவாகவே சிக்கன் அப்படின்னா நல்ல மசாலா அரைச்சு வச்சு நம்ம பக்கம்லாம் குழம்பு செய்வாங்க. செட்டிநாடு சிக்கன் குழம்புன்றது காரக்குடி பக்கம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இங்க சிக்கன் கிரேவி இதெல்லாம் கூட கொஞ்சம் கெட்டியா சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி, சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி செய்வாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில்லி சிக்கன் இந்த மாதிரி கூட பொறிக்குவாங்க. இது கிரேவியாவும் இல்லாம குழம்பாவும் இல்லாம அதே போல சில்லி சிக்கனாவும் இல்லாம நல்லா தொட்டுக்க ஊறுகா மாதிரி இருக்கும். நல்ல சிக்கன் விரும்பி சாப்பிடுறவங்க இந்த மாதிரியான ரெசிபிய செஞ்சு சாப்பிடலாம், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன் 1/2 கிலோ, பச்சை மிளகாய் 5, பெரிய வெங்காயம் 2, தக்காளி 1 எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் தேவையான பொருட்கள், தயாரா எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவையான பொருட்களை சொல்லிட்டேன், செய்முறை சொல்லணும் இல்லைங்களா? பச்சை மிளகாவை நீளமா கீறி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு தாளிச்சு அது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. பொதுவாகவே நான்வெஜ் செய்யும்போது

0: போது சோம்பு போடுறது வந்து ஜீரண சக்தி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க சிக்கன் மட்டன் எதுவா இருந்தாலும் அதுல சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பதத்துல இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்து குழையும் வரை அதையும் வதக்கிக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்து கிளறிக்கோங்க. கலர் மாறத்துக்குள்ள சிக்கனை போட்டு கூடவே பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கூடவே மிளகுத்தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி மூடி வச்சு 15-20 நிமிஷம் நல்லா கெட்டி ஆகிற வரை வேக விடுங்க. கடைசியா கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்கன்னா சூப்பரான சிக்கன் மிளகாய் வறுவல் தயார். நல்ல காரசாரமா இருக்கும். எப்பயும் சாப்பிடற மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா இந்த மாதிரிதான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். வித்தியாசமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். கேட்டா சுவைக்கும். கேட்டா மட்டும் இல்லைங்க, செஞ்சு பாருங்க. வீடே மணக்கும், நான் ருசிக்கும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 11:05. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி வழங்குவோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
3: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: இன்றைய பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக. நிகழ்ச்சியில் சகோதரிகள் தங்களுக்கு பிடித்த பாடலை பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக சகோதரிகள் 04342 என்ற முன்னிணைப்போடு, 24:40:30 என்ற எண்ணோடு, 94:86:81:10.25 என்ற எண்ணிலும், மற்ற சகோதரிகள் 24:40:31 என்ற எண்ணோடு, 94:86:65:20:25 என்ற எண்ணில் அங்கு பெற்று விருப்ப பாடலை பெறலாம். இன்றைய பூவி பெண் பூவி பாவையர் விருப்பமாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
3: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி வருக, வணக்கம். வணக்கமா, வணக்கம்.

0: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
1: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
2: Pati, kolakatta saapringla?
3: Adhella seiya theriyuma? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
6: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.

0: பூவி பெண் பூவி நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து? சௌதமணிமா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
1: பாட்டுங்க.
0: சரிம்மா, நன்றிம்மா. இனிப்பில் இந்த மாதிரி நன்றி.
1: நன்றி ஐயா.

0: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும். அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
1: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: இண்டோர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களில் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் டிரேடர்ஸ், இண்டோர்.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக. வணக்கம்.
14: வணக்கம் சார்.
13: வணக்கம்மா, யார் இங்க இருந்து?
14: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேன் சார்.
13: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
14: கோகுலம் படம் செவ்வந்தி பூ எடுத்த அந்த பாடலுங்க சார்.
13: சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
14: சார்? கலக்கா ஆஞ்சிட்டு இருக்கேன் சார். வெயில் பயங்கரமா அடிக்குது.
13: கடும் வெயில்
14: கேட்டுட்டே கலக்காஞ்சிட்டு இருக்கேன் சார்.
13: வெயில கூட பொருட்படுத்தாம பண்பலை கேட்டு இருக்கீங்க.
14: ஆமாங்க சார்.
13: ரொம்ப சந்தோஷமா. நன்றிம்மா, என்ன பண்ணி இருந்தமைக்கு நன்றிம்மா.
14: நன்றிங்க சார்.

நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: மாட்டு விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
5: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
6: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
8: வணக்கம் சார், திருப்பத்தூர் மாவட்டத்தில இருந்து ரோகிணி பேசுறேன்.
7: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
8: எனக்கு தமிழ்நாட்டுல இருந்து மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பாட்டின்னு பாட்டு வேணும்.
7: சரிம்மா, கொடுத்துடலாமா? என்ன பண்ணிட்டு
8: இருக்கீங்க? காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிருக்கேன்.
7: காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறீங்களா? என்ன மேஜருங்க?
8: தமிழ்.
7: தமிழ், சிறப்பான சப்ஜெக்ட் வந்து எடுத்திருக்கீங்க. நம்ம பண்பலையெல்லாம் எந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிக்கும்?
8: எனக்கு வந்து 3 மணிக்கு
7: வருங்க
8: சார்,
7: எல்லாம் பாடல் ரொம்ப பிடிக்குங்களா கேக்குறது? எல்லாம் பாடல் நிகழ்ச்சி
8: பிடிக்கும், அதனால
7: சரிம்மா. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்மா.
8: தேங்க்யூ சார்.
9: ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் எவ்வளவு ஃப்ராங்கா இருக்கும், நமக்கு ஒரு பொண்ணுகிட்ட

0: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
1: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இன்று பகல் 12:10 தமிழ் அருவி. ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும் கவிஞர் நெடுந்தீவு மா திவாகர் அவருடன் நேர்முகம். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
8: வணக்கம்.
7: ராஜஸ்ரீமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்?
8: படம் புது வசந்தம்.
7: நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
4: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக.

0: நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்மா, யார் இருந்து?
1: வணக்கம், தெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல்.
1: நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கம்மா, பாடல்
1: சரிங்க. கரகாத்தக்காரன் படம், புதிய குடகமலை என்ற பாட்டு வேணுங்க.
0: நன்றிமா, இணைப்பில் இருந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றிங்க.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு.
2: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
3: தான் வரேன்னே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
2: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
3: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
2: என்னமா அது?
3: அந்த இபி மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
2: அதனால என்னமா?
3: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
2: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
3: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
2: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
3: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
1: ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம்.
0: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
4: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் இனிப்பில் இணையும் சகோதரி, வருக வணக்கம்.
5: அன்பு அறிவிப்பாளர் செல்வா அவர்களுக்கு இனிமையான முற்பகல் வணக்கம்.
4: வணக்கமா, யார் எங்கிருந்து?
5: மேட்டூர் வட்டம் 50ல இருந்து கலைச்செல்விங்க.
4: கலைச்செல்விமா, சொல்லுங்கம்மா உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
5: மதராசப்பட்டினம் பூக்கள் பூக்கும் தருணம் அனைத்து அன்பு நேயர் உறவுகளுக்காகவும் கொடுத்துடலாங்க.
4: நன்றிமா, இனிப்பில் இருந்தமைக்கு நன்றி.
5: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது பூவே பெண் பூவே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வலம் வரும் நிகழ்ச்சிகள். இன்று பகல் 12:10 தமிழருவி ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும் கவிஞர் நெடுந்தீவு மா திவாகர் அவருடன் நேர்முகம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 நேயர் விருப்பம். இன்று பகல் 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. இன்று பகல் 2 உழைப்போம் உயர்வோம் தருமபுரி ஏ கொல்லலியே சிவகுமார் அவருடன் நேர்முகம்.

இரண்டு முப்பதற்கு பன்மொழி பாடல்கள், 3 மணிக்கு கட்சேவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட்கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. மாலை 6:10 இசை மின்னல். வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். இன்று மாலை 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரையிசை. 7:10 மாவட்ட செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னஞ்சலாக. 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சர்கள் மூலகம் கிசான் வாணி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:10.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது, கள்ளருக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது என்ற வாக்கிற்கேற்ப இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும் என்ற தலைப்பில் கவிஞர் நெடுந்தீவு மா திவாகர் அவர்களின் உரையினை கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்தோன்றி மூத்தகுடி அன்னை தமிழை வணங்கி ஏணியாய் இருந்து ஏற்றிவிட்ட போதும் ஏறிய மாணவர்கள் எட்டாத உயரம் சென்றாலும் ஒரு துளிகூட பொறாமையில்லாமல் உள்ளத்தால் உணர்வால் வாழ்த்துகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்கிற வகையில் ஆசிரியராக இருந்து இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், பின்னர் குடியரசுத் தலைவராக உயர்ந்த திரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி சிறு நான் பேச வந்துள்ளேன். அவர் 1888 செப்டம்பர் 5 திருத்தணி சர்வபள்ளி கிராமத்தில் சர்வபள்ளி வீராசாமி ஐயர், தாயார் சீதம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தனது பள்ளி படிப்பை திருப்பதியில் முடித்த அவர் தனது 15 1903 சிவகாமு என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். கல்லூரி காலத்தை 1906 முதல் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தத்துவியல் பயின்றார். இதில் இளங்கலை மற்றும் முதுகலை ஆகியவற்றை திறன்பட படித்து நிறைவு செய்தார். இவர் தனது கல்வி பணியை பல்வேறு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் ஆற்றியுள்ளார். அதாவது

1909 சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் தத்துவத்துறை விரிவுரையாளராக தனது ஆசிரியர் பணியை தொடங்கிய இவர் 1918 மைசூர் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். 1921 கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் மனநல மற்றும் புழுக்க அறிவியல் பேராசிரியராக பொறுப்பேற்றார். 1923 இவரது புகழ்பெற்ற படைப்பான இந்திய தத்துவம் புத்தகத்தின் முதல் பாகம் வெளியானது. இதில் ரிக்வேதம், உபநிடதங்கள், பகவத்கீதை, புத்த மற்றும் சமண மதங்கள் பற்றிய அறிமுகத்தை வழங்குகிறது. ரிக்வேதம் முதல் பௌத்தம் வரையிலான இந்திய சிந்தனை மரபுகளை ஆராயும் ஒரு புகழ்பெற்ற நூலாக இந்நூல் விளங்கியது. தொடர்ந்து 1931 ஆந்திர பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பொறுப்பேன். 1936 இவருக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சர் பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. 1936 லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் கிழக்கிந்திய சமயங்கள் மற்றும் நெறிமுறைகள் துறையின் பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவியில் நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் என்கின்ற பெருமையையும் பெற்றார். 1939 பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றினார். இவர் கல்வி பற்றிய கருத்துக்களை சொல்லுகிற போது, தகவல்களை மனப்பாடம் செய்வதை விட ஞானத்தையும் உண்மையையும் தேடுவதே சிறந்த கல்வியாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மனிதனின் உடல், மனம் மற்றும் ஆன்மீகத்தின் சீரான வளர்ச்சியை கல்வி உறுதி செய்ய வேண்டும் என இவர் குறிப்பிடுகிறார். அன்பு, உண்மை, நேர்மை, மத மற்றும் நட்பண்புகளை வளர்க்கும் கல்வியே முழுமையானது என்று இவர் சொல்லுகிறார். ஆசிரியர்களின் பங்கு பற்றி இவர் கூறுகையில், ஆசிரியர் என்பவர் கல்வி கட்டடத்தின் மூலைக்கல் என குறிப்பிடுகிறார். அதாவது கல்வியின் தூண் என இவர் குறிப்பிடுகிறார். மேலும் மாணவர்கள் தாங்களாகவே கேள்விகள் கேட்கவும் சிந்திக்கவும் ஆசிரியர்கள் வழிகாட்ட வேண்டும். இதன் மூலம் மாணவர்களின் சுய சிந்தனை அதிகரிக்கும். ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதுடன் நின்றுவிடாமல் மாணவர்களின் ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் மேம்படுத்துவதே முதன்மை கடமையாக இருக்கும். 1946 சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1948-49 சுதந்திர இந்தியாவின் முதல் பல்கலைக்கழக ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டு கல்வி வளர்ச்சிக்கான பரிந்துரைகள் வழங்கப்பட்டது. அந்த பரிந்துரைகளில் சிலவற்றை இப்போது காண்போம். அதாவது, அனைவருக்கும் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்பிப்பது அவசியம், அனைவருக்கும் உயர்கல்வி அளிப்பது அரசின் தலையாய கடமை என்று குறிப்பிடுகிறார். கல்வியானது மனிதனை நெறிமுறைப்படுத்துவதோடு சுதந்திர சிந்தனையாளனாக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையும் வைத்துள்ளார். பல்கலைக்கழகங்கள் மாணவர்களின் கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் வழங்க வேண்டும் என இவர் தெரிவிக்கின்றார். பல்கலைக்கழகங்களுக்கு அரசியல் தலையீடின்றி தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் எனவும் இவர் பரிந்துரை செய்தார். கிராமப்புற கல்வி, பெண்கல்வி போன்றவற்றையும் அந்த ஆணையத்தின் சார்பாக வலியுறுத்தினார். ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். தேர்வு முறைகள் பற்றிய பரிந்துரைகளும் வழங்கப்பட்டது. மேலும் பல்கலைக்கழக மானிய குழு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் இன்று வரை பயன்பாட்டில் உள்ளதாக இருக்கின்றது. இத்தகைய தத்துவ மேதையான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தனிப்பெரும் படைப்புகளில் சில உண்மையை தேடி, ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவம், இந்திய தத்துவம், ஓர் லட்சியவாதி நோக்கில் வாழ்க்கை, கல்வி, அரசியல் போர், சமயமும் சமுதாயமும், மாறிவரும் உலகில் சமயம், பகவத்கீதை விளக்க உரை போன்ற நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவருக்கு மிகவும் பிடித்த நூலான பகவத்கீதை பற்றி அவர் குறிப்பிடுகையில், உபநிடதங்கள் என்ற பசுவிலிருந்து கிருஷ்ணர் என்ற தெய்வீக ஆயர் அர்ஜுனனுக்கு கறந்த பால்தான் பகவத்கீதை என்றும், அது பழையதும் அன்று புதியதும் அன்று நிரந்தரமானது என தெளிவுபடுத்தியுள்ளார். ஒருமுறை பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து காந்தியடிகளிடம் கொடுத்தபோது காந்தியடிகள் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பார்த்து, நான் அர்ஜுனன், நீங்கள் கிருஷ்ணன் என்றும், நீங்கள் தவறாக எழுதியிருக்க முடியாது என்று கூறினார். இதன் மூலம் காந்தியடிகள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. 1946 யுனெஸ்கோவில் இந்தியாவின் தலைமை பிரதிநிதியாக செயல்பட்டார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவர் உலக அளவில் சிறந்த தத்துவ ஞானியாகவும் கல்வியாளராகவும் அங்கீகரிக்கப்பட்டு இத்தகைய பதவி வழங்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு அமைப்பான யுனெஸ்கோவில் பொது மாநாடுகளில் இந்திய குரலாக ஓங்கி ஒலித்து பல்வேறு உரைகளை நிகழ்த்தி வந்தார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இவரது அறிவாற்றல் மற்றும் உலகளாவிய சிந்தனை
சிந்தனைகளை பாராட்டி 1948 ஆண்டு யுனெஸ்கோவின் நிர்வாக குழுவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சர்வதேச கல்வி மற்றும் கலாச்சார கொள்கைகளை வடிவமைப்பதில் பங்காற்றினார். 1952 ஆண்டு யுனெஸ்கோவின் 7வது பொது மாநாட்டின் தலைவராக பொறுப்பு வகித்து அந்த நிகழ்வினை

வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடத்தி காட்டியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். உலக அரங்கில் இந்திய தத்துவங்களையும் கீழே நாட்டு சிந்தனைகளையும் மேற்கத்திய நாடுகளுக்கு புரிய வைக்கும் ஒரு பண்பாட்டு பாலமாக செயல்பட்டவர் இவர். கல்வி மற்றும் அறிவியல் மூலமாக மட்டும் உலக நாடுகளிடையே நிரந்தர அமைதியையும் பரஸ்பர மரியாதையும் உருவாக்க முடியும் என்ற யுனெஸ்கோவின் கோரிக்கையை வலுவாக அங்கீகரித்தவர். 1949 ஆண்டு சோவியத் ரஷ்யாவிற்கான இந்திய தூதராக நியமிக்கப்பட்டார். அப்பொழுது ரஷ்ய அதிபராக இருந்த திரு ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடன் நல்ல நட்பை கொண்டிருந்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இருவரும் நட்போடு பேசிக் கொண்டிருந்த போது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டாலினிடம், எங்களது இந்திய தேசத்தில் ஒரு பேரரசர் இருந்தார். அவர் போர் செய்து பல இடங்களை கைப்பற்றினார். ஒரு மிகப்பெரிய போரில் வெற்றியும் பெற்றார். ஆனால் அந்த பேரரசர் போரின் விளைவுகளை கண்டு மனம் மாறி துறவியாக மாறிவிட்டார். அவரை போலே நீங்களும் போர்களில் வெற்றி பெற்று உன்னத தேசத்தின் தலைவராக உயர்ந்திருக்கிறீர்கள். அந்த பேரரசுக்கு நிகழ்ந்தது போலவே தங்களுக்கும் நிகழலாமே என அன்பாக குறிப்பிட்டார். அன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய அந்த மன்னர் அசோகர் ஆவார். அதற்கு சிரித்துக் கொண்டே ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், யாருக்கு தெரியும், நீங்கள் கூறியது போலவே சில சமயங்களில் அதிசயங்கள் நிகழலாம் என்றாராம். இதை மனதில் வைத்து 2 ஆண்டுகள் கழித்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பணியிலிருந்து ஓய்வு பெறும்போது சந்தித்த ஜோசப் ஸ்டாலின் அவர்கள், நண்பரே, என்னை அடக்கி ஆள்கிற மிருகமாக நினைக்காமல் மனிதனாக நினைத்த முதல் மனிதர் நீங்கள்தான். ஆகவே உங்களை பிரிவது மிகவும் வேதனை அளிக்கிறது. நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தினாராம். 1952 இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அரசியல் பின்னணி இல்லாமல் தத்துவ அறிஞராகவும் கல்வியாளராகவும் இருந்த அவர் இப்பணியில் அமர்ந்து முக்கிய பங்காற்றினார். மாநிலங்களவை தலைவராக இருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட நாடாளுமன்ற மேலவையின் பல்வேறு கட்சிகளின் விவாதங்களையும் மிக திறமையாகவும் நடுநிலையோடும் வழிநடத்தி மக்களின் பேராதரவை பெற்றவர். அவையின் மாண்பை காப்பதில், உறுப்பினர்களிடையே ஆரோக்கியமான விவாதங்களை ஊக்குவிப்பதிலும் அறிவு சார்ந்த ஆளுமையை பயன்படுத்தி சிறப்பாக வழிநடத்தினார். 1954 டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அவர் ஆற்றிய மாபெரும் தத்துவார்த்த பணிகள், கல்வித்துறை சேவை மற்றும் மிகச்சிறந்த பொது சேவை ஆகியவற்றின் கௌரவிக்கும் விதமாக இந்த விருது வழங்கப்பட்டது. சிறந்த தத்துவ ஞானியாக விளங்கிய இந்திய தத்துவங்களை உலகறிய செய்தமை மற்றும் கல்வியில் அவர் ஆற்றிய மாபெரும் பங்களிப்பு, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவராக நாட்டிற்கு அவர் ஆற்றிய மிகப்பெரிய பங்களிப்பு ஆகியவற்றிற்காக இந்த உயரிய விருது அவருக்கு வழங்கப்பட்டது. 1954 அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலேயே இவருடன் சேர்த்து திரு ராஜாஜி அவர்களுக்கும் திரு சர்சிவி ராமன் ஆகியோருக்கும் இணைத்து மொத்தம் 3 பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. மிகவும் சிறப்பானதாக இருந்தது. 1962 மே 13 இந்தியாவின் 2வது குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இக்காலங்களில் தனது ஆழ்ந்த தத்துவ ஞானத்தால் இந்திய குடியரசுத் தலைவரின் பதவியின் மாண்பை உலக அளவில் உயர்த்தி காட்டினார். நாட்டின் அரசியலமைப்பு மாண்புகளையும் ஜனநாயக நெறிமுறைகளையும் மிக உறுதியுடன் பாதுகாத்து வழிநடத்தினார். இவரது காலத்தில்தான் 1962 நடைபெற்ற இந்திய சீன போர், 1965 நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போர் ஆகிய இரு மிக முக்கிய போர்கள் நடைபெற்றன. அந்த இக்கட்டான காலகட்டங்களில் ராணுவத்திற்கும் மக்களுக்கும் தார்மீக ஆதரவை வழங்கி நாட்டை திறம்பட வழிநடத்தினார். இக்காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார மக்களுக்கு ஏற்பட்ட சிக்கல் ஆகியவற்றை திறம்பட கையாண்ட ஒரு குடியரசுத் தலைவராக இவர் திகழ்ந்து வந்தார். மேலும் இவரது காலத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி போன்றோரின் மறைவுக்கு பின் ஏற்பட்ட அரசியல் இடைவெளிகளை சீராக கையாண்டு புதிய பிரதமர்களை பதவியேற்பதற்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி சிறப்பட வழிநடத்தியதாக பல கருத்துக்கள் கூறுகின்றன. 1962 இவரது வேண்டுகோளுக்கு இணங்க இவரது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். 1967 அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறார் இவர். 1975 மதம் மற்றும் தத்துவ பங்களிப்பிற்காக இவருக்கு டெம்பிள்டன் பரிசு வழங்கப்பட்டது. 1975 ஏப்ரல் 17 86 வயதில் இவர் இயற்கை எய்தினார். இவரின் கருத்துக்களும் தத்துவத்திற்கு இவர் ஆற்றிய சேவைகளும் இன்றளவும் மக்கள் மத்தியில் மிகவும் புகழ்பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்றன.

டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த இந்த நாளில் நமது ஆசிரியர்கள் செய்கின்ற மகத்தான பணிகள் குறித்தும் அவர்கள் எவ்வாறு இந்த பணிகளை மேம்படுத்தலாம் என்பது குறித்தும் பார்க்கலாம். மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள். அதாவது தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களாகிய நம்மை இச்சமூகம் வைக்கிறது. ஆசிரியர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஆசிரியர் என்றால் குற்றங்களை களைபவர். அதாவது மற்றவர்கள் குற்றங்கள் செய்தால் அதை தடுத்து நிறுத்தி அதை களைபவராக ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். வெறுமனையே கல்வியை மட்டும் மாணவர்களிடையே புகுத்தாமல் அவர்களுடைய தனித்திறன்களை பற்றி ஆசிரியர்கள் நிச்சயமாக தெரிந்து வைத்திருந்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மேலும் மாணவர்களின் பின்னணி, அதாவது அவருடைய குடும்ப சூழல், அவர்களுடைய வருமானம், அவருடைய தாய் தந்தையர் என்ன வேலை செய்கிறார்கள் என்பதை ஆசிரியர்கள் உணர்ந்து செயல்பட்டால் அவர்களுக்கு எந்த வகையில் கல்வியை கற்பிக்க முடியும் என்பதை நாம் உணர முடியும். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவருளரேல் அவர் பொருள் எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல ஆசிரியரின் பணி என்பது வெறும் மாணவருக்கு மட்டும் அது பயன் தராது. மாணவர் வாயிலாக அந்த குடும்பம், அந்த சமூகத்தின் பின்னணிக்கு உதவியாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்களோ அவ்வாறுதான் மாணாக்கர்களும் இருப்பார்கள் என்பது விதி. ஏனென்றால் ஆசிரியர்களை பார்த்து அவர்கள் செயல்களை, அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை காட்டிலும் செய்கின்ற செயல்களையும் மாணவர்கள் பின்பற்றுவார்கள். அதாவது மாணவர்களின் முன்பு ஆசிரியர் பேசுகின்ற வார்த்தைகள், செய்கின்ற செயல்கள் எல்லாம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என அனைத்து ஆசிரியர்களையும் நான் கேட்டுக் கொள்கின்றேன். மாணவர்களின் நன்மைக்காக இன்றளவும் சுயநலம் பாராமல் மேலதிக நேரம் ஒதுக்கி மாணவர்களின் சுகதுக்க நிகழ்வுகளில் பங்கேற்று அவர்களோடு இணைந்து கல்வியை மெல்ல மெல்ல கற்பிக்கின்ற பல்வேறு வகையான ஆசிரியர்களை நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக சில ஆசிரியர்கள் எல்லாம் இடமாறுதல் பெற்று வெளியே செல்லுகிற போது அந்த மாணாக்கர்களும் அந்த கிராம மக்களும் கண்ணீர் விடுவதை நாம் பல முறை பார்த்திருக்கின்றோம். அதுபோலதான் பல ஆசிரியர்கள் இன்றளவும் செயல்படுகிறார்கள். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்கின்ற வாக்குக்கொப்ப ஆசிரியர்களின் செயல்பாடுகள் தான் என்று சாதி மதங்களை கடந்து மாணவர்கள் ஒற்றுமையாக அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும். இந்த சாதி மதம் என்னும் சாக்கடைகளை எல்லாம் களைய முடியும் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆசிரியருடைய பணியில் தான் முடியும். சாதிய ஏற்றத்தாழ்வு மட்டுமில்லாமல் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளையும் களைவது இந்த ஆசிரியர்களின் சிறந்த பணிகளால் தான் இவை அனைத்துக்குமே முடிவு கட்ட முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களை ஒப்பீடு செய்தல் கூடாது. அதாவது இரு மாணவர்களை ஒப்பீடு செய்தல் என்பது மிகவும் ஒரு தவறானதாக இருக்கும். ஏனென்றால் அவர்களுடைய பின்னணியில் அவர்களுடைய திறன்கள் அடிப்படையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். சில மாணவருக்கு நன்கு எழுத வரும் என்றால் அந்த மாணவருக்கு நன்கு பேச வராது. சில மாணவருக்கு நன்கு பேச வரும் என்றால் அவருக்கு எழுத வராது. ஆகவே அவர்களின் திறன்கள் வந்து மாறுபடும். ஆகவே ஒப்பீடு என்பது கூடாது. அது மாணவர்களிடையே மிகுந்த தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும். மாணவர்களிடம் ஏதேனும் சிறிய குறைகள் இருந்தாலும் அவர்களை தனியே அழைத்து அவற்றை கூற வேண்டும் என நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மேலும் நிறைய மாணவர்களுக்கு முன் மாணவர்களை ஒரு மாணவனை கூப்பிட்டு அவமானப்படுத்துதல், கிண்டல் அடித்தல், நீ இதற்குத்தான் லாய்க்கு அதற்குத்தான் லாய்க்கு என்று சொல்வதையெல்லாம் ஆசிரியர்கள் தவித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனென்றால் ஆசிரியருடைய இந்த வார்த்தை அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகளற்ற சமமான கல்வியே மிக முக்கியமானது. ஏற்றத்தாழ்வுகள் என்று சொன்னால் ஒரு மாணவனுக்கு எத்தகைய கல்வி கிடைக்க வேண்டும், எத்தகைய கல்வியை அவனால் பெற்றுக் கொள்ள முடியும் என்கின்ற அளவிலேயே அவர்களுக்கு கல்வியை நாம் புகுத்த முடியும். ஒரு மாணவனால் மிக விரைவில் கற்றுக்கொள்ள முடியும், ஒரு சில மாணவர்களால் மெதுவாக கற்று முடியும். இந்த இரண்டு மாணவர்களுக்கும் இடையே தேர்வு முறைகள் ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் எடுக்கும் மதிப்பெண்களை வைத்து நாம் அவர்களை மதிப்பீடு செய்ய முடியாது. மாணவர்களின் திறன்கள், ஏனைய தனித்திறன்கள் போன்றவற்றை பயன்படுத்தித்தான் நாம் ஒரு மாணவனை முடிவு செய்ய வேண்டும். ஆசிரியர்களின் பங்குகளில் மிக முக்கியமானது ஏழைகளின் வீடுகளிலிருந்து உயர் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் போன்ற நாட்டு தலைவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களின் பங்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. அரசு பள்ளிகளிலிருந்து பல்வேறு பெரும்பெரும் தலைவர்கள் நம் நாட்டிற்காக கிடைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாவது. ஒரு சில ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் பகவான் என்கின்ற ஒரு ஆசிரியர் இடம் மாறுதல் பெற்று செல்லுகின்ற போது அந்த கிராமமே கண்ணீர் விட்டதை நாம் அறிவோம். அதுபோலத்தான் ஆசிரியர்கள் மாணவர்களோடு ஒன்றி பழகி அவர்களுக்கு பாடங்களை நடத்திவிடுவேன். சில மாணவர்கள் விளையாட்டிலே நல்ல திறமையானவனாக இருப்பார்கள், ஆனால் கல்வியில் மிகவும் பின்தங்கியவர்களாக இருக்க வாய்ப்புள்ளது. அந்த மாணவர்கள் விளையாட்டு திறனை மேம்படுத்த நாம் உதவியாக இருக்க வேண்டும். அவ்வாறு விளையாட்டு திறனில் வளர்ந்த அந்த மாணவர் பின்னாளில் நல்ல உயரமான இடத்துக்கு செல்வதை நாம் உறுதிப்படுத்த முடியும்.

மாணவர்களுக்கு இலக்கியம் சார்ந்த கவிதை எழுதுதல், கதை எழுதுதல் போன்ற திறமைகள் இருக்கும். அத்தகைய மாணவர்களுக்கு நாம் அத்தகைய திறமைகளை வளர்ப்பதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய துறைகளில் அவர்கள் வளர்வதற்கான முயற்சிகளை நாம் ஊக்கத்தையும் கொடுக்கலாம். சில மாணவர்கள் நடிப்பு, பாடல் போன்ற கலைத்திறன்களில் நல்ல திறமை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை நாம் கலைத்திறனை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் அந்த துறையில் மிகச்சிறந்தவர்களாக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆசிரியர்களின் பணி என்பது வெறுமனே பாடங்களை கற்றுக் கொடுப்பதோடு மட்டும் நின்றுவிடாது. அவர்களது தனித்திறமைகள், விளையாட்டு திறமைகள், ஏனைய திறமைகள் எது இருந்தாலும் அவற்றை ஊக்குவித்து அதில் அவர்கள் பெரியவர்களாக வருவதற்கு ஆசிரியர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்றும் பல ஆசிரியர்கள் மேலதிக நேரம் எடுத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள். வீட்டிலே சென்றும் மாணவர்கள் தொலைபேசியிலே அவர்களது சந்தேகங்களை தீர்த்துக் கொள்கின்ற ஆசிரியர்களும் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களால் தான் இன்னும் பல தலைவர்களை நிச்சயமாக உருவாக்குவீர்கள் என்று நம்புகிறேன். அதுபோல மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசிரியர்கள் பாடம் நடத்தி விடுவார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்கள், நமக்கு திறமைகளை வளர்த்துக் கொடுப்பார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நாம் பார்க்க வேண்டும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை நன்கு அலசி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அதற்கேற்றபடி நாம் நிற்க வேண்டும்.

0: ஈர்களும் இன்றளவும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களால் தான் இன்னும் பல தலைவர்களை நிச்சயமாக உருவாக்குவீர்கள் என்று நம்புகிறேன். அதுபோல மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் பாடம் நடத்தி விடுவார்கள், நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்கள், நமக்கு திறமைகளை வளர்த்துக் கொடுப்பார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நாம் பார்க்க வேண்டும். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை நன்கு அலசி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அதற்கேற்றபடி நாம் நிற்க வேண்டும். அதற்கேற்றபடி நிற்கின்ற பொழுதுதான் நம்முடைய மாற்றம் நிகழும். அதாவது ஒரு மாணவன் கல்வி கற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நடத்தையில் ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நல்ல நோக்கம், நல்ல செயல்பாடு, நல்ல சிந்தனை, நல்ல வார்த்தைகள் போன்றவை இருக்கிற போதுதான் அவன் கற்றிருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய நிலை வரும். வறுமையை ஒழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இந்த கல்வி இருக்கும் என்பதை மாணவ செல்வங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆசிரியர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள், இதை செய்யாதே என்று கூறுகிறார்கள் என்றால் நமக்கு அது செய்ய தோன்றும். ஆனாலும் நாம் அதை செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆசிரியரும் நம்மை போல மாணவனாக இருந்து இந்த நிலைக்கு வந்திருப்பதால் நம்மையும் அவரை விட மேலாக உயர்த்துவதற்கு நம் ஏதோ நமக்கு சொல்லித் தருகிறார் என்கின்ற எண்ணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண்களை நாம் எடுக்க வேண்டும். மற்ற மாணவர்களால் ஓட முடிகிறது, நம்மளால் ஓட முடியவில்லை என்று நாம் எண்ணக்கூடாது. நமக்கும் ஒரு தனித்திறன் இருக்கும் என்பதால் அந்த தனித்திறன் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தனித்திறன் இல்லாத ஒரு மாணவன், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தனக்கான திறமைகளை கண்டுபிடித்து அதன் பாதையில் செல்லுகின்ற ஒரு மனிதனால் நிச்சயமாக வெல்ல முடியும் என்பதை தனித்திறமையால் வென்ற பலரை நாம் உதாரணமாக வைத்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் பெற்றோரை நாம் மதிக்க வேண்டும். பெற்றோரை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் நம்மை காலையில் எழுப்பி விடுகிறார்கள், காலையில் நமக்கு உணவு சமைப்பு தருகிறார்கள், நாம் படிக்க இரவு வழி வெகு நேரம் படித்திருந்தால் அவர்களும் உறக்கம் இல்லாமல் இருந்து நமக்காக தேநீர் வைத்து தருதல் போன்ற ஊக்கங்களை அவர்கள் வழங்குகிறார்கள். நம்மை எவ்வளவு தூரம் அழைத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் அழைத்துச் சென்று வருகிறார்கள். நமக்கு தேவையான உடை புத்தகங்கள் போன்றவற்றையும் வாங்கி தருகிறார்கள். ஆகவே அவர்கள் சில நேரங்களில் நமது நன்மைக்காக கோபப்படுகிற போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோர்களிடம் சொல்ல முடியாத எந்த ஒரு செயலையும் நாம் செய்யக்கூடாது. பெற்றோர்களிடம் சொல்ல முடியும் என்றால் நாம் சரியான பாதையில் செல்லுகின்றோம் என்று அர்த்தம். நாம் பெற்றோர்களிடம் எதையோ ஒன்றை மறைக்கின்றோம் என்று சொன்னால் அல்லது ஆசிரியர்களிடம் எதையோ ஒன்றை மறைக்கின்றோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தவறு செய்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் சமூக வலைத்தளங்களில் நாம் அதிக நேரம் செலவிடுவதை தவிர்த்து புத்தகங்களை வாசிப்பதில் நாம் அதிக நேரங்களை செலவிட செய்ய வேண்டும். புத்தகங்களை வாசிக்கிற போது நமக்கு அறிவு வளர்கிறது, கல்வி நிலை மேலும் வளர்கிறது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் நாம் நேரம் செலவிடும் பொழுது நமது நேரம் எவ்வளவு போகின்றது என்பதும் நமக்கு கடைசி வரை தெரிவதில்லை. மேலும் நம் உடல் சார்ந்த பாதிப்புகளையும் நாம் உணர்வதில்லை. ஏதோ சிறிது நேரம் உபயோகிப்பது என்ற எண்ணத்திலேயே நாம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீண்ட நேரம் சமூக வலைத்தளங்களிலே செயல்படுகின்றோம். இதனால் நாம் கற்கும் திறன் மட்டுமல்ல நமது மூளையும் நிச்சயமாக பாதிக்கப்படுகிறது. கண் பார்வையும் மங்கலாக இருக்கிறது. சில இளைஞர்கள் அதில் அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் வீடியோக்களையும் நாம் அதே சமூக வலைத்தளங்களில் பார்த்திருக்கின்றோம். ஆகவே சமூக வலைத்தளங்களில் செயல்படும் நேரங்களை நாம் மிகவும் குறைத்துக் கொள்வது நல்லது. இப்பொழுதெல்லாம் சில காலங்களில் மாணவர்களிடையே போதை பழக்க வழக்கங்களும் இருந்து வருகிறது. போதை பழக்க வழக்கங்கள் நம் எதிர்காலத்தையோ நமது சந்ததியினரையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கும் ஒரு முக்கிய காரணியாக இருக்கும். கல்விக்கு நேர் எதிராக உள்ள காரணிகளில் மிக முக்கியமானது போதை பழக்க வழக்கம். ஒருபோதும் இது நம்மை நல்ல உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லாது. கெத்து என்கின்ற பெயரில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு சேட்டைகளும் நமக்கு எதிராகத்தான் முடியும் என்பதை இளைய தலைமுறை குழந்தைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பெண் குழந்தைகளுக்கு நாம் எது நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நிச்சயமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இக்காலகட்டத்தில் யார் எதை கொடுத்தாலும் நாம் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாணவர்களிடமிருந்து விடுபட செய்ய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பெண் குழந்தைகளையும் நிச்சயம் பாதுகாக்க முடியும். பெண் குழந்தைகளை இவ்வாறு இருந்து பாதுகாப்பதோடு இந்த இருபாலருக்கும் அதிகமான உள்ள சமூக வலைதள பழக்கங்களையும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மிக குறைக்க உதவ வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். போதை பழக்க வழக்கங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு ஒருபோதும் நாம் கடுமையான தண்டனைகளை வழங்காமல் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி அவர்களை விடுபட செய்ய வேண்டும். படிப்பில் மீண்டும் கவனம் செலுத்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இணைந்து இத்தகைய செயலை செய்தால் எதிர்கால இந்தியா ஏற்றம் மிக்கதாக இருந்து நல்லதொரு தேசத்தை படைப்போம் என மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த தருமபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அனைத்து நேயர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.
2: நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிரியர் தினமும் கல்வி வளர்ச்சியும் குறித்து கவிஞர் நெடுந்தீவு.

0: வாமா வாமா ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
1: தான் வரேண்ணே. பரவாயில்லையண்ணே, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
0: ஏதோமா என்னால முடிஞ்சது? வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
1: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
0: என்னமா அது?
1: அந்த இபி மெயின் போர்டுல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
0: அதனால என்னமா?
1: அட என்ன இப்படி சொல்லிட்ட? எப்பவுமே மெயின் போர்டுல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ள கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
0: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
1: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
0: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்யூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
1: அப்படி சொல்லுனே. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
2: ஆனந்தம்
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர்

0: நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நேரம் பகல் 12:50.

0: எங்க தான் போய் தொலைஞ்சாரு இந்த மனுஷன்? யாமினி, உங்க மாமாவை பாத்தியாமா?
1: இல்ல அத்த, வீட்டுக்குள்ள போய் பாருங்க.
0: வீட்டுக்குள்ளயா? இரு பாக்குறேன். எங்க தான் போனாரு? வீடு பூரா தேடியாச்சு, இவர் எங்க தான் போய் தொலைஞ்சாருன்னே தெரியல.
1: அத்த, மாமா வீட்டுக்குள்ள இல்லையா?
0: ஆமாமா, வீடு பூரா அலசிட்டேன், ஆளையே காணோம்.
1: அத்த, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற புங்க மரத்தடியில பாத்தீங்களா? மதியமா அந்த பக்கம் போன மாதிரி ஞாபகம்.
0: புங்க மரத்தடியிலயா? இரு போய் பாக்குறேன்.
2: பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா?
0: ஏங்க, இங்கதான் இருக்கீங்களா? ஏந்திரிங்க முதல்ல.
3: என்ன இவ, நிம்மதியா தூங்க கூட விட மாட்ற, எதுக்கு இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கவ? என்ன வேணும்?
0: ஏங்க எந்திரிங்க, நம்ம சின்ன குட்டிக்கு ஸ்கூல் விடுற நேரமாச்சு, இல்ல வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கும் புள்ள.
3: அதுக்கு என்னவா போ, நீ ஏன் உன் மவ எங்க போயிட்டேன்னு கேளு.
0: அவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னானே, மறந்து புட்டீங்களா?
3: சரி சரி, கத்தாத போறேன். யாமினிமா, அந்த வண்டி சாவிய கொஞ்சம் எடுத்துட்டு வா சாமி.
4: இந்தாங்க மாமா. தாத்தா வந்துட்டீங்களா?
3: குட்டிமா போலாமா? குட்டிமா ஏன் அமைதியா வரீங்க? குட்டிமாக்கு என்ன வேணும்?
4: தாத்தா, எனக்கு உடம்பு ஈட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இளநீ வாங்கி தரீங்களா?
3: குட்டிமாக்கு இளநீ வேணுமா? வாங்கிட்டா போச்சு.
5: வாங்கியா, இளநீ வேணுமா? என்ன மாதிரி இளநீ வேணும் சொல்லுங்கய்யா. இலசா வேணுமா? தண்ணி கையா வேணுமா? எப்படி வேணும்னு சொல்லுங்க.
3: தம்பி, பாவுக்கு நல்ல டேஸ்டா நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி கொடுப்பா. செல்லம், குடிச்சிட்டீங்களா?
0: வந்துட்டீங்களா? இங்க இருக்கிற ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா?
3: அட, யாரா இவ? புள்ள இப்பதான் இளநி கெட்டுச்சுன்னு வாங்கி குடுத்துட்டு கூட்டிட்டு
0: வரேன். சரி சரி, அதான் இவ்வளவு நேரமா?
1: சின்ன குட்டி வந்துட்டியா? போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா.
4: அம்மா போம்மா, எனக்கு உடம்பெல்லாம் ஹீட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு.
1: இருந்துச்சு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கேஸ் வருது இல்லம்மா.
4: கேஸா? அப்படின்னா என்ன, என்ன கேஸ்?
1: சின்ன குட்டி, CFC குளோரோ ஃப்ளோரோ கார்பன் ஒன்னு வருது இல்ல,
4: அதெல்லாம் ஓகே தான். அதனால என்னம்மா?
1: அதாவது அந்த கேஸால ஓசோன் படலம் பாதிப்படையும். ஓசோன் படலம்னா?
4: ஓசோன் படலம்னா என்னம்மா? அதுக்கும் எனக்கும் என்னம்மா சம்பந்தம்?
1: என்னடா குட்டி இப்படி சொல்லிட்ட? ஓசோன் படலம் தான் சூரியன்ல இருந்து வர புறஊதா கதிர்ல இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்குது.
4: புறஊதா கதிர்னா அப்படினா என்னம்மா? அதனால என்ன பாதிப்பு?
1: புறஊதா கதிர் நம்ம தோல் மீது டைரக்டா பட்டுச்சுனா தோல் அலர்ஜி, தோல் புற்றுநோய், கண்புரை நோயெல்லாம் ஏற்படும். அந்த கதிர்வீச்சுல இருந்து நம்ம பாதுகாக்கிறதே இந்த ஓசோன் படலம் தான். ஆனா நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரும் இந்த கேஸ் ஓசோன் படலத்தை ஓட்டை விளைச்சு

0: அதனால நம்ம சுற்றுப்புறம் வந்து அதனால தான் நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது நம்ம கடமை இல்லையா? அதனால நாம இப்ப ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாம மண்பானை யூஸ் பண்றோம். என்ன புரியுதா? இந்த குடி, இது எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு.
1: புரியுதுமா? இந்த தண்ணீர் ரொம்ப சூப்பரா ஜில்லுன்னு இருக்குமா?
2: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விருதுகளின் விவரங்கள் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு சமூக நீதித்துறை மண்ணின் மகள் திட்டம் தொடங்கியுள்ளது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 50% மானியமாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சம் 500,000 ரூபாய் வரை. இதற்கு தேவையான தகுதி வயது வரம்பாக 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த மண்ணின் மகள் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய அறிவிப்புகள்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: இனி கேட்கலாம் மெல்லிசை.

இவற்றோடு நிறைவு பெறுகிறது மெல்லிசை. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெலி அஞ்சலாக.

0: வணக்கம் வணக்கம் அன்பனர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் மதியம் 1:10. நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் விருப்பம். ஆம் நேர்களே, உங்கள் கடித ஒளி விருப்பங்கள் நிறைவேறும் நேரம் இது. எதிர்பார்த்த நேரங்களில் விடை கிடைப்பதே ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தாங்க. அந்த வகையில் நீங்கள் கடிதம் எழுதின பாடல்கள் உங்களுக்கு கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த வகையில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் மாரியம்பட்டி பகுதியிலிருந்து ஞானசேகரன். இவர் கேட்டிருக்கும் பாடல் செல்லக்கண்ணு திரைப்படத்திலிருந்து வண்டியில மாமன் பொண்ணு என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் புலமை பித்தன், பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. இசையோடு இணைந்த பாடலை கேட்பதற்கு முன்,
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

ஏட்டுதுக்கும் இசை முழக்கமாய் என்றும் உங்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம். நேயர்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கோட்டையூர் பகுதியிலிருந்து TM ஆறுமுகம் என்ற நேயர். இவர் கேட்டிருக்கும் பாடல் கலாட்டா கணபதி திரைப்படத்திலிருந்து கண்ணிமைக்கும் என தொடங்கும் பாடல். பாடலுக்கு இசை சௌந்தர்யன் பாடலை பாடியிருக்கிறார் கிருஷ்ணராஜ்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடிச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

காற்றலையில் கவிப்பாடு கண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மதியம் 1:25. அடுத்ததா நேயருப்பம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல் பழைய தருமபுரி பகுதியிலிருந்து சுதா சத்யராஜ் என்ற நேயர் கேட்டிருக்காங்க. படம் வந்து சிந்து நதிப்பூ, பாடல் வந்து அடியே அடி சின்ன அப்படின்ற பாடல். பாடலாசிரியர் வைரமுத்து, பாடலுக்கு இசை சௌந்தர்யன், பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ எஸ் ஜானகி. அந்த இனிய பாடலை நாமும் கேட்போம் நேயர்களே.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பட்டி தொட்டி எங்கும் இசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் மதியம் 1:30. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
4: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். புரதங்கள் வந்து ஒரு நாளைக்கு யார் எவ்வளோ எடுக்கலாம், செய்யலாம், பண்ணலாம், எவ்வளோ தேவைகள் அப்படின்றத வந்து எல்லாம் சொன்ன செஞ்சேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு முட்டையில் 6 கிராம் வந்து புரதம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம வந்து இது பண்ணுறது மஞ்சக்கரு வந்து ரொம்ப வந்து கெடுதல், மஞ்சக்கரு வந்து எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணும், மஞ்சக்கரு வந்து ஃபுல்லாக வந்து ஃபேட்டு, அது வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம், சேரம் பண்ணுறோம். அப்படி கிடையாது, மஞ்சக்கருவில் இருக்கிறது வந்து நல்ல கொழுப்பு தான். இதில் என்னன்னாக்கா ஒரு எக்கு நீங்கள் எடுக்கிறீங்க செய்கிறீங்கனாக்கா வெறும் மஞ்சக்கரு 6 கிராம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து மஞ்சக்கரை எடுத்துகிட்டு வெறும் வெள்ளக்கரு மட்டும் சாப்பிட்டிங்கன்னா வெறும் 3 கிராம் தான் உங்களுக்கு புரதம் கிடைக்கும். மீனி 3 கிராம் புரதம் எதில் இருக்குது, நமக்கு வந்து மஞ்சக்கருவில் தான் இருக்குது செய்து பண்ணுது. அதனால் முழு முட்டையை சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் 6 கிராம் வந்து புரதம் உங்களுக்கு கிடைக்கும். மஞ்சக்கரை எடுத்துகிட்டு தயவு செய்து சாப்பிடாதீங்க, அதில் வந்து ஒன்றும் பெரிய யூஸ் கிடையாது. அதனால் வந்து மறுபடியும் வெள்ளக்கரை மட்டும் சாப்பிட்றதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, தயவு செய்து வந்து முழு முட்டையாக கன்சியூம் பண்ண பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக புரதம் நமக்கு வந்து இருக்கிறது செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த உப்புக்கடலை சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறி கடையிலெல்லாம் விற்கும்ல உப்புக்கடலை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இந்த உப்பெல்லாம் போட்டு இருக்கும் செய்யும் பண்ணோம், அதில் தான் வந்து ஒரு 100 கிராமில் வந்து 22 கிராம் புரதம் இருக்குது. அதில் தான் வந்து ஹையஸ்ட்டு புரதம் எனக்கு தெரிஞ்சு இந்த கடலை வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கடலை வெரைட்டியில் ஹையஸ்ட்டு ப்ரோட்டீன் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த உப்பு கடலில் தான் வந்து இருக்குது செய்து பண்ணுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருப்பு கடலை இருக்குது இல்லையா, கருப்பு கடலை, பச்சை கடலை, பச்சைப்பருப்பு, கருப்பு பருப்பு கடலைன்ற பாருங்க, பருப்பு பருப்பு வகைரா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 100 கிராமில் வந்து கருப்பு பருப்பில் வந்து 20 கிராம் ப்ரோட்டீனும், இதில் வந்து பச்சை கடலையில் வந்து 14 கிராம் ப்ரோட்டீனும் இருக்குது. அதனால் இந்த பருப்போட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். நம்ம ஏன் வந்து பருப்பை வந்து நம்ம வந்து அதிகம் உடம்புல எடுத்துக்கிறோம் செய்கிற பண்ணுறோம்னா இதுதான், அந்த வேணுங்கிற புரதம் எல்லாமே வந்து அதில் நிறைய இருக்குது செய்து பண்ணுது. ஆக ஒருத்தர் வந்து நார்மலாக வந்து இந்த இட்லி தோசையில் வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து அரிசி பருப்பு இந்த வெரைட்டியில் தான் இருக்கும். இதில் ரெண்டுத்துலேயுமே வந்து புரதம் இருக்குது. இதில் என்னன்னாக்கா இந்த அரிசியில் வந்து இருக்கக்கூடிய புரதத்தில் இந்த சிஸ்டைன்ற ஒரு அமினோ ஆசிட் நமக்கு இருக்காது, பட் ஆனால் அந்த பருப்பில் வந்து அந்த சிஸ்டைன்ற அமினோ ஆசிட் இருக்கும். அதே மாதிரி லைசின் லூசைன்ற வந்து அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பருப்பில் கிடையாது, பட் ஆனால் அரிசியில் இருக்கும். அதனால தான் வந்து அதை வந்து கம்பைன் பண்ணி அரைச்சி செஞ்சு பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து இந்த இட்லி தோசையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து ஏன் நமக்கு வந்து நல்லது அப்படின்னா அது வேறு வந்து புளிக்க வைக்கிறாங்க அந்த மாவில், அதனால் வந்து அந்த ப்ரோபயோட்டிக்கு அந்த மாதிரியான வெரைட்டிஸும் வந்து அதில் நல்லா சேர்ந்துடும். அதனால் இட்லி தோசை வந்து எப்பயுமே ஆல்வேஸ்

0: ஃபார் ஹெல்த். நீங்கள் வந்து அதை வந்து ஒரு சாதாரண உணவாக தயவுசெய்து நினைக்க வேண்டாம். ஒரு இட்லி தோசையில் ஒரு பருப்பு குழம்பு வச்சு அதுலேயும் வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு காய்கறி கீரைகள்லாம் போட்டு ஒரு பருப்பு குழம்பு அடிச்சிங்கன்னா அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு பேலன்ஸ்டு டயட் வந்து எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் வந்து அந்த காம்பினேஷனை வச்சு நாம் வந்து பண்ணுறோம் செய்கிறோம் பண்ணுறோம். ஆக நமக்கு வந்து இந்த நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகளிலே, அதாவது இட்லி தோசை, ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம் செய்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால், பால்னால் பால் ப்ராடக்ட்ஸு, தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சோம் பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.

0: நான்வெஜ்ஜில் வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒரு புரதங்களில் நம்மளால் எடுக்க முடியும் செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம வெஜிடேரியன் டயட்டில் நாம் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உணவு வகைகள்லே, அதாவது இட்லி தோசை, ஒரு பருப்பு சாம்பார் வைக்கிறோம், காய்கறியோடு போட்டு செஞ்சு பண்ணி ஒரு பருப்பு குழம்பு வைக்கிறோம், சேரம் பண்ணுறோம் அப்படின்னு, ஒரு பால் ஒரு 200 ml ஒரு பால், பால்னால் பால் ப்ராடக்ட்ஸு, தயிரோ மோரோ இல்லை பாலோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் செஞ்சு பண்ணோம்னாவே புரதம் வந்து உடலுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து கிடைச்சிரும்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தருமபுரி பண்பலை 102.5 இலும் ஏற்காடு பண்பலை 103.7 இலும் தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நிலையத்தில் நேரம் 1:36. ஆம் நேயர்களே, நாம் நேயர்களின் கடித வழி விருப்பமாக நேயர் விருப்பம் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் தாசனம்பட்டி பகுதியிலிருந்து டி கே சித்தன் தீபா அவங்க எழுதியிருக்காங்க. நல்ல கடிதத்தில் வந்து டெக்கரேட் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காருன்னா, நீயா திரைப்படத்திலிருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அப்படின்ட்டு தொடங்குகிற பாடல் கேட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கான பாடல் வரிகள் வந்து கண்ணதாசன் எழுதியிருக்காரு, இசை வந்து சங்கர் கணேஷ், பாடலை பாடியிருக்கிறார்கள் SB பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். இனிய பாடல்.

0: இன்ஜினியரிங்
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் தருமபுரி மாவட்டம் நார்த்தம்பட்டி பகுதியிலிருந்து என்ஆர் முத்துமல்லிகா. இவர் கேட்டிருக்கும் பாடல் மதுரவீரன் திரைப்படத்திலிருந்து வாங்க மச்சான் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் தஞ்சை ராமையா தாஸ், பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன், பி லீலா.

ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நேயர் விருப்பம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் அறிவுத்திறனை மேம்படுத்தி நல் மதிப்பீடுகளை உருவாக்குவதில் ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனின் பிறந்த தினம் தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும் நிலையில், புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை 82 கல்வியாளர்களுக்கு குடியரசுத் தலைவர் வழங்கி உரையாற்றினார். ஆசிரியர்கள் மாணாக்கரிடம் அன்புடனும் பொறுமையுடனும் அவர்களின் நலனில் அக்கறை உடையவர்களாகவும் திகழ வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். பாடத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு ஆசிரியர்கள் மாணாக்கரை வடிவமைப்பதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் பாதுகாவலர்களும் சமூகமும் மாணவர்கள் உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு மிகு ஆசிரியர்களால் நம் நாடு உலகளாவிய முன்னோடி நாடாக உருவெடுக்கும் என்று குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்களுடன் புதுதில்லியில் கலந்துரையாடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாணவர்களின் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். புத்தகங்கள் பாடத்திட்டங்களை தாண்டி உலகியலுக்கு ஏற்ற திறன் கல்வி அவசியத்தை வலியுறுத்தினார். கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களின் தேவையற்ற பயன்பாட்டை தவிர்க்க விளையாட்டுகளில் குழந்தைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என கூறிய பிரதமர், கல்வியுடன் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். ஆங்கிலேயருக்கு எதிரான விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சுதேசி உணர்வை மக்களிடையே விதைத்த வ.உ.சியின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர்களின் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் வழிகாட்டுதலும் மாணாக்கரின் எதிர்காலத்தை மேலும் ஒளிமயமாக்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இவ்விருதுகள் தங்கள் பணியை ஆர்வத்துடன் தொடர ஊக்கமளிப்பதாக விருது பெற்ற திருச்சி மாவட்ட ஆசிரியைகள் எமது செய்தி பிரிவிடம் தெரிவித்தனர்.
1: என்னுடைய பெயர் ஆனந்தி. கடந்த 19 வருஷமா SBI OA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வருஷத்துக்கான தமிழக அரசோட டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. மாணவர்கள் கல்வியில சாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் உதவிகள் செய்ய முடியும், என்னெல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன். நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக தமிழக அரசு எனக்கு விருது கொடுத்து என்னோட பணியை அங்கீகரிச்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: என்னுடைய பெயர் முனைவர் கா பழனியம்மாள். 30 ஆண்டுகாலமாக ஆசிரியர் பணியில் இருக்கும் நான் பூவாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிகின்றேன். ராதாகிருஷ்ணன் விருது இந்த ஆண்டு எனக்கு கிடைச்சிருக்கு. என்னுடைய இந்த பணிக்கு அரசு கொடுத்த ஒரு அங்கீகாரமாகவும், இந்த பணியில நான் தொடர்ந்து செயல்படுவதற்கு ஒரு ஊக்க மருந்தாகவும் அமைந்திருக்குது.
0: கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், நாட்டின் விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என தெரிவித்துள்ளார். அரசியல் மட்டுமின்றி பொருளாதார விடுதலையை முன்னெடுக்கும் வகையில்

0: சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய அன்னாரது முயற்சி மக்களின் தற்சார்பு உணர்விற்கு புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அன்னாரது திருவுருவப்படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், டாக்டர் அருண்ராஜ், திரு வெங்கடரமணன், திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கோவை வாவுசி மைதானத்தில் உள்ள சிதம்பரனார் சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமாரும், மதுரை சிம்மக்கல் பகுதியில் உள்ள சிலைக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமாரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வாவு சிதம்பரனார் பிறந்த இடமான தூத்துக்குடி ஒட்டப்பிடாரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் நிறுவப்பட்டுள்ள முழு உருவ சிலைக்கு ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கிண்டியில் நடைபெறும் இதய நோய்களுக்கான அதிநவீன சிகிச்சைகள் குறித்த தேசிய மருத்துவர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் அவர் தினமலர் நாளிதழின் 75வது ஆண்டு நிறுவன நாள் கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பு தபால் தலையையும் வெளியிடுகிறார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நள்ளிரவு நேரிட்ட சாலை விபத்தில் திண்டுக்கல் தனியார் பொறியியல் கல்லூரியைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இவர்கள் சென்று கொண்டிருந்த கார் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக முன்னாள் அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவரது சகோதரர்களின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி, சென்னை, கோவையில் உள்ள திரு கே என் நேருவின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் திரு மணிகண்டன் தலைமையில் 15 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் 1020 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை நடைபெறுகிறது. இதனிடையே மதுரையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார் இந்த சோதனை எவ்வித பழிவாங்குதல் நடவடிக்கையும் கிடையாது என்று கூறியுள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகளில் தலையிடும் உரிமை யாருக்கும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டம் மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் தொழிற்சாலையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுவால் மக்களின் ஆரோக்கியம் பாதிக்காத வகையில் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றார். தவேகா கூட்டணியில் பெயர் வரும் 9ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், அன்றைய தினம் சென்னை அருகே பனையூரில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கூட்டணியின் பெயர் இறுதி செய்யப்படும் என்றார். இதனிடையே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளனை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் இன்று அழைப்பு விடுத்துள்ளனர். உலக முதுகு தண்டுவட பாதிப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இத்தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா துவக்கி வைத்தார். வேலூரில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்று வேலூரில் உலக முதுகு தண்டுவடம் பாதிப்பு தினம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று இருசக்கர வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிவது, செல்போன் பயன்படுத்துவதை தவிர்ப்பது, அதிக வேகம் மற்றும் குளித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது, அதிவேகத்தை தவிர்ப்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வேலூரில் இருந்து மோகன்.
0: பெரம்பலூர் மாவட்டம் ஒகளூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தலைமையில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு கௌரவ் குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு கிராமத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் ஆயுப் கியோன் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. US ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் வீனஸ் இணை அமெரிக்க இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவ மாணவிகளை வடிவமைப்பு

ஆசிரியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 396 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். கப்பலோட்டிய தமிழன் வ உ சிதம்பரனாரின் 155வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. வ உ சிதம்பரனாரின் தேசப்பற்றையும் தியாகத்தையும் என்றென்றும் நினைவு கூறுவோம் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேரு மற்றும் அவரது உறவினர்கள் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு திண்டிவனம், விழுப்புரம் 62 மில்லிமீட்டர் அளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 7-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் 7 ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை பாளையங்கோட்டை 40.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது.

சேலம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கணிசமாக வெப்பநிலை -2.1°C முதல் -4°C வரை குறைந்து காணப்பட்டது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கில் உள்ள கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. நேற்று தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவிய பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை மேல் குறிப்பிட்ட காற்றழுத்த தாழ்வு பாதையுடன் இணைந்துள்ளது. எனவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை, கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு.

தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

நேர்லே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக முத்து என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் வாழி, பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான், பாடலை பாடியிருக்கிறார்கள் உதித் நாராயணன், சுஜாதா.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திரையிசை நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் வில்லன் திரைப்படத்திலிருந்து. பாடலுரிகள் வைரமுத்து, பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஹரன், வினோபாவா.

ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 பன்மொழி பாடல்கள், வேறு மொழி திரைப்படங்களிலிருந்து பாடல்களை நாம் கேட்க போகிறோம். மூன்று மணிக்கு கட்சியில் கலக்கல் பாடல்கள். நேயர்கள் உங்கள் அலைபேசியிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 என்ற எண்ணிற்கு

0: আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். ஆசிரியர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் இவ்விருதுகளை அவர் வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த 2 உள்பட 48 பேர் இந்த விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மதுரை PM ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா இவ்விருதினை பெற்றுக் கொண்டார்.
1: அமுதா ஜே, கேந்திரிய வித்யாலய சங்கடன்.
0: தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜுக்கு குடியரசுத் தலைவர் விருதை வழங்கினார்.
1: தங்கராஜ் எம், தமிழ்நாடு.
0: இந்த விருது பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, NGO அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள், அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் மற்றொரு விருதாளர் திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ, இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
0: ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், தமிழக முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கைபேசி பயன்பாட்டை மாணவர்கள் குறைப்பதற்கும் ஆசிரியர்கள் உதவிட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். ராஜாளி கழுகுகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். சர்வதேச ராஜாளி கழுகுகள் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர்,

0: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் இந்த வகை கழுகுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்க மக்களும் இந்நாளில் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். நாட்டுக்காக தம் வாழ்நாளையே அர்ப்பணித்த தியாகி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனார் என்று தமிழக அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சுதந்திர போராட்ட தியாகி சைக்கிள் செம்மல் கப்பல் ஓட்டிய தமிழர், சுதேசி கப்பலை நமது நாட்டுக்காக இயக்கிய ஒரு தமிழர், ஒரு 155வது பிறந்த தினம், நாட்டுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த ஒரு தியாகி, அவருக்காக மரியாதை செலுத்துவது ஒவ்வொரு தமிழனுக்கு உண்டான கடமை. அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு சுதந்திரத்திற்காக ஒவ்வொரு தமிழரும் எந்த அளவுக்கு போராடினாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு இளைஞர்களுக்கு வரக்கூடிய தலைமுறை தெரியப்படுத்த வேண்டும் என்பது நமது கடமை. இப்பொழுது மத்திய சிறைச்சாலை காரமடை பிளிச்சி பகுதியில் வந்து அமைவுள்ளது, அதை இடமாற்றம் செய்யப்போவோம். அதனால அங்கிருக்கக்கூடிய செக்கை பொதுமக்கள் மற்ற இளைஞர்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அவருடைய தியாக தெரிந்து கொள்ளும் வகையில் அதை காட்சிப்படுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கை. மாண்பு முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து செஞ்சிருக்கோம். நல்ல முடிவுகள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவின் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களிலும் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று திரு கே என் நேரு கருத்து தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை இது என்று சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். இதற்கெல்லாம் திமுக அஞ்சாது என்றும் சட்ட ரீதியாக அனைத்தும் எதிர்கொள்ளப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். இந்த மாணவர்கள் சென்று கொண்டிருந்த கார் திருஷூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த பொறியியல் மாணவர்கள் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மத்திய பிரதேசத்தில் சுங்கச்சாவடிகளில் தடையின்றி வாகனங்கள் செல்லும் வசதி முதல் முறையாக பாண்டா சுங்கச்சாவடியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. போபால் தேவாஸ் வழித்தடத்தில் உள்ள இந்த சுங்கச்சாவடியில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்கள் கடக்க இயலும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராகேஷ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முன்னோடி திட்டமாக இந்த வசதி தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் வெற்றியை பொறுத்து பிற சுங்கச்சாவடிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட வாகனங்களுக்கு மின்னணு ரசீது வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் 3 நாட்களுக்குள் சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திரு ராகேஷ் சிங் கூறினார். அசாம் அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. இது தொடர்பாக 6 நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அம்மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ரனோஜ் பெகு கூறியுள்ளார். பள்ளிக்கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். திரிபுராவில் சரணடைந்த தீவிரவாதிகள் 11 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டு வரும் போராட்டம் 2வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். நேபாள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களில் இதுவரை 169 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். திரிசூலி பசார் பகுதியிலிருந்து 5 வயது குழந்தை உள்பட 3 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 275 இந்தியர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியா இதுவரை 95 டன் நிவாரணப் பொருட்களை நேபாளத்திற்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3072 அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 6000 மேற்பட்டோர் எபோலாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எபோலாவை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க நிதியுதவி கோருவது உள்பட 6 மாத கால திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் நிதேஷ்குமார் நவீன் சிவகுமார் ஆகியோரும், இரட்டையர் பிரிவில் ஹர்திக் மகர் சிராக் பரீதா இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுமதி சிவனும், ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் சஷாங்குமார் மற்றும் சிராக் பரீதாவும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார் சூரியகாந்த் யாதவ் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம் உள்பட 37 பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி

போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு முதல் ஆட்டங்களில் வெற்றி பெற்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா 14-0 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு கே என் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உயிரிழந்தனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: பட்டிதொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:25. அம்நிலை இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட் சிபியில் கலக்கல் பாடல்கள். உங்கள் மொபைல் எண்ணிலிருந்து பிடித்த படம், பிடித்த பாடல் எந்த பகுதி என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு எமது நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பாடலும் வானலைபடியே வளம் வரும் நேயர்களே. இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இளந்தென்றல் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு உயர்தனி செம்மொழியாம் தமிழ் மொழியில் தமிழ் பேசுங்க. அதாவது தமிழில் பேசி எந்த ஒரு பிறரக கலப்பு இல்லாமல் பேசி நீங்கள் பரிசு பாடல வெல்லாங்க. இந்த நிகழ்ச்சி ஒரு உந்துதலான நிகழ்ச்சி. நீங்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0043-42 என்ற முன்னணிப்போடன் 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ வரலாம். ஆமாங்க, நான் இப்போ சொன்னது வந்து அறிமுக நேயர்கள். மற்ற நேயர்கள் வந்து 0043-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வளம் வந்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் இருக்குது இல்லைங்களா. இன்றைக்கி சுகமான ராகங்கள் வந்து நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களினுடைய பங்களிப்பில் தாங்க வரப்போகுது. நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் வந்து தங்களுக்கு பிடித்தமான அந்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
2: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
1: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது. அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
3: அப்பப்பா என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
4: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
3: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அதை பாரு, அங்கே

0: இந்த புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழுகுழுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல. அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

மீண்டும் பிற்பகல் வணக்கம் நேர்களே. நம்ம டெய்லியும் வீட்டில் சாப்பிட்ருப்போம், ஏதோ ஒரு நாளைக்கு வெளியில் போய் சாப்பிடுவோம். அதாவது டெய்லியும் நம்ம தமிழ் இசை பாடல்களை கேட்டுட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஒரு புதுவிதமாக வேறு மொழிகளிலிருந்து பாடல்களை கேட்க போகிறோம். ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய மைண்ட் வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்காவது வெளியில் போய் நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸ்க்கு அவங்களுக்குள்ளே இருக்கோம். தாய்மார்கள் வந்து கோவப்பட வேண்டாம். சரிங்க, என்ன தான் இருந்தாலும் நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடி தமிழ் மொழியை மறக்க முடியுமா? நம்ம தமிழ் மொழியிலிருந்து முதல் பாடலை கேட்க போகிறோம். என்ன படத்தில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, டபுள்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்தில் வந்தது. பாண்டியராஜன் எழுதி இயக்கியிருக்காரு. பிரபுதேவா, மீனா, சங்கீதா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திலிருந்து நான் இப்போ அப்படின்னு சொல்கிற திரைப்பட பாடல் தாங்க. இதை வரிகள் எழுதியிருக்காரு வைரமுத்து. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஸ்ரீகாந்த் தேவா. இந்த பாடலை பாடியிருக்கிறார் ஹரிஹரன். இசையோடு இணைந்த இப்பாடலை கேட்போமா?

காற்றலையில் கவி பாடிக்கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். இசைக்கு மொழியே கிடையாது இல்லைங்களா? நாம் ரசிக்கக்கூடிய இசை எங்கே ஒழித்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் நின்று அதை கேட்டுட்டு போவோம். ஏன்னா அது ஏதோ ஒரு ஞாபகத்தை வெளிப்படுத்தும். அந்த வகையில் சீதம்மா வக்கீட்லோ சிறியல்லோ செற்று என்ற தெலுங்கு திரைப்படத்திலிருந்து தாங்க பாடலை கேட்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் அடலா அவர் இயக்கியிருக்காரு. 2013 இந்த படம் வெளிவந்திருக்குங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு, வெங்கடேஷ் அஞ்சலி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. தெலுங்கினுடைய நல்ல ஒரு ஃபேமஸான படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை நாமும் கேட்போமா?

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நாளும் இன்னிசையால் நம் மனதை வருடிக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் பிற்பகல் 2:43. ஆம் நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். வேறு மொழிகளிலிருந்து சில பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா இசையை கேட்டு பயிர்கள்லாம் நடனமாடிச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியும் கேள்விப்பட்டிருப்போம். கவிஞர்கள் கூட சில பாவகைகளில் இந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சங்க கால புலவர்கள். அந்த வகையில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஹிருதயம் என்ற மலையாள திரைப்படத்திலிருந்து வளவரப்போகுதுங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2022 வெளிவந்துச்சுங்க. மலையாள திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இது பெற்றுச்சு. பல இயற்கை காட்சிகளை வந்து இதமாக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. குறிப்பாக இந்த சுற்றுலா காட்சிகள் வந்து நிறைய இந்த படத்தில் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறத தான் இந்த படம் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ அந்த திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடலை கேட்போமா?

உங்கள் செவியோரம் கானம் பாடிக்கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். இசைனாவே நம்ம ஆளக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. ஏன்னா மனம் எவ்வளவு சோகமாக இருந்தாலும் அந்த இசையை கேட்டால் கொஞ்சம் ஆறுதல் அடையும். ஏன்னா இதயத்தை இதமாக்கிற திறன் இசைக்கு மட்டும்தாங்க உண்டு. அந்த வகையில் அடுத்த பாடலாக நாம் கேட்க இருக்கும் பாடல் தில் தோ பாகல் ஹை என்ற இந்தி திரைப்படத்திலிருந்து கொய் ஹொட்கி ஹாய் என தொடங்கும் பாடல். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1997 வெளிவந்ததுங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஹிந்தியினுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷாருக்கான், மாதுரி தீட்சித், கரிஷ்மா கபூர் மற்றும் அக்ஷய் குமார் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சிறந்த நகைச்சுவை திரைப்படம். படம் முழுக்க வந்து நகைச்சுவையாக எடுக்கப்பட்ட ஒரு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடலை கேட்போமா?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 2:55. ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் நின்னி பிரித்திவே அப்படின்ற கன்னட திரைப்படத்திலிருந்து தான் பாடல்களை நாம் கேட்க போகிறோம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 2002 வெளிவந்தான திரைப்படங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு ஓம் பிரகாஷ் யாதவ். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரமேஷ் அரவிந்த் மற்றும் சிவராஜ்குமார் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் தமிழில் நீ வருவாய் என திரைப்படத்தினுடைய ரீமேக். இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து நாம் ஒரு இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

நேயர்கள் இதுவரை கேட்டது பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் யாவும் நேயர்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ். கார்த்திக். நன்றி நேயர்களே.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0434242-2440-30 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் தருமபுரியிலிருந்து தீட்சிதா கேட்டிருக்கும் பாடல் பாசப்பறவைகள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்செவியல் கலக்கல் பாடல்கள். கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கருமந்துறை பகுதியிலிருந்து கணேசன் கேட்டிருக்கும் பாடல் அவள் வருவாள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் வாணிபாடி பகுதியிலிருந்து ரவி கேட்டிருக்கும் பாடல் லீலை எனும் திரைப்படத்திலிருந்து.

கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியிலிருந்து மகேஸ்வரி தர்மராஜ் கேட்டிருக்கும் பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி, பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641, தொடர்புக்கு 9865754222.
3: கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் ஓமலூர் பகுதியிலிருந்து தர்ஷன் கேட்டிருக்கும் பாடல் திருவிளையாடல் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 3:30. அணில் கொழுக்கட்டி மாவு வழங்கும் கர்சவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சி வழங்குவர். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டி மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் பாடல் பெற நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் கைபேசியில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்கள் பெயர், ஊர் பெயரை டைப் செய்து 0434242443 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்கள் விருப்ப பாடலும் நிகழ்ச்சியில் இடம்பெறும். கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் மாரண்டள்ளி பகுதியிலிருந்து காவியா கேட்டிருக்கும் பாடல் காதல் கிறுக்கன் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்செவியில் கலக்கல் பாடல்கள். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் பெண்ணாகரம் பகுதியிலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்கும் பாடல் மின்சார கனவு எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கற்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. கற்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கடத்தூர் பகுதியிலிருந்து பழனி கேட்டிருக்கும் பாடல் மெல்ல பேசுங்கள் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
4: இன்று மாலை 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் சைல்கர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இன்று மாலை 5:05 மாலை தென்றல். இன்று மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இன்று மாலை 6:10 இசை மின்னல். நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவியில் கலக்கல் பாடல்கள்.

கர்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நேயர் கொடமாண்டப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜெயசீலன் கேட்டிருக்கும் பாடல் மௌனம் சம்மதம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
5: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

கச்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பாடல் கேட்டிருக்கும் நிறைவு நேயர் பெண்ணாகரம் பகுதியிலிருந்து பாண்டியன் கேட்டிருக்கும் பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் எனும் திரைப்படத்திலிருந்து அந்த இனிய பாடல்

0: அணில் கொழுக்கட்டி மாவு வழங்கும் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் என்ற திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விட தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் கார்த்தி.
2: வணக்கம் மாரிமுத்து. வணக்கம் நேர்களே.
1: நேர்களுக்கு வர வணக்கத்தை சொல்லிட்டு, பொதுவாக நம்ம எப்பவுமே இந்த விடைத்தேடி வினாக்கள் சம சூப்பராக நிறைய பேர் பரிசு பாட்டில் வாங்கணும் அப்படின்னு நிறைய ஆசைப்படுவாங்க. அதுக்காக நாங்கள் எளிமையான குறிப்புகள் வந்திருக்கோம். ரொம்ப எல்லாரும் அறிந்த ஒரு பர்சன்ஸு அந்த மாதிரி விஷயம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் பதில் சொல்லலாம். இணைப்பில் இணைந்து நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், மற்ற 94 86 81 10 25 இந்த எண்ணில் அறிமுக நேர்களாக இருந்தால் நீங்கள் இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேர்கள் எந்த எண்ணில் அழைக்கலாங்க?
2: மற்ற நேர்கள் பார்த்தீங்கன்னா 0 43 42 என்ற முன்னணிப்போடு 24 40 31 என்ற எண்ணிலோ, அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம்.
1: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதன் வாழ்வில் ரெண்டு அறைகள் மிக முக்கியமானதாக இருக்கும். ஒன்று தாயோட கருவறை, நம்ம அங்கே தான் வந்து என்ன பண்ணுறோம், உருவாகிறோம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட பள்ளியறை, அங்கே தான் மனிதனாக புதுப்பிக்கிறோம். எல்லோருமே எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தை தான், அவர் நல்லவராகுவதும் தெய்வராகுவதும் அன்னையின் வளர்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அன்னையின் வளர்ப்பில் இருக்காங்களோ இல்லையோ ஆசிரியர்கள் வளர்ப்பதாக இருக்காங்க. ஏன்னா காலையில் 8 மணிக்கு இப்படி அடித்து பிடிச்சி ரெடி பண்ணிட்டு லஞ்ச் பேக்கை மாற்றி விட்டு ஸ்கூல் பேக்கில் தூக்கி விட்டு வேனில் ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கா, அம்மாடி அப்படி நிம்மதியாயிருவாங்க. 8 மணிக்கு ஏற்றிட்டு மறுபடி 6 மணிக்கு தான் வந்து வருவாங்க. ஸோ அத்தனை விஷயம் நான் நிறைய இப்போ சமீபத்தில் ஒரு நர்சரி பள்ளிக்கூடத்தில் கூட நான் போய்போது அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக பாதுகாத்துறாங்க. ஆசிரியர்கள் என்பது பொதுவாக பணத்திற்காக நமக்கு வருமானம் முக்கியம் தான், இருந்தாலும் அது வருமானமாக நினைக்காமல் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய பணினா அது ஆசிரியர் பணி அப்படி சொல்லுவோம்.
2: பெற்றோர்களை விட அதிக நேரம் பிள்ளைங்க வந்து செலவிடுறது வந்து ஆசிரியர்கள்.
1: இந்த உலகத்தில் பொறாமையே நினைக்காத ஒரு ஜீவன் அப்படின்னா அது யார் அப்படின்னா ஆசிரியர் தான். நம்மளை விட உயர்ந்த இடத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்த மாணவன் சென்றாலும் கூட அவங்க எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் மிகுந்த மகிழ்ச்சி கொள்பவர்கள். என்னுடைய மாணவன் அப்படின்னு, என்னுடைய மாணவி அப்படின்னு மகிழ்ச்சி கொள்வது பார்த்தீங்கன்னா நிறைய மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய சயின்டிஸ்டாக இருக்கும், எல்லாருமே எவ்வளோ உயரமான இடத்தை போனாலும் கூட தங்களுடைய பள்ளி ஆசிரியரை பார்த்தோன்னே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ஸோ அந்த மனித மாண்பின் மிக உன்னதமான ஒரு தொழில் அப்படின்னா ஆசிரியர் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு, ஸோ இவ்வளோ நம்ம லீட் கொடுக்குறதுனா கண்டிப்பாக ஆசிரியரை பற்றி க்வெஸ்சன் கேட்காமல் நாங்கள் போக மாட்டோம். அதை இனிப்பில் இன்னைக்குரிய முதல் நேர் வாங்க. வணக்கங்க. வணக்கம்.

0: வணக்கம். வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
0: தேவமான மாலை வணக்கம் மாதிரி நான் கருத்தூர்லேருந்து பள்ளி டெய்லர்.
1: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? இவர் ஒரு பேராசிரியர். சரிங்க, நம்ம இந்தியாவை சார்ந்தவர். இவர் ரொம்ப பிரபலமான ஒரு முகமும் கூட. அவர் யாருன்னு நீங்கள் சொல்லும்?
0: சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன்.
1: எங்க எடுத்தோடனே இப்படி பதில் சொன்னேன் அப்படி சார். சூப்பருங்க.
0: ஏன்னா
1: சரி, ஆமா, இன்னைக்கு ஏன்னா அவருடைய
0: ராதாகிருஷ்ணன் சொல்றாங்க.
1: சரி, சூப்பருங்க. சரிங்க, சூப்பருங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படியே கார்த்திக் படிச்சு படிச்சு சொன்னாரு. ஏங்க பதில் சொல்லிடுவாங்க, ஈஸியாங்க, டஃபா கேளுங்க, டஃபா கேளுங்கன்னு சொன்னாரு. ஆனால் அது பதில் சொல்லிட்டீங்க, பிறகு வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அவரை கேட்காம போக முடியாது. ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் பிறந்த நாளுக்கு தேசிய அளவில் ஒரு விருது கொடுப்பாங்க. அது பெருமையாக மாநில அளவில் வந்து ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் கொடுப்பாங்க. தேசிய நல்லாசிரியர் விருது, மாநில நல்லாசிரியர் விருது கொடுப்பாங்க. தேசிய நல்லாசிரியர் விருது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமது பிரசிடென்ட் சொல்லக்கூடிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவங்க விக்யான் பவன், டெல்லியில் இருக்கக்கூடிய விக்யான் பவனில் கொடுக்குறாங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 22 ஆண் ஆசிரியர்கள், 22 பெண் ஆசிரியர்கள், இவங்க மொத்தமாக 48 பேருக்கு இந்த விருது கொடுக்குறாங்க. 48 பேர் மொத்தம், 27 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள், 6 சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, மத்திய கல்வி நிறுவனங்களுக்கூடிய அமைப்பு, இதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் 3 கட்டங்களாக தேர்வு நடைபெறும். ஒன்று முதல்ல மாவட்ட அளவில் தேர்வு நடைபெறும், அதுக்கு பிறகு மாநில அளவில், அதுக்கு பிறகு அதாவது தேசிய அளவில். 3 கட்டங்களாக தேர்வு நடைபெறும், டிஸ்ட்ரிக், ஸ்டேட்டு, தென் மாநில அளவில். அதுக்காக நமக்கு தேசிய விருது அப்படி கொடுக்குறாங்க. மாநில விருதுகளை எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா இன்றைக்கி நமது கல்வி அமைச்சர் அவங்க சென்னையில் வந்து கொடுக்குறாங்க. பொதுவாக மொத்தமாக 396 ஆசிரியர்களுக்கு கொடுக்குறாங்க. அரசு பள்ளி ஆசிரியர் 342 பேருக்கும், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் 38 பேருக்கும், ஆங்கிலோ இந்தியன் பள்ளி ஆசிரியர்களுக்கும், சமூக பாதுகாப்பு பள்ளி ஆசிரியர்கள் தலா 2 பேருக்கும் இந்த விருதுகள் வந்து கொடுக்குறாங்க. மொத்தம் 396 பேருக்கு இந்த விருதுகள் கொடுக்கப்படுகிறது. இந்த விருது பெறுவங்களுக்கு 10,000 ரூபாய் ரொக்கப்பரிசாகும், 36.5 கிராம் வெள்ளி பதக்கமும் பாராட்டு சந்தில் கொடுக்கப்படுகிறது. ஸோ விருது பெறுகின்ற ஆசிரியர்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு, முத நேரம் 3 குறிப்பு சொன்னோம், படக்குன்னு பதில் சொல்லிவிட்டார். பரவாயில்ல, இருந்தாலும் சந்தோஷம் தான். ஏன்னா இவ்வளோ ஷார்ப்பாக வந்து யோசிக்கிறாங்கன்றது வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருமுறை எல்லா ஆசிரியர்களுக்கும் வாழ்வில் எப்போவுமே நமக்கு நலன் நிரம்பக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பு 103.0 சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்லுங்கள் பழனி, என்ன பாடல் கேட்கலாம்? சொல்லு, நல்ல பாடல்னு சொல்லுங்க பார்க்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு விளம்பர இடைவேளை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
4: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
5: Pati, kolakatta saapringla?
6: Adhella seiya theriyuma? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd ஆண்டு துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ், இண்டூர்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
11: தருமபுரி மாவட்டம் இண்டூர் நத்தஅள்ளி தீர்த்த குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தஅள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி, ஆயுத பூஜை, விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: எலும்பு முறிவு, மூட்டு தேய்மானம் மற்றும் சவ பிரச்சனைகளுக்கான நுண்துளை சிறப்பு அறுவை சிகிச்சை மையம் கொண்ட மருத்துவமனை நமது ஆராதயா மருத்துவமனை, ராயப்ப முதலி ஸ்ரீ போலீஸ் குவார்டர்ஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
3: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
6: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
7: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும். தர்மபுரி மாவட்டம் இண்டூர் நத்தஅள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தஅள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: சேலம் என்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலைகள் விளங்கும் விடுத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமலையை. நான்கு மணி 16 நிமிடத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடுத்தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான இப்போ சமீபத்தில் தான் நம்ம வந்து GSLV F-17 அப்படின்ற ஒரு ராக்கெட் மூலமாக ஒரு செயற்கைக்கோளை வந்து நம்ம லான்ச் பண்ணோம். உலகத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்கள் ரொம்ப பிரபலமானது அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு நாசா, அதுமாரி ரஷ்யாவது, அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இஸ்ரோ. இஸ்ரோவோட இந்திய விண்வெளி ஆய்வு மையம் பல்வேறு வகையான சாதனைகளை வந்து செஞ்சுட்டு வந்திருக்கு. நிறைய நமக்கு உண்டான டெக்னாலஜியை பயன்படுத்தி மற்ற நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியப்பட வரைக்கும் நம்ம சாதித்து வந்திருக்கிறோம். நேற்று ஒரு பிரபலமான ஒரு செயற்கைக்கோள் மூலமாக நம்ம என்ன பண்ணோம், செயற்கைக்கோளை வந்து விண்ணில் ஏறணும், ராக்கெட் மூலமாக செயற்கைக்கோளை வந்து விண்ணில் நிலைநிறுத்தணும். ஸோ அது என்ன செயற்கைக்கோள், அதனால் நமக்கு என்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வினாவை வந்து கேட்க போகிறோம். இனிப்பில் இனி நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தந்தை வலயம் கைத்தறி ஜெகநாதன்.
1: ஜெகநாதன் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க ஐயா.
0: சரிங்க. இது ஒரு செயற்கைக்கோள், ஓகேங்களா? இஸ்ரோவின் மூலம் விண்ணில் ஏவப்பட்டது. இது இதோட முக்கியமான பணிகள் என்ன அப்படின்னா, ரொம்ப மூன்று முக்கிய பணிகள். ஒன்று வந்து எல்லை பாதுகாப்பு. ஏன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான், சீனா, தென் பார்த்தீங்கன்னா கடல்கள் பரப்பளவு கொண்டது. ஸோ அது அந்நிய சக்திகள் உள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு இந்த எல்லை பாதுகாப்பை வந்து பாதுகாப்பு பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது மிக முக்கியமான ரோல் இது வகிக்குது. அது இயற்கை பேரிடர் மேலாண்மை சொல்லுவோம். இயற்கை பேரிடர் மேலாண்மைன்றது நமக்கு கிளப்ப தெரியும். சமீபத்தில் நேபாளில் மிகப்பெரிய நேபாளத்தில் மிகப்பெரிய ஒரு வெள்ளை இது நடந்துச்சு, வெள்ளை பேரிடர் நடந்துச்சு, ஆற்றில் தண்ணி வந்தது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர் புயல், வெள்ளம், சுனாமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் இயற்கை பேரிடர்களை கண்காணிக்கிறது. அதுக்கடுத்து விவசாயம் மற்றும் வானிலை இது தொடர்பான பணிகளை வந்து இது இந்த செயற்கைக்கோள் மேற்கொள்ளும். அது என்ன செயற்கைக்கோள் பேர் சொல்லணும்?
2: என்னங்க?

0: ஈவிகே தான் ஆண்டி.
1: ஈவிகே ரக்கட்டாது இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
2: ஈரோடு மாவட்டத்திலிருந்து கோகுல்நாத் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க கோகுல்நாத், என்ன படிக்கிறீங்க கோகுல்நாத்?
2: 9th ஸ்டாண்டர்ட்.
1: சூப்பர், வெரி குட். சரிங்க, ஒரு செயற்கைக்கோள் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க, இந்த செயற்கைக்கோளானது தரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் புவிவட்ட பாதையில் இருந்து ஆய்வு பணிகளை மேற்கொள்ளுங்க.
2: சந்திராயன்.
1: இல்லைங்க. நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், டி என் ராம், தேங்காமரத்தப்பட்டு.
3: ராம், குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: சொல்லுங்க, ஒரு குறிப்பு கொடுங்க பார்ப்போம்.
1: சரிங்க, உங்களுக்கான அடுத்த குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். சூப்பர், வெரி வெரி குட். ஜிஎஸ்எல்வி F-17 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏவூர்தி ராக்கெட்டு. நாங்கள் சொல்கிறது செயற்கைக்கோளுக்கு வந்து கேட்குறோம். இப்போது பொதுவாக கோள்கள் நான் சொல்லுவேன்ல, நிறைய நம்ம விண்வெளி அண்ட ஆராய்ச்சி கேலக்சின்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோள்கள் இருக்குது. வியாழன் இருக்குது, சனி இருக்குது, பூமி இருக்குது, நெப்டியூன் இருக்குது, இதுமாதிரி நிறைய கோள்கள் இருக்குது. அந்த மாதிரி செயற்கையாக ஒரு கோள் வந்து என்ன பண்ணுவோம், செஞ்சு அது மேலே சுற்றுவட்ட பாதையில் வந்து செலுத்துவோம். அப்படி செலுத்தும் போது நம்மளுடைய புவியை வந்து கண்காணிக்கக்கூடிய பணி சேர்ப்பது. அதனால் நாங்கள் வந்து அந்த செயற்கை கோளோட பேர் கேட்குறோம். நீங்கள் சொல்கிறது ராக்கெட்டு ஏவூர்தியோட பேரை சொல்கிறீங்க.
2: நன்றிங்க.
1: சரி, நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: மாலை வணக்கம். சொல்வது யாருங்க?
5: மங்களபுரம் ராஜசேகர்.
3: மங்களாபுரம் ராஜசேகர், நீங்க கடைசியா எப்போ வந்தீங்க?
5: போன வெள்ளிக்கிழமை, கரெக்டா 28.
1: வெரி குட். அவர் என்னங்க தெரிஞ்சுக்கிறீங்க, எவ்வளவு சார்பா நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. என்ன உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாம், சொல்ல கொடுக்கலாங்களா?
5: குறிப்பே தேவையில்லைங்களா? EOS-05I.
1: ஓகே, EOS-05 அப்படின்றதான் சரியான பதில். சூப்பராக வந்து சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள். இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் பாடல் தான் கேட்கலாம்.
5: பாட்டில் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் விஷயம் சொல்லிட்டு.
1: நன்றி, நன்றி, நன்றிங்க. இந்த புவியீர்ப்பு இஓஎஸ் செயற்கைக்கோள் 05 அப்படின்ற செயற்கைக்கோள் வந்து என்ன பண்ணணும், ரெண்டு விஷயம் நம்ம இதுக்காக இது வந்து இதற்கு முன்பாக நம்ம ஏவிய செயற்கைக்கோள் வந்து ஏற்கனவே நம்ம புகைப்படம் எடுக்கும், ஆனால் அது வந்து பூமி சுழலக்கூடிய வேகத்தில் சுழலாது. அப்போ என்ன நடக்கும், அப்போ பூமி ரொம்ப ஸ்பீடாக போயிடும், அதுக்கு பிறகு தான் அந்த செயற்கைக்கோள் ஃபோட்டோ எடுத்து எடுப்போம். ஆனால் இந்த செயற்கைக்கோளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ரொம்ப அதோட மகிமை என்ன அப்படின்னா, பூமி என்ன வேகத்தில் சுழலதோ அதே வேகத்தில் இந்த செயற்கைக்கோள் சுழலும். அப்படி சுழலும் போதும் நம்ம ரியல் டைம் ஃபோட்டோன்னு சொல்லுவோம். அப்போ என்ன இப்போ என்ன டைம் நடக்குதோ, இப்போ என்ன பூவியில் பார்க்குதோ அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்போம். ஸோ அப்படி ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் போதும் நம்மளுடைய இயற்கையில் ஏற்படக்கூடிய பேரிடர் ஏற்பாடுகள் இல்லாத நமக்கு எல்லை பாதுகாப்பில் நம்ம என்ன பண்ணால் அலர்ட்டாக இருக்கலாம். ஏதாவது தீய சக்திகள் உள்ள நுழையுது நமக்கு எல்லையில் இருந்தால் நம்ம டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் நமக்கு கண்டுபிடிக்கக்கூடியது இருக்குது. இந்த ராக்கெட் வந்து ஜிஎஸ்எல்வி F-17 அப்படின்ற ராக்கெட். நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். எப்போனா GSLF-10 அப்படின்ற ராக்கெட் மூலமாக 2021 August 12 நம்ம விண்ணில் செலுத்தோம். ஆனால் அது கிரியோஜெனிக் இயந்திரம், அது நம்ம உள்நாட்டிலேயே தயாரின்னா ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி வந்து அப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம அது அட்வான்ஸ் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம நேற்று வந்து ஜிஎஸ்எல்வி F-17 அப்படின்ற ராக்கெட் மூலமாக வந்து என்ன பண்ணோம், விண்ணில் செலுத்தணும். இந்த செயற்கைக்கோளோட வெயிட் மட்டும் எவ்வளோ அப்படின்னா 2,367 கிலோ எடை கொண்டது இந்த செயற்கைக்கோள். இது துல்லியமாக வானிலை அறிப்புக்கு, நம்ம வானிலை அறிப்புலாம் படிக்கிறோம், இப்போ மழை பெய்யும், இப்போ புயல் அடிக்கும், இப்போ வெள்ளம் வரும்னு சொல்லல, அது வந்து பர்ஃபெக்ட், ரொம்ப துல்லியமாக நமக்கு தகவல் வந்து கொடுக்கும். இது 7 மாதம் ரொம்ப விடாமுயற்சிக்கு பிறகு இது நமக்கு விண்ணில் ஏவப்பட்டது. சரி, இது இன்னொரு விஷயம், பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் இது வந்து நிலைநிறுத்தப்படும். அது இன்னொரு விஷயம், ரொம்ப நமக்கு பாதுகாப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராக்கெட் GSLV-17 சொல்ல அது வந்து எவ்வளோ உயரம் கொண்டதுன்னா 51.7 மீட்டர் உயரம். கிட்டத்தட்ட ஒரு 16 அடி மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16 ஸ்டெப்பாக ஒரு 16 அடுக்கு மாடி இருக்குன்னா அது எவ்வளோ ஹைட் இருக்கும், அந்த ஹைட்டு இந்த ராக்கெட் இருக்கும். 420 டன் எடை கொண்டது தான் இந்த ராக்கெட். அதில் தான் நம்ம EOS-05 அப்படின்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தணும் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம். உலக நாடுகள் அத்தனையும் நமக்கு வந்து எப்படி ரொம்ப பெருமையாக கொண்டாடுது நம்ம, ஏன்னா இந்தமாரி டெக்னாலஜி வந்து இந்தியா கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ சமீபத்தில் நேபாளத்தில் ஒரு இயற்கை பேரி நடந்துச்சிங்களா, அந்தமாரி விஷயம்லாம் நம்ம ஏற்படாமல் தடுக்கலாம், முன்னெச்சரிக்கையாக தடுப்பதற்காக.

0: இந்த செயற்கைக்கோள் வந்து பயன்படுது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பதிலை வந்து சொல்லியிருக்காரு. அவருக்கான பாடக்கேட்போம். சரியான பதில் EOS-05 இமேஜிங் செயற்கைக்கோள் அப்படின்றது தான் சரியான பதில். ஒரு விளம்பர இடைவெளி, அதுக்கு பிறகு அவருக்கான ஒரு நல்ல பாடலை வந்து கேட்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் College Counseling Code 2610.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் நத்தஹள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தஹள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
15: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
16: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி மாவட்டம் இண்டூர் நத்தஹள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நத்தஹள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

சேலம் என்ற திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலையை வழங்கிய விடைத்தேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் என்ற திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமலையை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 2.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
3: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நான்கு மணி 35 நிமிடத்தில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை என்பதால் பள்ளி கல்லூரிகள்லாம் விடுமுறை. நிறைய பேர் வெளியெலாம் போயிட்டு நிறைய பேர் பார்க்க போவாங்க, இல்லைனா நகரத்தில் போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் சினிமாக்கினையும் பார்த்துட்டு போவாங்க, ஃப்ரீயாக போவாங்க. அப்படி போகும்போது இருசக்கர வாகனத்தில் போகும்போது நிறைய பேர் ஆப்போசிட்டில் வராங்க, அந்த சர்வீஸ் ரோடு ஒன்று விட்டுருப்பாங்க. ஆனால் சர்வீஸ் ரோடுன்றதை மறந்துட்டு என்னச்சுன்னா ஆப்போசிட்டில் என்ன சார்னு வந்துட்டுருக்காங்க. அப்போ நாம் கரெக்டாக போனாலே கூட ஆப்போசிட்டில் வரவங்க டம்புக்குன்னு இடிச்சு போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இந்த சாலை விதிகளை வந்து கொஞ்சம் சரியாக நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். அப்படி கடைப்பிடிக்கும் போது நம்ம விலை மதிப்பற்ற அந்த உயிர் நமக்கு எல்லாருக்கும் நல்லது, தேவையான ஒன்று கூட.
7: சாலையில் பயணிக்கக்கூடிய பயணிகளும் வந்து ரோடை கிராஸ் பண்ணக்கல அந்த சாலை விதிகளை வந்து இடது பக்கம் தான் போகணும், இடது பக்கம் தான் வரணும் அப்படிங்கிற விதிகளையும் கடைப்பிடிக்கணும்.
6: ஆமாம், அது நிறைய பேர் குண்டு கம்மண்டுகள்லாம் தெரிஞ்சுட்டு வளர்ப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன 4 ரோட்லேருந்து நம்ம 4 ரோடு தருமபுரி 4 ரோடுலேருந்து கலெக்டர் வந்து கொஞ்சம் ரஃபாக கொஞ்சம் எப்பயுமே வர வண்டிகள் அதிகமாக நெருக்கு நிறைந்த பகுதி, அந்த நெருக்கு நிறைந்த பகுதி ஒன்வேல போவாங்க. எங்கெல்லாம் போகிறீங்க, எப்போ போகிறீங்க யாரையும் தெரியாது அப்படின்னு போகணும். அப்படி போகும்போது ஆப்போசிட்டில் வரவங்க இடிக்கிறாங்க. அதெல்லாம் தயவு செய்து தயவு கொண்டு கொஞ்சம் சரியாக சாலை விதிகளை நம்ம பின்பற்றி சாலை விபத்துகள் ஏற்படுவதை அறவே தடுக்க வேணும். ஒரு சில பேர்லாம் வந்து போனோம் வச்சு 8 பேர்லாம் உட்காந்து போயிட்டுருக்காங்க பைக்கில், எதுக்கு தான் போகிறீங்க, யாரா போகிறீங்க, எங்கடா போகிறீங்கன்றா. அதான் இருசக்கரவானா 2 பேர் மட்டும்தான் போக வேண்டும். அதுமாரி காரில் பயணம், இப்போ நிறைய பேர் எஃப்எம் கேட்டுட்டு தான் போவாங்க காரில், அப்படி காரில் போவாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உடனே சீட் பெல்ட் போட்டு போங்க நாங்கள் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் நம்ம அடுத்ததாக ஒரு பொதுவாக இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது பொதுவானது அல்ல. பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன, அது புல்கள், இப்படி எல்லாத்துக்குமே சொந்தமான இந்த உலகம் உணவு சங்கிலி, ஃபுட் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபுட் செயின்றது தாவரத்தில் தொடங்கி அனைத்துண்ணியில் போய் முடியக்கூடியது. நாம் அதேமாரி அந்த ஃபுட் செயினில் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா, இப்படி ட்ரெயின் போயிட்டு நீட்டுமா, அது இடையில ஒரு பொட்டி ஏதாவது பிரேக் ஆச்சுன்னு என்ன ஆகும், முழுசாக போகாதுல. அந்த மாதிரி அந்த ஃபுட் செயின்றது மிக முக்கியமான ஒரு பறவை. இன்றைக்கி அதோட விழிப்புணர்வு நாள், த அவேர்னஸ் டே இன்டர்நேஷ்னல், அந்த சம்திங் அந்த பறவையோட

0: இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமானது பொதுவானது அல்ல. பறவைகள், விலங்குகள், ஊர்வன, பரப்பன, அது புல்கள் இப்படி எல்லாத்துக்குமே சொந்தமான இந்த உலகம். உணவு சங்கிலி, ஃபுட் செயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபுட் செயின்றது தாவரத்தில் தொடங்கி அனைத்துண்ணியில் போய் முடியக்கூடியது. நாம் அதேமாதிரி அந்த ஃபுட் செயினில் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா, இப்படி ட்ரெயின் போயிட்டுருக்கு நீட்டுமா, அது இடையில இடையில ஒரு பொட்டி ஏதாவது பிரேக் ஆச்சுன்னு ஆகும், முழுசாக போகாதில்ல. அந்த மாதிரி அந்த ஃபுட் செயின்றது மிக முக்கியமான ஒரு பறவை. இன்றைக்கி அதோட விழிப்புணர்வு நாள், த அவேர்னஸ் டே, இன்டர்நேஷ்னல் அந்த சம்திங், அந்த பறவையோட விழிப்புணர்வு நாள் இன்றைக்கி கொண்டாடுறோம். அதனால் அந்த பறவையை பற்றி தான் அடுத்து நாம் கேட்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கங்க. வணக்கம். சரி வணக்கம், நீ சொல்லுங்கள் கார்த்தி, நீங்கள் கூட பேசலாம் பார்ப்போம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
0: சரி, அவர் யாருக்கிட்டையும் பேசலப்பா, அவங்களுக்கு காய். வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: ஐயா, இருவருக்கும் மாலை வணக்கம். ஐயா,
0: ஆ வணக்கம் சொல்லுங்கள்.
2: இன்னைக்கு இன்னைக்கு முதல்ல கேட்ட இது வந்து பேப்பரில் போட்டுக்கிறாங்கன்னு இன்னைக்கு தந்தியில்.
0: ஐயோ, நாங்கள் குறிப்பே கொடுக்கவில்லை அதுக்குள்ள.
2: நல்லா பார்த்தீங்களா?
0: ஆ சரிங்க, ஆமாம் சூப்பருங்க. என்ன இப்போ பதில் சொல்கிறீங்க?
2: நான் வந்துடுறேன் உங்கள் லைனுக்கு.
0: ஆ சரிங்க, நம்ம அடுத்து ஒரு பறவையை பத்தி குறிப்புகள் கொடுப்போம். இது ஒரு பறவை சரிங்களா? ஆமா, அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு பறவை, த கிரிட்டிக்கலி எங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம், என்டேஞ்சர்ட் அப்படி சொல்லுவோம். இவரே கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு போல. அந்த மாதிரி தான், ஆமாங்க, அது மூக்கு அழகுன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் நீளமான மூக்கு கொண்டதுங்க தாங்க. கொக்கு மீன் முழுங்க பண்ற மாதிரி கொக்கு, ஏன்னா அவரு பக்கத்துல ராமக்கல்யாணி பக்கத்துல இருக்க நிறைய பறவைகள் எல்லாம் அங்க வரும். சரிங்க, அது இல்லைங்க, கொக்கு இல்லைங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், யார் இங்கிருந்து?
2: சுற்றுச்சூழல்
0: இப்போ ஏதாவது விலங்குகள் இறந்து போயிடுது இல்லைங்களா, இந்த காடுகள்ல விலங்கு, அது வந்து சுற்று, அது வந்து சாப்பிட்டு தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை வந்து அது செய்துங்க. எவ்வளோ பெரிய பாதுகாவல நினச்சி பாருங்கள்.
1: அந்த இடத்த வந்து அசிங்கமாக இல்லாமல் சுத்தப்படுத்துது,
0: க்ளீன் பண்ணி அது சாப்பிட்றோம். அந்த இறந்த உயிரினங்களே துப்புரவு பறவைகள்னு கூட நம்ம இதை சொல்லுவோம்.
2: சரிங்க,
0: அது என்ன பறவைகள் அதை சொல்லும்.
2: பறவைகள் நினப்பு இருக்கு, அது வர மாட்டேங்க, வயலில் வர மாட்டேங்க,
0: வர மாட்டேங்க.
1: நடந்தீங்க இனிப்பில் வந்து மைக்கு.
0: இனிப்பில் இனி மறுத்தனே வணக்கங்க. இனிப்பில் இனி மறுத்தனே வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
0: குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க, இந்த வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ அந்த பறவை ரொம்ப குறைவான அளவு குறைஞ்சி போச்சு அப்படின்னா, நிறைய நாங்கள் கால் நம்ம கால்நடைக்கெலாம் மருந்து கொடுப்போம். இந்த டக்ளோஃபெனாக், அசிக்ஃபெனாக்கோ, கிட்டோஃப்ரோஃபெனு, நிமிசிலிடின் அப்படின்ற வலி நிவாரணி மருந்து, நம்ம கடி உடம்பு ஃபெயினாக இருந்தால் டேப்லெட்ஸ், அப்புறம் மருந்து, அதுமாரி நம்ம கால்நடைகளுக்கெல்லாம் மருந்து கொடுப்போம். அந்த மருந்து சாப்பிட்ட கால்நடைகள் இருந்துச்சு, நம்ம காடுகளில் போட்டுருவோம், அந்த காடுகள் போட்ட அந்த விலங்கினங்களை சாப்பிடக்கூடிய இந்த பறவைகள் வந்து இருந்துருது, நிறைய இறந்து போயிடுச்சு. அதனால் அதோடய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைந்த நிலையில் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்தது, இப்போ குறிப்பிட்டத்தக்க பகுதியில் மட்டும்தான் இந்த பறவைகளை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்தியாவில் இருக்க குறிப்பாக நம்ம எங்கே சொல்லணும்னா, சத்தியமங்கலம், அந்த முதுமலை நீலக்கரி பகுதி இருக்கக்கூடிய அது மாயாறு பள்ளத்தாக்குனு ஒரு பகுதி, அங்கே தான் அங்கே இப்போதைக்கு தமிழகத்தில் அங்கே தான் மட்டும்தான் இருக்குது, அது மாயாறு பள்ளத்தாக்கில் அந்த பறவைனை இருக்குது.
2: மைனாக்குருவி?
0: மைனாக்குருவிலாம் இல்லைங்க, எங்கள் மைனாக்குருவி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குதுங்க, சுப்பிரகத்தில் மைனாக்கத்தில் சமையல் இருக்கா, சின்னதாக கத்தோம். வணக்கம் சொல்லுங்கள்.
2: பேசுகிறேங்க,
0: சொல்லுங்கள் துரை, என்ன பதிலாக இருக்கும்?
2: பருந்து.
1: பருந்து
0: பருந்து பருந்து இல்லை, பருந்து இல்லைங்க, ஆக்சுவலாக கழுகு பருந்து ஒன்று
1: ஒன்று தான், பருந்துங்கிறது கழுகு.
0: நிறைய வகைகள் இருக்குது, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பல்வேறு வகையான கழுகுகள் பருந்துகள் இருக்குது. நம்ம பர்டிகுலராக ஒரு இதை தான் நம்ம கேட்குறோம்,
1: அதில் ஒரு வகை.
0: ஆமாம், துரை வந்து கிட்டத்தட்ட அந்த அது ஒரு வகையை சொல்லியிருக்காரு, கழுகுன்னு சொல்லிட்டாரு. வணக்கம் சொல்லுங்கள். சரிங்க, நல்லதுங்க, சொல்லுங்கள். சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பறவை இனம் வந்து

0: ரொம்ப வலிமையான இது கொண்ட இறக்கைகளும் கொண்டது. அதோடைய அழகு மூக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்கும்.
1: ஆராய்ச்சியில் மற்றபடி கழுகா இருக்கும்
0: ஏன்னா அதை கழுகு சொல்லிட்டாங்க, கழுகுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அது
2: கழுகோட வகை தான் நாங்கள் கேட்குறோங்க.
0: ஆமாம்
1: ஓ பெரிய
0: ஆமாங்க, பர்டிகுலராக நிறைய வகைகள் இருக்குது, அது பர்டிகுலர் ஒன்று கேட்குறோம்.
1: நன்றிங்க.
2: நன்றி.
0: என்ன பிள்ளை அடுத்து? வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
3: கெட்டப்பட்டியிலிருந்து சின்னசாமி ஐயா.
2: சின்னசாமி ஐயா, குறிப்பு எல்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டுதாங்க இருக்கேன்.
2: ம், பதில் சொல்லாமே.
3: ஐயா இது வந்து நிலத்தில் வந்து அடை காக்குறீங்களா?
0: இல்லைங்க, பறவைகள் பருந்துகள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா முட்டையிட்டு குஞ்சு பறிக்கக்கூடியது. அது பற மேலே மரங்கள் மேலே தான் கூடு கட்டி தான் இருக்குங்க.
3: அப்படிங்களா ஐயா? நான் ராஜாளி பறவைன்னு சொல்லி நினைச்சேங்கய்யா.
0: ராஜாளி,
3: ராஜாளி பருந்து அப்படின்னு சொல்லுவாங்க.
2: ராஜாளி கழுகு.
0: எஸ்
3: ஆமாங்க,
0: கிட்டத்தட்ட கரெக்ட் தான், கரெக்ட் தாங்க.
2: அது வந்து தரையில வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க.
3: ஆமாங்க, அது தரையில முட்டை.
0: ராஜாளி பருந்து, அது வந்து பாறு கழுகுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தைரியம், கரெக்டாக சொல்லுங்க, அற்புதமான பதில் தான் சொல்லுங்கிறீங்க. பாறு கழுகுகள், அதுதான் வந்து ராஜாளி பறவைகள் அப்படிங்கிறத சொல்லுவோம். இன்னைக்கு அதோட பன்னாட்டு பாறு கழுகுகள் விழிப்புணர்வு நாள் இன்னைக்கு, அதனால தான் அதை பற்றி கேட்டோம். இந்த பாறு கழுகுகள் என்பது பொதுவாக நம்ம இந்தியா போன்ற அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்த சுகாதாரம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிறைய விலங்குகள்லாம் காடுகளில் இறந்து போயிடுது அப்படின்னா அது வந்து தூய்மைப்படுத்தக்கூடியது, சாப்பிட்டு தூய்மைப்படுத்தும், எல்லாமே சாப்பிட்டு போகிறோம். சாப்பிட்டுச்சு அப்படின்னா அது மூலமாக எந்த விதமான நோய் தொற்றுகளும் ஏற்படாது. அதுமாரி நீங்கள் நிறைய ஆறு பகுதிகளில் ரிவர் பகுதியெலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கேன், அங்கே நிறைய நதிகள் பகுதியெலாம் போயிட்டேன், ஒரு சில உயிரினங்களாக இழந்துடும். அப்போ இறந்து போன உயிர்கள் மூலமாக தொற்று நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்தமாரி தொற்று நோய்கள் ஏற்படாமல் அதை சாப்பிட்டு கிளீம் பண்ணக்கூடியது இந்த பாறு கழுகுகள். இறந்த உயிரினங்களை மட்டும்தான் இது சாப்பிடும். இது வந்து துப்புரவு பொறியாளர் அப்படின்னு கூட சொல்லுவோம். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் பாறு கழுகு பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது பாதுகாத்து வந்திருக்குது. அது இல்லாமல் பாறு கழுகு பாதுகாப்புக்கு சிறப்பு வல்லுநர் குழுவை நியமித்து அது ஆராய்ச்சி மையத்தையும் ஏற்படுத்தி பல்வேறு வகையான விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது நமக்கு தமிழக அரசும். இது நிறைய வகைகள் இருந்தாலும் கூட பாறு, கருங்கழுத்து பாறு, அப்புறமா செம்முருக பாறு, மிக இது ரொம்ப அதிகமான அபாயத்தில் இருக்கக்கூடிய விலங்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா மஞ்சள் முக பாறு கழுகுன்னு சொல்லுவாங்க. இது அதிகமாக அபாயத்தில் குறைவான எண்ணிக்கையில் இப்போது சமீபத்தில் ஏற்பட்ட கருத்து கணிப்பின்படி, அதாவது ஸ்டாட்டஸ் படி 2023 242 பாறு கழுகுகளும், 2024 320 பாறு கழுகுகளும், 2025 390 மொத்தமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து இருக்குது. நம்ம விலங்குகளுக்கு கொடுக்குற, அதாவது மாடுகள் அந்தமாதிரி ஆடுகளுக்கு கொடுக்குற இந்த ஒரு குறிப்பிட்ட வகையான மருந்துகள் அது சாப்பிட்டு இறந்துடும் அந்த மாடுகள். அது சாப்பிட்றதுனால இந்த பாறு கழுகுகளும் அழியும் தருவாயில் இருக்குது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட தலையாய கடமை. இப்போ இந்தியாவை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியமங்கலம் காடுகள், அதன் முதுமலை காடுகள், அதற்கூடிய மாயர் பள்ளத்தாக்கள் மட்டும்தான் இருக்குது. இதை 4 கிலோமீட்டர் உயரம் கூட பறக்கக்கூடியது. அந்த 4 கிலோமீட்டர் உயரத்துலேருந்து கீழே இருக்கக்கூடிய இறையே கரெக்டாக எக்ஸாக்ட்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கக்கூடிய திறன் வாய்ந்தது இந்த பாறு கழுகு என்பது. நமக்கு காடுகளின் காவலன், பாறு செழித்தால் பாறும் செழிக்கும், அதாவது பாறு கழுகுனா இந்த பாரதமும் செழிக்கும், பாறு பாறும் செழிக்கும் அப்படின்னு நம்ம கூட சொல்லுவோம். ரொம்ப சூப்பராக அற்புதமாக பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கல சொல்லுங்கள்?
3: ஐயா திரைப்படம் வந்து பேசும் தெய்வம்.
0: பழைய படம் இருக்காது,
3: அப்போ புதுசாக
0: சொல்லிட்டு இது இடைக்கால படம் சொல்லுங்க பார்க்கலாம்.
3: ஐயா என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு.
0: ஆ, என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு.
3: சித்திரை சிட்டுகள்.
0: சித்திரை சிட்டுகள்.
3: சிவந்த முட்டுக்கள் சிரிக்க கண்டேன் அப்படின்னு.
0: சூப்பர் பாட்டுங்க, கேட்கலாமா?
3: ஐயா ஒரே ஒரே நிமிஷம்
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
3: இன்னைக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லிடுங்க ஐயா. என்னுடைய மகன் சிவபிரகாசுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க ஐயா.
0: சூப்பர், சிவபிரகாசுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து தர்மபுரி 2.2 ஏற்காடு 93 வாழ்த்துக்களுங்க.
3: நன்றிங்க.
0: நன்றி.

0: தருமபுரி மாவட்டம் இண்டூர் நத்தஅள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நத்தஅள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி, ஆயுத பூஜை, விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்துவிளக்கு, கால்கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
6: தருமபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெறுக.

0: பொன்னம்பலம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
1: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: நான்கு மணி 52 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம் விடைத்தேர்வு வினாக்கள் நிகழ்ச்சியில். அடுத்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பல்வேறு நாடுகள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளோட நட்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டு வருகிறது. அது சமயத்தில் ஒரு நாட்டோட பிரதமர் அவங்க செப்டம்பர் 2 இந்த மாதம் செப்டம்பர் 2 வந்து நேற்று வரை இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டாங்க. ஸோ அந்த பயணத்தின் போது பல்வேறு வகையான உடன்பாடுகள், இரு நாட்டு சம்பந்தப்பட்ட வர்த்தகம், துறைமுகம், தளவாடங்கள், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கல்வி, இந்த மாதிரி பல்வேறு வகையான ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஒன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பசுமை ஹைட்ரஜன், சூரிய ஆற்றல், இந்த கடல் காற்றாலை மின்சாரத்தின் மூலமாக எப்படிலாம் வந்து கட்டுமான பணிகளை விரிவுபடுத்த வேண்டாம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஒத்துழைப்புகள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு எம்ஓவின்னு சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஸோ அது எந்த நாடு அப்படின்றத நம்ம அடுத்த வினாவாக கேட்க போகிறோம். இனிப்பில் இணையக்கூடிய இணையர் வாங்க. வணக்கம். சரிங்க, வணக்கம். உங்களுக்கு
5: ஐயா கொஞ்சம் இணைப்பு கரெக்டாக இருக்கிற இடத்துல பேசுங்க.
4: இது ஒரு நாடுங்க, சரிங்களா? இந்த நாடு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, இதோட சொல்லமா, இதோட மொழிகள் வந்து பிரான்ஸ், டச்சு, ஜெர்மன் ஆகிய மொழிகள் அதிகாரப்பூர்வ மொழியா இருக்கு. இது ஐரோப்பிய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு. பெல்ஜியம் பிரதமர், பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பிரதமர் தான் வந்து வந்தார். சூப்பருங்க, ரொம்ப அற்புதமாக பதில் சொல்கிறீங்க, வாழ்த்துக்கள். பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த பாட்டி டி வெவர் அப்படின்றதான் பெல்ஜியம் நாட்டிற்கு இந்தியா அதிகாரப்பூர்வமாக வந்தார். இதற்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இவர் பதவியேற்ற பிறகு வந்த இந்த அவர் தான் முத முதலாக இந்தியாவுக்கு வந்திருக்கார். பதவியேற்ற பிறகு இது என்ன மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு சீர்திருத்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிரந்தர உறுப்பினர் பதவிக்கான இந்தியாவின் முயற்சிக்கு பெல்ஜியம் தனது ஆதரவை கொடுக்குது அப்படின்னு பல்வேறு வகையான விஷயங்களும், அவர் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து ஒப்பந்தமானது. சரியான பதில் வந்து பெல்ஜியம் அப்படின்றது தான். சரி, நல்லதுங்க. என்ன பாடல்களை சொல்லுங்க?
6: படம் காயத்ரி.
4: காயத்ரி,
6: ஆமாங்க.
4: சரிங்க.
6: இசைக்கருவில் இசைஞானி இளையராஜா இசையில சுஜாதா அம்மா பாடின காலை பணியில் ஆடும் மலர்கள்.
4: காலை பணியானா இப்ப மாலை வேலையாச்சு இல்லைங்களா?
6: இருந்தாலும் பரவாயில்லைங்க, பாட்டுக்கு கால சூழ்நிலை எந்த இடத்துல இசை கடவுள் பாட்டுக்கு நேரத்துல வேணாலும் கேட்கலாம்.
4: சரிங்க, சரிங்க.
6: ஒரு மணிக்கு எழுப்பினாலும் கேட்கலாம்.
4: ஆமா, தூங்குறதுக்கு கேட்கலாம், தூங்கி எந்திருக்கீங்க கேட்கலாம். சூப்பர்.
6: சரிங்க,
4: அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்கீங்க. காயத்ரி அப்படின்னு திரைப்படத்துல கேட்கலாங்க. நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: இண்டோர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் இண்டோர்.
4: நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு 4 வினாக்கள் கேட்டோம். இன்னைக்கு ஆசிரியர் தினம் என்பதனால நம்மளுடைய யாரோடைய பிறந்தநாள் ஆசிரியர் கொண்டா சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்தநாள். அவர் இந்தியாவோட இது ஜனாதிபதியாக கூட இருந்திருக்கிறாரு, துணை ஜனாதிபதியாகவும் இருந்திருக்கிறாரு. அவருடைய பிறந்தநாள் ஏன் அவருடைய பிறந்தநாளை நம்மளுடைய ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம்னா, ஒரு ஆசிரியர் சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து, குறிப்பாக அவர் திருத்தணி தமிழ்நாட்டை சார்ந்தது தான், ஒரு ஆசிரியராக இருந்து நாட்டோட முதல் குடிமகனாக உயர்ந்தவர். அதுவும் இல்லாமல் ரஷ்யா, ஒருங்கிணைந்த ரஷ்யா, சோவியத் ரஷ்யான்னு சொல்லுவோம், அதோட தூதராகவும் கூட இருந்தார். அதாவது தூதரகம் சார், இந்தியாவுக்கான தூதரகம் இருந்தார். ஒரு ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்தனால அவருடைய பிறந்தநாளை தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அது முதல் வினா கேட்டோம். ரெண்டாவது வினாவாக நமது சிறியரிகோட்டாவிலிருந்து நம்ம இஸ்ரோ வந்து ஜிஎஸ்எல்வி F-17 ராக்கெட் மூலமாக அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள், நம்ம பூமியை அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், நம்மளுடைய ஒட்டுமொத்தமாக இந்திய பரப்பளவு முழுக்க 24 hours வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை நம்ம வந்து லான்ச் பண்ணோம். அது சரியாக சொல்லணும் அப்படின்னா EOS-05, அதுதான் அதோடைய பெயர். அதுக்கான வினாவை கேட்டோம், செயற்கைக்கோள். மூன்றாவது, இன்றைக்கி சர்வதேச பாருக்கழுகள் விழிப்புணர்வு தினம். அதை வந்து அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அது அழிவின் விளிம்பிழந்து இருக்குது, அதனால் அதை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. அதனால் சர்வதேச பாருக்கழுகு விழிப்புணர்வு தினத்தினால அந்த பாருக்கழுகுகளை பற்றி கேட்டோம். நிறைவாக நமது பெல்ஜியம் நாட்டு பிரதமர் 2ஆம் தேதி சுற்றுப்பயணம், 3 நாட்கள் வந்து 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்கு இந்தியாவிற்கு பயணம், சுற்றுப்பயணம் வந்தார். பல்வேறு உடன்படிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அது பெல்ஜியம் நாடு, அதை பற்றி நம்ம கேட்டோம். 4 வினாவாக்கும் அருமையான பதில் சொன்ன நேரங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு நான் முயற்சி பண்ண அத்தனை

0: அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் அறிவிப்பாளர்கள் ஜே மாரிமுத்து மற்றும்
1: எஸ் கார்த்திக். நன்றி நேயர்களே.
0: நன்றி நேயர்களே.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த 2 நாட்களாக நியூட்ரிஷன் பற்றி நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னலாம் கவுன்சிலிங் கொடுக்குறோம், பேரண்ட்ஸ்க்கு என்னென்னலாம் அறிவுரை சொல்கிறோம், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட என்ன டவுட் கேட்டாங்கன்னா, பெரியவங்களுக்கு நியூட்ரிஷன் அட்வைஸ் கொடுக்குறீங்களா? இப்போது நிறைய பேர் நாங்கள்லாம் உடம்பு அதிகமாக போட்டிருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்குது, எங்களுக்கு உடம்பும் கம்மி பண்ணணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், இதுக்கு நீங்கள் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கொடுக்குறவங்க, ஏன்னா நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்களே ஒரு பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸையும் அட்ரஸ் பண்ணுவாங்க. அதில் பாதி பேர் மெயினாக சொல்கிற விஷயம், உடம்பு போட்டுகிட்டே போகுது, டயர்டாகவே இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதை இங்கே வரவங்களே கேட்பாங்க. எப்படி குழந்தைங்களுக்கோட ஊட்டச்சத்தை பற்றி விரிவாக அவங்கக்கிட்ட பேசுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்து பெரியவங்களுக்கும் நாம் நியூட்ரிஷன் கவுன்சிலிங் கொடுப்போம். கவுன்சிலிங்கில் உடனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் டயட் சாட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. சிம்பிள் விஷயங்கள், சில விஷயங்கள் உதாரணப்படுத்தி கூட சொல்லுவோம். இப்போ என்ன பார்க்க வராங்க, நானே அதை ஃபாலோ பண்ணலைன்னா நான் சொல்கிறத கண்டிப்பாக யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுற ஃபாலோ பண்ணுற சில விஷயங்களை கேஷுவலாக சொல்லுவேன், அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. சில எக்ஸாம்பிள் உதாரணங்கள் பார்த்திங்கன்னா, நிறைய நேரம் நான் நிற்க சொல்லுவேன், உட்காராதீங்க, முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு உட்காரதுக்கு கம்பல்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் சில பேர் வேலை எங்கள் டாக்டர் வேலை நாங்கள் உட்கார்ந்து தான் பார்க்கணும், சில பேர் ரொம்ப ஒரு முக்கியமான தருணங்களில் கெஸ்ட் வருவாங்க, அவங்க கூட டிஸ்கஷனுக்காராக வருவாங்க, அப்போ உட்காந்து தான் ஆகணும். அதை தவிர எப்போல்லாம் உங்களால் நிற்க முடியுமோ அந்த டைம்லாம் நின்று உங்கள் வேலையை செய்யுங்க, இல்லை சும்மாவது நின்று ஏதாவது வாக் போங்க. இதை தான் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஸ்டாண்டிங், உட்காராமல் நிற்கணும். உங்களுக்கு எப்போ கால் வலிக்குதோ அப்போ கொஞ்ச நேரம் உட்காருங்க. அடுத்த விஷயம் நான் சொல்கிறது வாக்கிங். வாக்கிங்னு உடனே காலையில் ட்ரெட்மில்லையோ இல்லை கிரவுண்ட்லேயோ டெய்லியோ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கண்டினியூஸாக பண்ணுறதை பற்றி நான் பேச மாட்டேன். உங்கள் தினசரி வாழ்க்கையோட ஆக்டிவிட்டீஸ், அதில் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நடந்து போங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஆஃபீஸ்க்கும் இருக்கும், இல்லை உங்கள் குழந்தையோட ஸ்கூலில் விட்டு வர போவீங்க, அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு போகும்போது நீங்கள் நடந்தே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவையாக இந்த மாதிரி செயல்கள் செய்வீங்க. அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் நீங்கள் வாக்கிங்லேயே இருப்பீங்க. இது என்ன அட்வான்டேஜ்னா, இது ஒரு ரொட்டீனாகவே மாறிடும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், ட்ரெட்மில் போகணும், தினசரி டிஷர்ட் ட்ராக்ஸ் போட்டு ஜாகிங் போகணும் அப்படின்னா அது ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ண மாட்டீங்க. இந்த ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை டெய்லியும் பண்ணுவீங்க. ஸோ தினசரி ஒரு 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸை நடந்து போய் செய்யுங்க. அதன் பிறகு டயட் அட்வைஸும் சொல்லுவேன், அதை பற்றி நாளை பேசலாம். ஸோ இப்போ நடந்து போய் செய்கிறது வாக்கிங், அப்போ என்டார்ஃபின்ஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறது, அதோடைய ஃபிசிக்கல் நல் எஃபெக்ட்ஸ் நன்மைகள், இதை பற்றி ஒரு பதிவாக என்டார்ஃபின்ஸ் வாக்கிங் இப்படி ஒரு டைட்டிலில் நம்ம யூடியூப் சேனலில் ஒரு பதிவு இருக்குது, அதை போய் பாருங்கள். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேயில் நம்ம சேனல் வரும், அதில் இருக்கிற இந்த பதிவையும் குழந்தைகள் நலம் சம்மந்தப்பட்ட மற்ற பதிவுகளையும் பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ், குழந்தைகள் அடல்ட்ஸ் நியூட்ரிஷனோ இல்லை வாழ்க்கை முறையில் உங்களுக்கு கவுன்சிலிங் எதாவது வேணும் டவுட்ஸ் இருந்தால், பிகேபி ஹோட்டல் ஆப்போசிட்டில் பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு

விலை 103.7 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
3: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
8: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் புதுமை பித்தன் எனும் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா மோகனின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டம் இண்டூர் நத்தாள்ளி தீர்த்தக்குளத்தில் அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. வரவிருப்பது அக்ஷயா மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் நத்தாள்ளி. குறைவான கட்டணத்தில் நிறைவான கல்வி. ஆயுத பூஜை விஜயதசமியை முன்னிட்டு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
3: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மென்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
9: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் கொண்டாட்டம் எனும் திரைப்படத்திலிருந்து எம் கீரவாணியின் இசையில் காளிதாசனின் வரிகளில் மனோ சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
2: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு

0: 30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் சந்திப்போம் என்னும் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Lion King, Bunions and Briefs.
1: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
2: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
3: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:30. மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் ராசி எனும் திரைப்படத்திலிருந்து. சிற்பியின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் பி. உன்னிகிருஷ்ணன், கே. சித்ரா குரல்வனத்தில் இடம்பெறும்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: மென்மையாக மனதை தீண்டும் பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் புதையல் எனும் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையை

0: அதிரடி தள்ளுபடி.
1: மென்மையாக மனதை தீண்டும் பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் புதையல் எனும் திரைப்படத்திலிருந்து. வித்யாசாகரின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் ஹரிகரன் உமாரமணனின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.

மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் சிஷ்யா எனும் திரைப்படத்திலிருந்து. தேவாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில் ஹரிஹரன் உமாரமணின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1

மென்மையாக மனதை தீண்டும் பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பெரிய தம்பி எனும் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: மென்மையாக மனதை தீண்டும் பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் நிறைவு பாடல் சூரிய பார்வை எனும் திரைப்படத்திலிருந்து. எஸ் ஏ ராஜ்குமாரியின் இசையில், பழனி பாரதியின் வரிகளில், பி உன்னிகிருஷ்ணனின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: இவற்றோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலை தரிசனம் செய்யலாம். திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் என்பது 2000 ஆண்டுகள் பழமையானதும், ஆழ்வார்களுள் பெரியாழ்வார் மற்றும் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் மற்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்து மத வைணவ கோவில் ஆகும். திருமலை நாயக்கர் மற்றும் ராணி மங்கம்மாள் தங்கள் ஆட்சி காலத்தில் இவ்வூர் கோவில்களில் பல திருப்பணிகளை செய்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் முன்னொரு காலத்தில் வராக சேத்திரம் என்று அழைக்கப்பட்டது. சேத்திரத்தின் ஒரு பகுதியாக ஒரு காடும் இருந்தது. அதில் வில்லி கண்டன் என்ற இரண்டு வேட்டுவ சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் வேட்டையாடி வரும்போது கண்டன் புலி ஒன்றை துரத்தி செல்கின்றான். அவனை புலி கொன்று விடுகிறது. இதை அறியாத வில்லி தன் தம்பியை தேடி அழைகிறான். சோர்வடைந்து மரத்தடியில் தூங்குகிறான். அவன் கனவில் பெருமாள் தோன்றி கண்டனுக்கு நேர்ந்த நிலையை கூறுகிறார். பின்னர் தாம் இங்கு காலநேமி என்ற அசுரனை வதம் செய்வதற்காக எழுந்தருளி உள்ளதாகவும், பின்னர் இந்த ஆலமரத்தடியில் உள்ள புதருக்குள் வடபத்ரசாயி என்கிற திருநாமத்துடன் கா

0: காட்சி அளிக்கப் போவதாகவும் கூறி இந்த காட்டை அழித்து நாடாக்கி தமக்கு கோவில் எழுப்பி ஆராதனை செய்து வரும்படி கூறி மறைகிறார். இதனால் இந்த ஊருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று பெயர் வந்ததாக தல புராணம் கூறுகிறது. தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார். மதுரைக்கு அண்மையிலுள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் என்னும் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்த்து கொடுப்பதையே தமது கடமையாக கொண்டார் பெரியாழ்வார். கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வந்தார். பெரியாழ்வார் இக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும். கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல புலமை கொண்டவராகவும் இருந்தார். சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டும் என எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்தார். கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார். இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கு சூடப்பட்டன. ஒரு நாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார். அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார். அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு விருப்பமானவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார். கோதை மன வயதடைந்து பின்னர் அவளுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் கோவிலில் உறையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார். என்ன செய்வதென்று அறியாத கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோவிலுக்கு அழைத்து வருமாறு பணிந்தார். குறித்த நாளன்று கோவிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோவில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் என்பது ஆண்டாள் வரலாறு. ஆண்டாள் நாச்சியார் வரலாற்றை இன்று அறிந்து கொண்டோம். இதன் தொடர்ச்சியாக கோவிலின் சிறப்புகளை நாளைய தினம் ஒரு திருக்கோவில் நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ளலாம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. President Draupadi Murmu has said, a Vikasit Bharat will only be possible with quality education. She said a society that respects their teachers is a progressive society in right terms. The president was addressing the National Teachers Award Ceremony 2026 in New Delhi on the occasion of Teachers Day today. The president stressed that education is the most effective means of realizing the ideal of equality of opportunity enshrined in our constitution. She said the achievement of negligible primary school dropout rate has been made possible through the efforts of teachers.
4: हम सब देशवासी विकसित भारत के निर्माण के लक्ष्यों की ओर आगे बढ़ रहे हैं। विश्व स्तरीय शिक्षा व्यवस्था के बल पर ही विकसित भारत का निर्माण संभव है। हमारे शिक्षक शिक्षा व्यवस्था में प्राणवायु का संचार करते हैं। हमारा ये प्रयास होना चाहिए कि हमारे देश में एक भी विद्यार्थी अच्छी शिक्षा के अवसर से वंचित न हो।
3: Chief Justice of India, Justice Suryakant, today emphasized on the importance of the culture of healthy disagreement and deliberation. As a part of the ongoing BRICS Chief Justices Forum in New Delhi, Justice Suryakant addressed the delegations from BRICS member states and partner countries. He emphasized the timely and predictable delivery of justice is necessary. Justice Suryakant reminded how Nalanda University used to be the most eminent educational center where students and researchers from all over the world used to be admitted without any discrimination or barriers. He added that BRICS should also be known as the living Nalanda University. Finance Minister Nirmala Sitharaman has said India is increasing

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நித்தமும் சுட்டெரித்த சூரியனும் இலை பாரும் மாலை நேரம். தனி பறவைகளாய் திரிந்த நாமும் வீடு திரும்பும் மாலை வேளையில் செவிக்கினிய பாடல்களை தந்து மகிழ்விப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் பாடல் தம் என்ற திரைப்படத்திலிருந்து சாணக்கியா என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் பா விஜய், பாடலுக்கு இசை தேவா பாடலை பாடியிருக்கிறார். பின்னணி பாடகர் சாதனா சர்க்கம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இண்டூர் பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் 2nd துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் ட்ரேடர்ஸ் இண்டூர்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இசை மின்னல் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் நேர்களே, எல்லாம் சாயந்தர நேரம் பரபரப்பாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற பரபரப்பில் இருப்பீங்க. இந்த பரபரப்போட நம்மளுடைய பாதுகாப்பு தாங்க முக்கியம். நாம் சாலையில் பயணிக்கும் போதும் சாலை விதிகளை பின்பற்றணும். மேலும் பேருந்துகளில் ஏறும்போதும் இறங்கும் போதும் போக்குவரத்து விதிகளை பின்பற்றி நடந்துக்கணுங்க. காரில் பயணம் செஞ்சுட்டே நம்ம பண்பலை கேட்டுகிட்டே போயிட்டுருப்பீங்க, மறக்காமல் சீட் பெல்ட்டையும் போட்டுக்கோங்க. இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலாக ஏய் திரைப்படத்திலிருந்து அர்ஜுனா என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் கலைக்குமார், பாடலுக்கு இசை ஸ்ரீகாந்த் தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் உதித் நாராயணன், சோபியா சலாம். அந்த இனிய பாடலை நாமும் கேட்போமே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நேர்லே நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இசை மின்னல்.
0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
0: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இசை மின்னல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் பச்சை கிளி முத்துச்சரம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் ரோஹிணி, பாடலுக்கு இசை ஹாரி ஜெயராஜ், பாடலை பாடியிருக்கிறார் பாம்பே ஜெய்ஸ்ரீ. அந்த இசையோடு இணைந்த பாடலை நாமும் கேட்போமே.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக.

0: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPLI, nothing better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1ஆம் தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவ நிறுவனங்கள் இதற்காக பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதய நோய் சிகிச்சை ஆராய்ச்சிக்கு நமது மருத்துவர்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மருத்துவத்துறையில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் நோயாளிகளின் சிகிச்சைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். மருத்துவ சிகிச்சை மனித உரிமை என்று கூறிய அவர், அனைவருக்கும் தரமான சிகிச்சை அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கு இன்று தொடங்கப்பட்ட இந்திய இருதய வால்வு பதிவகம் மிகவும் முக்கியமானது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலனை

0: உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய பணியாளர் நல அமைச்சகம் இதற்காக பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த சில ஆண்டுகளில் பணியாளர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய செயலகத்தில் பணியாற்றி காலமான ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் காலமான ஊழியர்களின் குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். சுதந்திர போராட்டத்தின் போது சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி தமிழக மக்களிடையே சுதேசி உணர்வை விதைத்த கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் தமது சொத்துக்களை தியாகம் செய்த தன்னலமற்ற தேசபக்தராக வ.உ. சிதம்பரனார் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். சிறை தண்டனை கொடுமைகளையும் பொருட்படுத்தாமல் நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்தவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வஉசியின் வீரத்தையும் தியாகத்தையும் அவரது பிறந்த நாளில் போற்றுவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் பேரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னறிவிப்பின்றி டாஸ்மாக் கடையை மூடியவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பியுள்ளதாக தெரிவித்தார். டாஸ்மாக் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஊழியர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு முந்தைய அரசுகள் உரிய தீர்வு காணவில்லை என்றும் அவர் கூறினார். முன்னறிவிப்பின்றி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். ஆசிரியர் தினத்தையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழகத்தைச் சேர்ந்த 396 ஆசிரியர்களுக்கு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கினார். இதனிடையே நல்லாசிரியர் விருது பெற்ற சீர்காழியைச் சேர்ந்த முதுகலை ஆசிரியர் திரு ராம்குமார், இந்த விருது கிடைத்துள்ளது மாணவர்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஊக்கத்தை தமக்கு அளிப்பதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நான் உயிரியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கடந்த 20 ஆண்டுகளில் பல மாணவர்கள் மருத்துவராகவும், பல மாணவர்கள் பொறியாளராகவும், பல மாணவர்கள் பல்வேறு துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நான் உறுதுணையாக நின்றிருக்கிறேன். மேலும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மாணவர்களை ஊக்குவித்து வருகிறேன். என்னுடைய இந்த பணியை பாராட்டி தமிழக அரசினுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பெயரால் வழங்கக்கூடிய நல்லாசிரியர் விருதானது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மேலும் மாணவர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு தூண்டுகிறது. இந்த விருதினை நான் வந்து மாணவர்களுக்காக மட்டுமே சமர்ப்பிக்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள கடைகளுக்கு தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டுமென்ற மாநில அரசின் உத்தரவை கடை உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு சுரேந்தர், வரும் நவம்பர் மாதம் 1 தேதிக்குள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநில அளவிலான தொழில் வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய அவர், தூத்துக்குடியில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் புதிய தொழில்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். காற்றாலை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான அரசின் திட்டங்களை தொழில் முனைவோர் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை இன்று தொடங்கியது. தஞ்சாவூரில் இதனை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திருமதி ரேவதி, 13 பேரின் டிஎன்ஏ மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
2: தஞ்சாவூர் இதில் நம்ம டிஎன்ஏ சாம்பிள் எடுக்கிறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து நேற்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம இங்கே டீம் போட்டிருக்கோம். ஃபோரன்சிக் மெடிசன் டாக்டர் வந்து அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 13 பேரோட சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதனுடைய ரிப்போர்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணின பிறகு என்ன தகவல் பார்த்து, தஞ்சாவூர்லேருந்து மொத்தம் 16 பேர் போயிருக்காங்க. அவங்களுடைய தகவல் இனிமேல் தான் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. எல்லாரோடய நடச்சில தான் இருக்கேன். கண்டினியூஸாக 16 பேர்

0: ஃபேமிலியோடையும் நான் பேசிட்டு தான் இருக்கேன்.
1: சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி

0: காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, விருதுநகர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கும் மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த தினத்தையொட்டி கோவையில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திருமதி சினேகா தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் பன்ருட்டி வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் தெத்துக்காடு பகுதியில் சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமின் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி ஆட்சியர் திருமதி பத்மஜா விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை அடையாறு, பெருங்குடி மற்றும் சோழிங்கநல்லூர் மண்டலங்களில் நடைபெற்று வரும் பணிகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சிட்டேல், யசஸ்வினி கார்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுடன் ஆரோக்கியமான இந்தியாவையும் உருவாக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசு ஊழியர்களின் நலனை உறுதி செய்யும் வகையில் பணியாளர் நடைமுறை சட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என்ற மாநில அரசின் உத்தரவை நவம்பர் 1 தேதிக்குள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது அரசுக்கு பழிவாங்கும் நடவடிக்கை ஏதும் இல்லை என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ் சுதீப்தா முகர்ஜி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 6:40:35.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வீழ்ந்து எழுந்தவுடன் கிடைப்பதல்ல வெற்றி, விடாமுயற்சியால் கிடைப்பது வெற்றி என்ற வரிகளோடு விடாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்க நிகழ்ச்சியை நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, பொதுத்துறைய சந்தை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சிறப்பு அதிகாரி பிரிவில் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் என பல்வேறு பிரிவுகளில் 291 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ அல்லது சிஏ முடித்திருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அதனைத் தொடர்ந்து ஆன்லைன் தேர்வு நடைபெறும். தேர்வினைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணமாக ₹175 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 15ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சீனியர் என்ஜினியர், துணை மேனேஜர், ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஜெனரல் மேனேஜர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 28 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, பிடெக், ஆர் பிஎல், எம்பிஏ அல்லது சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்துத் தேர்வு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹1000 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவிற்கு விண்ணப்ப கட்டணமாக ₹500 செலுத்த வேண்டும். மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு scci.co.in என்ற இணையதளம்.

நுகரில் பார்க்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 23ஆம் தேதி. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் மற்றும் ரசாயன நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஆஃபீஸர், அக்கௌண்ட் ஆஃபீஸர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 40 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்பிஏ அல்லது சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு, அதனைத் தொடர்ந்து நேர்முக தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 24ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rfcl.co.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். 6:43 இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்தியா பவர் கிரிட் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அப்ரண்டிஸ் பணியில் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரிஷியன், சிவில் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஏ, டிப்ளமோ ஆர் பிஇ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 10ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு powergrid.in என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நிறைவு அறிவிப்பாக, தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பணியில் சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், கோவை, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 2095 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 100 ரூபாய் செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 21ஆம் தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு இந்தியா போஸ்ட் டாட் ஜிஓ டாட் இன் என்ற இணையதள முகவரில் பார்க்கலாம். விண்ணப்பத்து பணிவாய்ப்பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது. நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு. ஆறு மணி 6:45 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் கடந்த ஓரிரு இடங்களில் புதுவையிலும் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு அதிகபட்சமாக சென்டிமீட்டரில். மதுரை மாவட்டம் பேரையூர், திருமங்கலம் ஆகிய பகுதிகளில் தலா 8 சென்டிமீட்டர் மழையளவும், கடலூர், நாலுமுக்கு, அருப்புக்கோட்டை, திருக்கண்ணூர், மதுரை விமான நிலையம், விருதுநகர், வெம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையளவும், பொன்னை அணை, சிவகங்கை, வத்ரையிருப்பு, பெரியநாயக்கம்பாளையம், விருதுநகர், மின்னல் ஆகிய பகுதியில் தலா 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. கலவை பொதுப்பணித்துறை அலுவலகம், பாம்பாறை, ஊத்தங்கரை, மதுரை வடக்கு, மதுகூர், தலைஞாயிறு, கள்ளிக்குடி தாலுகா அலுவலகம், திருப்பத்தூர், மானாமதுரை, தூத்துக்குடி, பிஎன்பாளையம், சிவகரி, தல்லாக்குளம், செய்யார் மற்றும் வெம்கோட்டை ஆகிய பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகி இருக்கிறது. சோழவந்தான், காவேரிப்பாக்கம், மருங்கப்புரி, வந்தவாசி, ஆர்கேபேட்டை, சோழிங்கநல்லூர், முண்டியம்பாக்கம், கோழியனூர், ராணிப்பேட்டை, வளவனூர், மணலூர்பேட்டை, பணம்பாக்கம், ஆற்காடு, கெடார், அம்மூர் மற்றும் காரைக்குடி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.1 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிக்கையாக, சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடி மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில்

0: இடி மின்னடும் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக, தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதியை சார்ந்த மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஏதுமில்லைன்னு சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை. இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விருதுகளின் விவரங்கள் தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கும் முகாம்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுக்கு இவ்விருதுகள் வழங்கப்படுகின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் மூலம் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்படுகிறது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராயா கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரியில் 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. மேற்படி பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும், தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெறும். மேற்படி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இணையதள வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 16ஆம் தேதி கடைசி நாளாகும். மேலும் கூடுதல் விவரங்களை பெற www.cecc.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை மூலம் அறிந்து கொள்ளலாம் என தமிழ்நாடு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, தமிழ்நாடு அரசு சமூக நீதித்துறை மண்ணின் மகள் திட்டம் தொடங்கியுள்ளது. இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 50% மானியமாக வழங்கப்படுகிறது, அதிகபட்சம் 500,000 ரூபாய் வரை. இதற்கு தேவையான தகுதி வயது வரம்பாக 18 முதல் 55 வயது வரை இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. மகளிருக்கு நில உரிமை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இந்த மண்ணின் மகள் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய அறிவிப்புகள்.

0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
0: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
2: படிச்சிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் படிச்சது மட்டும் இல்லைங்க, அது ஒரு டிகிரியை உடனே சொல்லிட்டு போயிடறோம். ஆனால் படிப்பு என்பது என்ன அப்படின்னா, கற்றல் என்பது வேறு, படித்தல் என்பது வேறு. இது ரெண்டு இருக்குதுங்க. இந்த சொல்லு ரெண்டு ஒன்று தானுங்க அப்படின்னா, அப்படி இல்லைங்க. இப்போ தினசரி காலையில் இருந்துச்சு ஒரு பேப்பர் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பர் கற்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா அது நாம் இன்றைக்கி மறந்துட்டாலும் கவலை இல்லை, நாளைக்கு மறந்துட்டாலும் கவலை இல்லை. ஆனால் கற்றல் என்பது உள்வாங்கி படித்தல், அது அதான் வேணும். பழைய காலத்தில் ஆசிரியருடைய வீட்டில் வண்டி பிள்ளைகளை விட்டுருவாங்க. எப்போ அப்படின்னா குருகுல கல்வியில். எதுக்காக அப்படின்னா, ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை படிப்பது ஒரு வகை, ஆசிரியரையே கற்றுக்கொள்வது ஒரு வகை, ரெண்டு இருக்குதுங்க. அது என்ன ஆசிரியரை கற்றுக்கொள்வது அப்படின்னா, இப்போ ஆசிரியர் அதிகாலையில் எப்போ எழுந்திருக்கிறாரு, கூட இருந்து பார்க்கறது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, உணவு இருந்தபோது எப்படி இருந்துறாரு, அதே போல் யாராவது பெரியவங்க வந்தவுடனே அவர் எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, இது எல்லாவற்றையும் அனுபவ ரீதியாக அருகிருந்து பார்த்தால் தானுங்க கற்றுக்கொள்ள முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் படிப்பில் கவனம் வேணுங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லுவாங்க. குருநாதனுடைய வீட்டில் பிள்ளைகள் தங்கி படிச்சுட்ருக்காங்க. ஒரு நாள் சாப்பாடு நடக்குது. அப்போ சாப்பாடு போடுறப்ப அந்த குரு பத்தினி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பாட்டில் அவங்களுக்கு அந்த சாதம் வச்சுட்டு நெய் ஊற்றுறாங்க. அங்கே பலகாலமாக படிச்சுட்டு இருந்த அந்த பையன் என்ன பண்ணுறான், அதை அப்படி பிசைஞ்சு வாயில் வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்கிறான், அம்மா நீங்கள் வந்து அவசரத்தில் இந்த விளக்கு ஊத்துற எண்ணெய் எடுத்து ஊற்றிப்பிட்டீங்க, நெய்ன்னு நினச்சிட்டீங்க போட்டிருக்கேன், அதனால் பரவாயில்லம்மா அப்படின்ட்டுருக்கான். சட்டுன்னு அந்த அம்மா உடனே அந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு சுவாமி அப்படின்னு அவரை கூப்பிட்டுருக்கு. உடனே அவர் அங்கேருந்து ஓடி வந்திருக்காரு. என்ன அப்படின்னு இவன் பயந்துட்டான், அம்மா அந்த கிண்ணத்தை கூட கொடுங்க நான் குடிச்சு போடுறேன், ஐயாட்ட சொல்ல வேண்டாம்னு. அவர் வந்தார், என்னன்னு, இப்படி நான் என்ன ஊற்றுனே அந்த பையன் இப்படி கேட்குறான், அப்படியா சரி எந்திரி அப்படின்னாரு. ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன். இல்லை இல்லை நீ எந்திரி கையை கழுவு அப்படின்னார். கையை கழுவிட்டான், கவலைப்பட்டே போனான். உன் படிப்பு முடிஞ்சிச்சு அப்படின்னாரு. என்னையா சொல்கிறீங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்காக படிப்பு முடிஞ்சுன்னு சொல்லலாமா அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், இல்லைப்பா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு, 15 வருஷம் ஆகுதுங்க, 15 வருஷமும் உனக்கு விளக்கெண்ணை தான் ஊற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உன்னுடைய கவனம் இத்தனை நாளாக இருக்க படிப்பில் இருந்ததன் காரணமாக என்ன ஊற்றுறமும் தெரியாமல் நீ சாப்பிட்டு கிடந்திருக்க. இன்றைக்கி உன் கவனம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்னா, உன் கல்வி முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படி என்ன தெரியுங்களா, அவன் வந்ததுலேருந்து தரப்பட்டதில் உணவின் மீது அவனுக்கு

0: ஆட்டம் இல்லாமலும் கல்வியின் மீது நாட்டம் இருந்ததன் காரணமாக அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். இன்றைக்கி நினச்சி பாருங்க, சேர்ந்த அன்னைக்கே ஹாஸ்டலில் ஸ்ட்ரைக்கு, சாம்பாரில் உப்பு இல்லையா, இந்த கல்லூரியில் படித்து நான் என்ன செய்ய போகிறேன், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். இதிலிருந்து தானே ஆரம்பிக்கணும், நான் என்ன குறையாக பணம் கட்டுறேன். இப்போ நினச்சி பாருங்க, சாம்பாரில் உப்பு வேணும், தவறாகவும் இருக்கக்கூடாது. ஆனாலும் கூட அவற்றை தாண்டிய விஷயங்கள் என்ன, நாம் எதை நோக்கி வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். பயணம் போகிற போது கூடங்க சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் வந்தால் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே நம்ம உட்காந்துருக்கக்கூடாதுங்க. உங்களோட வந்தனே அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கக்கூடாதுங்க. அங்கே அப்படித்தான் இருக்கும். ரயில் தாமதமானால் என்ன பண்ணுறது, அதுக்காக என்னை கடவுள் சோதிச்சுட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு ஊன்றி கற்கின்ற ஒன்றும் அந்த கற்ற உடனே நம்ம நினைவில் வைத்து பார்ப்பதும் திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பதும் முக்கியங்க. அதனால தான் கற்றதனாலாய பயனுண்கள் வாழறிவன் நற்றார் தொழார் என்னின்னு சொல்கிற போது கல்விக்கு கற்பித்தல் கற்றல் எவ்வளோ முக்கியங்கிறத அழகாக சொல்கிறாங்க. அதனால் படிக்க வேண்டியவற்றை படிப்போம், கற்க வேண்டியவற்றை கற்றுக்கொள்வோம், கற்றதை மற்றவருக்கு தருவதற்கு முயற்சி செய்வோம். படிப்பு என்பது அறிந்து கொள்வது, கற்றல் என்பது ஆராய்ந்து அறிந்து கொள்வது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7 மணி. அடுத்தடுத்து 2 பாடல்கள் கேட்கக்கூடிய திரை இசை நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக யுவன் சங்கர் ராஜா இசையில் பருத்தி வீரன் என்ற திரைப்படத்தில் இருந்தாங்க.
1: அடியுடார வச்சு சாஞ்சி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தெரிவிசை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விடுதலை என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா, அனன்யா பட் இருவரும் இணைந்து பாடியிருக்கின்ற ஒரு அருமையான பாடலை கேட்டு ரசிப்போம்.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரையிசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: நேரம் 7:10, ஆகாஷ்வாணி சேலம் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: நாட்டின் கடைக்கோடியிலிருந்து சர்வதேச தரத்திலான விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் மத்திய அரசு கேலோ இந்தியா திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிராம பகுதிகளில் உள்ள திறமையான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையிலான பயிற்சிகள் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது. தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக நாடு முழுவதும் உள்ள 1500 மேற்பட்ட கல்வி நிறுவனங்களில் உள்ள இளம் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இளைஞர் தலைவர்களுடன் உரையாடினார். அடிமட்ட விளையாட்டு உள்கட்டமைப்பு, பயிற்சி மற்றும் போட்டி வாய்ப்புகளை வலுப்படுத்துதல், ஒலிம்பிக் போட்டியை இலக்காக கொண்டு திறமைகளை அடையாளம் கண்டு வளர்த்தல், இளைஞர்களுக்கு எதிர்கால திறன்கள், தன்னார்வ வாய்ப்புகள் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்பும் வாய்ப்புகளை வழங்குதல் குறித்து பிரதமர் விளையாட்டு வீரர்களிடம் கலந்துரையாடினார். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சக்தி கைலாஸ் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் உரையாடல் நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. மேலும் கேலோ இந்தியா போட்டியில் போல்வால்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் சக்தி மகேந்திரன் மாணவிகளுடன் கேலோ இந்தியா போட்டியில் பங்கேற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். பிரதமரின் உரையாடல் தேசிய போட்டிகளில் பதக்கங்களை குவிக்கும் அளவிற்கு ஊக்கப்படுத்தும் விதமாக அமைந்திருந்ததாக மாணவிகள் தெரிவித்தனர்.
3: இப்ப நம்ம ஆன்லைன் லெவல்ல போனா அங்க உள்ள ஹையர் லெவல்ல பொசிஷன் உள்ள கோச்சஸ் எல்லாம் எங்களை பார்த்து கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அந்த மாதிரி போறப்ப அங்க நாங்க பொசிஷன் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் கிடைக்கும் சார். அந்த ஃபண்ட்ஸ் மூலமா எங்களோட கேம் இம்ப்ரூவ் பண்ணிப்போம். அப்புறம் ஒவ்வொரு சப்போர்ட்ஸும் அவங்க நிறைய தந்துட்டு இருக்காங்க, நிறைய கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஹேண்ட்பால் பண்றேன். ஹேண்ட்பால் வந்து யாருக்கும் மேக்ஸிமம் தெரியாது. இப்ப இந்த கேலோ இந்தியா மூலமா எங்க கேம் வந்து மேல வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியுது. இப்பதான் ஹேண்ட்பால் ஒரு கேம் இருக்கா, இல்ல இது ஒரு ஒலிம்பிக் கேமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனால ஃபண்ட்ஸ் நிறைய கொடுக்கறாங்க.
4: நேஷனல் போயிட்டு இருக்கு, ஆல் இந்தியாவும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். அது இல்லாம இதுல வர ஃபண்ட் வந்து எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்.
2: மலேசியாவில் உள்ள சுல்தான் இத்ரிஸ் கல்வி பல்கலைக்கழகத்தில் கல்வியல் துறையில் பயிலும் மாணவ மாணவியர் 24 பேர் இணை பேராசிரியர் மனோன்மணி தலைமையில் இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த மலேசிய மாணவ மாணவியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் தமிழ் மொழி சார்ந்து நடைபெற்று வரும் இலக்கிய, இலக்கண மற்றும் சமூகவியல் சார்ந்த ஆராய்ச்சிகளை பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை மாணவர்கள் மலை

0: தேசிய பல்கலைக்கழக மாணவ மாணவியருடன் பகிர்ந்து கொண்டனர். தங்களின் வேரை தேடிய இந்த பயணம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இணை பேராசிரியர் மனோன்மணி.
1: நாங்கள் எங்கள் நாட்டில் விழுதுகளாக இருந்து வேர்களை தேடி வந்தோம். இங்கு எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு விருந்தோம்பலும் அன்பும் அரவணைப்பும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் கிடைத்தது என்றே கூற வேண்டும். நாங்கள் மிகவும் பெருமிதம் அடைகிறோம். இந்த இணைப்புக்கு காரணமாக அமைந்தது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தமிழ். தமிழ் தான் நம்ம அனைவரையும் இணைக்கும் பாலமாக இருந்து எங்களை போகும் இடமெல்லாம் அனைவரும் எங்களை வரவேற்று அரவணைக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய தாய்மொழியான தமிழ் என்பதை மிகவும் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சேலம் மாவட்டத்தின் கடைக்கோடியில் உள்ள நாகியம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளி அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்பாடுகளில் சிறந்து விளங்குகிறது. பாடங்களை புத்தகங்களிலிருந்து மட்டும் பயிற்றுவிக்காமல் அவற்றின் நடைமுறை அனுபவத்தையும் தரும் வகையில் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கான வருகை பதிவேடு AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்கப்படுகிறது. மாநில அளவிலான ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள இடைநிலை ஆசிரியர் பிரபாகரன் முயற்சியால் இந்த நடைமுறை சாத்தியமாகி உள்ளது. மாணவர்கள் அதற்கென அமைக்கப்பட்டுள்ள கணினி முன்பு வந்து நின்றவுடன் அவர்களின் பெயர் உச்சரிக்கப்பட்டு வருகை பதிவு செய்யப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை மாணவ மாணவியரை வெகுவாக கவர்ந்துள்ளது.
2: முன்னெல்லாம் என் பேரை சொல்லி சத்தமா பிரசன்ட்னு சொல்லு, இப்ப கேமரா முன்னாடினா முகத்தை பார்த்து அதுவே பிரசன்ட்னு சொல்லிடும். இது சுயபமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
0: நவீன தொழில்நுட்பம் அரசு பள்ளியில் செயலாக்கப்படும் போது அதன் தாக்கம் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர்கிறது. பாடமாக பயில்வதை செயல்முறையாக காட்டும் நோக்கில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆசிரியர் பிரபாகரன்.
3: எந்தவள்ளி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகியம்பட்டி பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் கணினி பார்வை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் நம்மளுடைய வருகை பதிவை சுயமாக மேற்கொள்கிற விதமாக ஒரு முயற்சி செஞ்சுருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து தங்களுடைய வருகை பதிவை ஆர்வமாகவும் சுயமாகவும் விரைவாகவும் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
0: தேவையே கண்டுபிடிப்புகளின் தாயாக இருக்கிறது. மிக எளிமையான முறையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த AI வருகை பதிவேடு முறை அரசு பள்ளி மாணவர்களின் சிந்தனையை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் என நிச்சயம் நம்பலாம்.
4: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி பேசிய அவர், அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் சம வாய்ப்புகள் வழங்க கல்வி இன்றியமையாதது என கூறினார். ஆசிரியர்களின் பங்களிப்பு காரணமாக பள்ளிகளில் மாணவர்களின் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வி, திறன் வளர்ச்சி, தொழில் முனைவோர் திறன் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். கல்வி அறிவு மூலம் இந்தியாவை உலக அளவில் திறன்மிகு நாடாக மாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார். மகளிர் உரிமைகள் மற்றும் கல்விக்காக போராடிய சாவித்ரிபாய் புலேவின் பங்கை அப்போது அவர் நினைவு கூர்ந்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தில் இருந்து வந்த குழந்தைகள் கல்வி மூலம் முன்னேற்றம் அடைந்ததையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி, இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்தா மஜும்தார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தூய்மையான ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். தூய்மையே சேவை இயக்கம் தொடர்பாக மத்திய அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் மற்றும் துறை அலுவலர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டு தூய்மையே சேவை இயக்கம் வரும் 17ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார்.

0: நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி எரிவாயு திட்டங்களுக்கு விண்ணப்பம் எதுவும் வரவில்லை என்ற செய்திகளை மத்திய நிலக்கரி அமைச்சகம் மறுத்திருக்கிறது. 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு நாளை மறுநாள் வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை தால்சேர் உர நிறுவனம், தேசிய அனல்மின் கழகம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்திட்டத்திற்காக இணையதளம் மூலம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மெத்தனால், சின்காஸ், அமோனியா, யூரியா உள்ளிட்ட பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான இந்த திட்டத்திற்கு கடந்த மே மாதத்தில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. முதல் சுற்று நாளை மறுநாள் முடிவடைய உள்ள நிலையில் வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து இரண்டாவது சுற்று விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 மாதங்களுக்கு விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும் மத்திய நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவில் நீதித்துறை கட்டமைப்பில் கடந்த சில ஆண்டுகளாக சமரச தீர்வு மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைமை நீதிபதிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள வழக்குகளை முடித்து வைப்பதற்கு இந்த தீர்வு மையங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக தெரிவித்தார். குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீதிபதிகள் வழக்கறிஞர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, சட்ட ரீதியான பயிற்சி, பன்மொழி அறிவாற்றல் உள்ளிட்டவை இந்தியாவின் நீதித்துறைக்கு வலு சேர்ப்பதாகவும் தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் குறிப்பிட்டார். சட்டம், நீதி மற்றும் சட்டக்கல்வி தொடர்பான மாதாந்திர சொற்பொழிவுகளை நடத்த உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் இதனை அறிவித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள், முன்னணி வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் மற்றும் சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த சொற்பொழிவில் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். சட்டக்கல்வியின் முக்கியத்துவத்தையும் சட்டம் குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இது உதவிகரமாக அமையும் என்றும் அவர் கூறினார். நீதிபதிகளுக்கும் சட்டத்துறை நிபுணர்களுக்கும் இந்த சொற்பொழிவுகள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார் மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் 1,26,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாட்னாவில் கங்கை ஆற்றில் உள்ள காந்தி படித்துறையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் மக்கள் அங்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை நேரில் சென்று பார்வையிட முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உத்தரவிட்டுள்ளார். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆய்வு செய்தார். போபாலில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் தலைமையகத்திற்கு சென்ற அவர் ஒவ்வொரு மாவட்டத்தின் மழை நிலவரம் குறித்து ஆய்வு நடத்தினார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் பேரிடர் மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். தெலங்கானாவில் புதிய கல்விக் கொள்கையை கொண்டுவர உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்துள்ளார். கொடங்கலில் ஆசிரியர் தின விழாவில் உரையாற்றிய அவர், கல்விக் கொள்கையை மேம்படுத்த ஆசிரியர்கள் அரசுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆசிரியர்களின் பங்கு இன்றியமையாதது என அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையில் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் தெலங்கானாவை முதன்மை மாநிலமாக மாற்ற பணியாற்ற வேண்டும் என்றும் திரு ரேவந்த் ரெட்டி கேட்டுக் கொண்டார். திரிபுராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. முதல்கட்டத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பல்வேறு கட்சி வாக்குச்சாவடி நிலை முகவர்களுடன் ஆலோசனை நடத்தினர். வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தின் அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்க உள்ளனர்.

வரும் 15ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் தகவல்களை பெறவுள்ளனர். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் வழங்கி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று தேர்தல் ஆணையத்தின் செயலியில் பதிவேற்றம் செய்வார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழில்நுட்ப மற்றும் போக்குவரத்து உதவிகள் இதில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்புக்காக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை கொள்கையின் அடிப்படையில் இந்த ராணுவ தளவாடங்கள் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொருளாதார மேம்பாட்டுக்கும் அரசியல் ஸ்திரத்தன்மைக்கும் சவுதி அரேபியாவின் பங்கு மிகவும் முக்கியமானது என அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 18-21, 21-18 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 12-10, 8-11, 11-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட தரமான கல்வி மிகவும் முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் கனமழை காரணமாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிற்கு 500 கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாடங்களை விற்பனை செய்ய அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இனிய இரவு வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் 7:25.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:35 உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: சங்கர் பயோடெக், நகராட்சி அலுவலகம் அருகில் ஓசூர்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோ

0: இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்களே, இன்று இரவு 8 மணிக்கு இளந்தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழ் பேசுங்க. நேயர்கள் தூய தமிழில் பேசி பரிசு பாடல் வெல்லும் நிகழ்ச்சி இது. 9:30 இடைவிடாத இசைமழை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் தெரிவு பாடல்களாக வளம் வருகிறது.
3: 'அப்பப்பா என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
4: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
3: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
4: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
3: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
4: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
3: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
5: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
6: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: ஆம் நேர்களே, இன்று 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் பெற காத்திருக்கிறது. பண்பலையில் தொடர்வது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
2: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: என்ன செல்வி, கையில நோட்டும் பேனாவோட கிளம்புறத பார்த்தா ஏதோ கூட்டத்துக்கு போற மாதிரி இருக்கே.
6: பரவாயில்லையே வள்ளி, பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டியே, புத்திசாலிதான்.
5: நம்ம கடையில வந்து ஒரு பழசார் வாங்கி குடிச்சிட்டு போகலாம்ல, தெம்பா இருக்கும்.
6: ஆ, வள்ளி ஆசைப்பட்டுட்ட. சரி சரி, ஆனா எனக்கு நேரம் அதிகம் இல்லை. எந்த பழச்சாறு சீக்கிரம் போட முடியுமோ அதை போட்டு கொடு, நான் இப்படி உட்கார்றேன்.
5: தம்பி, அக்காவுக்கு ஐஸ் போட்டு தர்பூசணி பழசாறு எடுத்துட்டு வாப்பா. செல்வி, எங்க தோட்டத்துல அறுவடை செஞ்ச நிலக்கடலை இருக்கு, உனக்காக தனியா எடுத்து வச்சிருக்கேன். கூட்டம் முடிஞ்சு இந்த பக்கம் வரப்ப வாங்கிட்டு போ.

0: ஆகட்டும் வள்ளி.
1: அப்படியே எப்பவும் போல கூட்டத்துல சொல்ற விஷயங்களை நீ குறிப்பெடுத்து வச்சிருப்பல்ல, அது எனக்கும் சொல்லிடு.
0: ஏன் வள்ளி, எத்தனை நாள் தான் இப்படி நான் குறிப்பெடுக்கிற விவரங்களை நீ கேட்டு தெரிஞ்சுக்குவ? நீயும் கூட்டத்துக்கு வரலாம்ல?
1: அதான் நீ அங்க சொல்ற எல்லா முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுறியே, அப்புறம் என்ன?
0: உள்ள நான் எடுத்து வைக்கிற குறிப்பை தானே நீ தெரிஞ்சுக்கிற. ஆனா அங்க வர்ற வல்லுநர்கள் எல்லா விவரங்களையும் விரிவா தெளிவா எடுத்து சொல்லுவாங்க. நீ அங்க வந்தனா முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம்ல?
1: இந்த செல்வி பழசார குடி, நீ சொல்றதும் சரியா தான் படுது.
0: அப்புறம் என்ன, உடனே கிளம்பு, கூட்டத்துக்கும் நேரம் ஆயிடுச்சு. அங்க போய் எல்லா விவரங்களையும் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
1: ஆகட்டும் செல்வி. தம்பி, கடைய கொஞ்ச நேரம் பாத்துக்கோ. இதோ செல்வி அக்கா கூட கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன்.

0: நம்ம ஊர் மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்து கிராமத்து மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்களே.
1: நமக்கு தேவைப்படுற விவரங்களை எவ்வளவு தூரம்னாலும் போய் தெரிஞ்சுக்கிடணும் வள்ளி. இதோ விவரங்களை எடுத்து சொல்ல வந்துட்டாங்க பாரு.
0: ஆமா, இத வந்துட்டாங்களே. எதை பத்தின விவரம் எல்லாம் சொல்ல போறாங்க?
1: நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்க வள்ளி.
2: நிலக்கடலை பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பருப்பு வகை பயிராக காணப்படுகின்றது. அது இல்லாத இது ஒரு எண்ணெய் வகை பயிராக காணப்படுகின்றது. குறைந்த அளவு நம்ம செலவு பண்ணோம்னா நிறைய அளவு நம்ம மகசூல் எடுக்கலாம், அது மூலயமா நிறைய லாபம் ஈட்டலாம். ஆனா இந்த லாபத்தை குறைக்கக்கூடிய நிறைய முறைகள் இருக்கு. ஒன்னு பார்த்தோம்னா வந்து நோயினால பாதிப்பு ஏற்படலாம், இல்ல பூச்சியினால பாதிப்பு ஏற்படலாம். அதுல நிறைய வகையான இடர்கள்னால வந்து இதனுடைய விளைச்சல் பாதிக்கப்படுகின்றது. இதுல நோயினால எப்படி பாதிப்பு வருது, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம். நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியா வந்து ஒரு கால சூழ்நிலைகள் தேவையில்லை. எப்ப வேணாலும் நம்ம வந்து விதைக்கலாம், அது நல்லா நம்மளுக்கு மகசூல கொடுக்கும். சரி, இந்த நிலக்கடலையே தாக்கக்கூடிய முக்கியமான நோய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வகையான நோய்கள் காணப்படுகின்றது. முதல்ல டிக்கா இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா தண்டு அழுகல் நோய், மூணாவது பார்த்தோம்னா வேர் அழுகல் நோய், அடுத்து பார்த்தோம்னா வந்து துரு நோய், ரொம்ப கடைசியா பாக்குறது பார்த்தோம்னா பட் நெக்ரோசிஸ், அதாவது பெயின் மூலமா பரவக்கூடிய நிலக்கடலை முட்டு நசிவு நோய் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஓவனா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிக்கா இலை புள்ளி நோய், இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நோய் தான். ஸோ இந்த டிக்கா இலை புள்ளி நோய் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து முன்பருவ இலை புள்ளி நோய், ரெண்டாவது பார்த்தோம்னா பின்பருவ இலை புள்ளி நோய். இந்த முன்பருவ இலை புள்ளி நோய் இதுல பேர்லயே வருது பாருங்க, அதாவது ரெண்டு காலம், அதாவது முற்காலம் பிற்காலம்னு இருக்கும். அப்ப நம்ம விதை விதைச்சு ஒரு மாத கால இடைவேளை, அதாவது 30-45 நாளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து இந்த முன்பருவ இலை புள்ளி நோய். சரி, இதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நம்ம செடி வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்கா இல்ல பூச்சினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப நோயினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இப்ப நான் சொல்ற அறிகுறி எல்லாம் உங்க செடியில இருந்ததுன்னா தயவு செஞ்சு அதை வந்து நீங்க பார்த்து சரி பண்ணிடுங்க. முதல் நிலையில எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, இந்த முன்பருவ இலை புள்ளி நோயில இலைகள்ல இரண்டு பக்கங்களிலும் வட்டமான கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி காணப்படும். மேலும் அதுக்கு இந்த நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து பார்த்தோம்னா சிர்கோஸ்போரா அப்படின்ற ஒரு பூஞ்சான வகை. அந்த சிர்கோஸ்போரா அதுக்கு கால சூழ்நிலை காரணமா அது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன புள்ளியா வந்து உருவாக்கும், அப்புறம் வந்து பெரிய அளவுல வந்து அந்த நோயோட தன்மை வந்து அதிகமாகும். அப்புறம் இந்த கரும் பழுப்பு அல்லது கரும் புள்ளி அந்த வட்ட வடிவில் இருக்க புள்ளியை சுற்றிலும் மஞ்சள் நிற வளையங்கள் காண. இந்த மாதிரி நோய் அறிகுறிகள் முதல்ல பார்த்தோம்னா இலைகள்ல காணப்படும். அப்புறம் வந்து தண்டு, அப்புறம் காம்பு, இந்த மாதிரி நிலக்கடலை மாதிரி எல்லா இடமே வந்து இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும். இது வந்து முன்பருவ இலை புள்ளி நோய். அடுத்து வந்து பின்பருவ இலை புள்ளி நோய். சோ இந்த பேர்ல வருது பாருங்க, பின் பருவம். அப்போ நம்ம விதைச்சு 55-60 நாளைக்கு மேல வரக்கூடிய ஒரு நோய் தான் வந்து பின் பருவ இலை புள்ளி நோய். குறுவை பருவத்தில் விதைத்த 55-57 நாள்ல இந்த நோயுடைய அறிகுறிகள் வந்து நம்மளுக்கு காணப்படும். இது வந்து குறுவையில் பருவத்துல நம்ம விதைக்கிறப்ப வர அறிகுறி. இதோட அறிகுறி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, வட்ட வடிவ கருப்பு நிற புள்ளியா இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா இலையோட மேற்பக்கத்திலயும் இருக்கும், அடி பாகத்திலயும் இருக்கும். இந்த நோயோட தாக்கம் அதிகமாகறப்போ என்ன ஆகும்னா, இலை வந்து காய்ந்து விடும். அது இல்லாத அந்த பாதிக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து விடும். அப்படி உதிர்ந்து விழுறப்போ இப்ப நோயினால பாதிக்கப்பட்ட அந்த இலையில வந்து பூஞ்சானம் கண்டிப்பா இருக்கும். அந்த பூஞ்சானம் தான் வந்து அடுத்து நம்ம விதைக்கிறப்போ வர பயிரை தாக்கக்கூடிய ஒரு, அதாவது நுண்ணுயிரியா இருக்கு. சரி, இந்த நோயை வந்து நம்ம இது எந்த மாதிரி நேரத்துல வரும், இதுக்கு வந்து தனியா ஒரு கால சூழ்நிலைகளை தேவையில்லை. நார்மலாவே வந்து இந்த பூஞ்சானம் அதுக்கு வந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அளவுல டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்

பார்த்தோம்னா நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அது இல்லாத நம்மளுடைய மண்ணில் வந்து நைட்ரோஜன் பாஸ்பரஸ் என்ற சத்து அதிகமா இருக்கிறப்ப அந்த நோயோட தாக்கம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மெக்னீசியம் சத்து குறைவா இருக்கிறப்போ இந்த நோயுடைய தாக்கம் வந்து அதிக அளவுல காணப்படும். அடுத்து இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ரசாயன முறையில நம்ம கட்டுப்படுத்தலாம், நம்ம இயற்கை முறையில நம்ம இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை முறையை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரசாயன முறையை பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இயற்கை முறையில எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா, கலப்பு பயிர் அப்படின்னா நம்ம நிலக்கடலையை விதைக்கிறப்போ அதோட சேர்ந்து கம்பு மற்றும் சோளம் 1:3 என்ற விதத்துல நம்ம பயிரிடுறப்போ இந்த நோயோட தாக்கம் நம்ம அதிகமாவே குறைக்கலாம். இப்ப நம்ம ஒரு காலத்துல நம்ம விதை விதைச்சு நம்ம அறுவடை செஞ்சுட்டோம், அடுத்த காலத்துல நம்ம அதே நிலக்கடலையே நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா நோயோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்னா, மாற்று பயிரா நம்ம பயிரிடலாம். இப்ப கம்பு அப்புறம் சோளம் இல்ல எள்ளு வகையான பயிர்களை நம்ம, அதாவது சுழற்சி முறையில நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாட்டு. அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு, நம்ம போன சீசன்ல வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம் அதோட கழிவுனா, இப்ப நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்ந்து நம்ம பாக்குறோம் இல்லையா, இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம், நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதுல இருக்கிறதுனால

நம்ம பயிரிடலாம். இப்ப கம்பு, அப்புறம் சோளம், இல்ல எள்ளு வகையான பயிர்களை நம்ம, அதாவது சுழற்சி முறையில நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோயுடைய தாக்கத்தை வந்து குறைக்கலாம். இது ஒரு வகையான இயற்கை முறை நோய் கட்டுப்பாட்டு. அடுத்து பார்த்தோம்னா முந்தின பயிருடைய கழிவு. நம்ம போன சீசன்ல வந்து நம்ம பயிர் செஞ்சிருப்போம், அதோட கழிவுனா இப்ப நோய் தாக்கப்பட்ட இலை வந்து உதிர்றதும் நம்ம பாக்குறோம் இல்லையா. இலை உதிர்றப்ப அதோட அந்த பூஞ்சானம், நோயை தாக்கக்கூடிய பூஞ்சானமும் அதுல இருக்கிறதுனால அது எங்க உதிரும்னா மண்ணில்தான் வந்து உதிர்ந்திருக்கும். அப்ப அந்த பூஞ்சானம் வந்து அந்த இலையிலயும் இருக்கும், பிளஸ் வந்து அங்க அந்த மண்லயும் இருக்கும். அப்ப அந்த மண்ணில் இருக்க நம்ம பூஞ்சானத்தை நம்ம கொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆழமாக வந்து நம்ம உழவு செய்யணும். அது இல்லாத நம்ம கோடை உழவு பண்ணணும். அப்படி கோடை உழவு பண்றப்போ நம்ம அடிபாகத்தில் இருக்க அந்த பேத்தோஜன் அப்படின்னு சொல்ற அந்த நுண்ணுயிரி அது என்ன ஆகும்னா மேலே வரப்போ 12 மணி 1 மணிக்கு நம்ம சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிறப்போ, ஸோ வெப்பநிலை அதிகமாகிறப்போ அந்த நுண்ணுயிர் நோயை தாக்கக்கூடிய அந்த பேத்தோஜன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த பூஞ்சானம் அது வந்து எளிமையான முறையில் கொல்லப்படும். இது ஒரு வகையான நோய் கட்டுப்பாடு முறை. மேலும் ரசாயன முறையில் எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா பூஞ்சான கொல்லிகளாக 2 மருந்து நம்ம பயன்படுத்தலாம். கார்பன்டசிம் 100 கிராம், அப்படி இல்லைன்னா மேங்கோசிப் 200 கிராம் எடுத்து நம்ம 200 லிட்டர் தண்ணியில கலந்து தெளிப்பான் மூலமா தெளிச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த முறையில வந்து அதாவது 1 ஏக்கருக்கான பயிரில் இருக்க நோயை கட்டுப்படுத்த இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக நம்ம என்ன நோய் பார்க்க போறோம்னா தண்டு அழுகல் நோய், வேர் அழுகல் நோய். ஸோ தண்டு அழுகல் அந்த பேர்லயே வருது பாருங்க, அதாவது அழுகின நிலையில இருக்கும். அதுவும் மெயினா தண்டு பகுதி தான் மெயினா வந்து அதுல அழுகின மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நோயா காணப்படுது. தண்டு, தண்டுக்கு அடிப்பகத்துல இருக்கிறது வந்து வேர். இப்ப நம்ம வந்து செடிக்கு தேவையான நீர் பாய்ச்சறப்பவும் சரி, இல்ல ஊட்டச்சத்து நம்ம குடுக்கறப்போ நம்ம மண்ணில நம்ம ஊத்துறோம். மண்ணில ஊத்துறப்போ இந்த வேர் என்ன பண்ணணும்னா நம்ம ஊத்துறத வந்து அப்படியே வந்து அது உறிஞ்சுக்கும். அது உறிஞ்சி அதுவே வச்சுக்காம தண்டுக்கு அனுப்பும். அப்ப தண்டோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அந்த செடியில இருக்க மற்ற எல்லா பாகத்துக்கும் தேவையான தண்ணி, இந்த சத்துக்களை அனுப்புறது தண்டோட வேலை. இப்ப தண்டே வந்து அடிபட்டுருச்சு அப்படின்றப்போ அந்த தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியல. அப்படி செய்ய முடியாததுனால அது என்ன நோய் அறிகுறியே கொடுக்கும், இந்த தண்டழுகல் நோய் வந்துச்சுன்னா அதோட முதன்மையான அறிகுறி என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்க அந்த இலை வந்து மஞ்சள் நிறமா மாறிடும். ஏன் மஞ்சள் நிறமா மாறுதுன்னா ஒளி சேர்க்கை, பசுங்கணிகம் எல்லாமே வந்து ரொம்ப குறைந்த நிலையில காணப்படும். ஏன் அப்படின்னா அதுக்கு அதோட வேலையை செய்யறதுக்கு அதுக்கான போதுமான அளவுக்கு சக்தி இல்லாதனால மஞ்சள் நிறமா காணப்படும். அப்புறம் அதுல வந்து வர அந்த செடியில உருவாகிற பூ உருவாகிறதும் சரி, இல்ல நிலக்கடலை உருவாகிறது எல்லாமே அதோட வேலையை வந்து முழுசா செய்ய முடியாம எல்லாத்துலயுமே வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது இல்லாத பாதிக்கப்பட்ட செடி பார்த்தோம்னா ரொம்ப வாடி போயிருக்கும். ஏன் வாடி போயிருக்கு அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி இல்ல. ஏன் தண்ணி இல்ல அப்படின்னா தண்டு அழுகி இருக்கிறதுனால தண்டுனால அதோட வேலையை செய்ய முடியாத ஒரு நிலை காணப்படுது. இந்த நோய் தீவிரமாகிறப்போ தண்டு அழுகி போயிருக்கும் இல்லைங்களா, அதுவும் அடித்தண்டு பகுதி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். பழுப்பு நிறத்தில் வந்து ஒரு தழும்பு மாதிரி இருக்கும், அந்த தழும்பு உள்ளே இருக்க திசுக்கள் எல்லாமே அழுகி இருக்கும். அதுக்கு மேலே அந்த தண்டு அழுகல் வரப்போ இந்த நோயோட ரொம்ப தீவிரம் அதிகமாகிறப்போ வெள்ளை கலரில் பூஞ்சானம் இழைகள் மாதிரி மேலே வந்து உருவாகியிருக்கும். அந்த இலைகளுக்கு மேலே இந்த நோயை உருவாக்கக்கூடிய பூஞ்சான வித்துகள் காணப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கடுகு விதை மாதிரி அது வந்து ஒரு சின்ன சின்னதாக இருக்கும். அதான் வந்து இந்த தண்டழுகல் நோயை உருவாக்கக்கூடிய வித்துக்கள். சரி, இந்த நோய் வந்துடுச்சு, இந்த நோய் வந்து எது மூலயமா பரவும் அப்படின்னா ஒன்று அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து மண்ணிலேயே இருக்கும், அந்த மண் மூலயமா பரவும். அப்படி இல்லைன்னா பாசன நீர் மூலயமா வந்து இந்த நோய் காரணிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு முக்கியமானது வந்து இந்த வேர்க்கடலை உள்ள இருக்க விதையும் வந்து இதனால இந்த நோயினால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கும். விதைக்கு மேல வந்து பூஞ்சானம் வளர்ந்திருக்கிறத நம்ம நல்லாவே பார்க்கலாம். சரி, இந்த நோயை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா மண்ணின் மேலே உள்ள கழிவுகள், அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பயிரோட பயிரில் நோய் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகள் மண்ணில் இருக்கும். அந்த மண்ணில் இருக்க நோய் காரணிகளை நம்ம ஃபர்ஸ்ட் அழிக்கணும். எப்படி அழிப்போம் அப்படின்னா கோடை உழவு இல்லை ரொம்ப ஆழமாக நம்ம உளுறப்போ வெப்பநிலை காரணமாக அந்த பூஞ்சானம் வந்து அழிஞ்சிரும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விதையை நேர்த்தி செய்யலாம். விதை நேர்த்தி செய்யறதுக்கு வந்து 2 முறையை பயன்படுத்தலாம். ஒன்று வந்து ரசாயன முறையை பயன்படுத்தலாம், அப்படின்னா உயிரி கட்டுப்பாடு அப்படின்ற முறையை நம்ம பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உயிரி கட்டுப்பாடு அப்படின்னா பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு, பாக்டீரியா உயிரி கட்டுப்பாடுன்னு 2 வகை இருக்கு. அதில் பூஞ்சான உயிரி கட்டுப்பாடு ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படின்ற ஒரு பூஞ்சான உயிர் அது வந்து நம்மளுக்கு பவுடர் ஃபார்ம்லையும் இருக்கும், இல்லை லிக்விட் ஃபார்ம்லையும் இருக்கும். இது நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற வேளாண்மை மையத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே இது காணப்படும். அங்கே நம்ம போயிட்டு அந்த பவுடர் ஃபார்மில் இருக்க அந்த உயிரி கட்டுப்பாடு நம்ம வாங்கி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அதை நம்ம விதையோட நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம விதைக்கலாம். இது ஒரு வகையான முறை.
முறை இந்த உயிரி கட்டுப்பாட்டோட சேர்ந்து தொழு உரம் 50 கிராம் தொழு உரத்தோட நம்ம கலந்து நம்ம என்ன பண்ணலாம்னா விதையை வந்து நம்ம நேர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம விதைக்கலாம். இப்படி பண்றதுனால விதை மூலமா வரக்கூடிய நோய்கள், விதையில இருக்கிற பூஞ்சானங்கள் வந்து நிறையவே அழிஞ்சு போயிடும். இது ஒரு வகையான கட்டுப்பாடு முறை. அதுவும் இல்லாத அடுத்து இந்த முறையில பண்ணி எங்களுக்கு வந்து நோய் கட்டுப்பாடு ஆகல அப்படின்றப்போ ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு 500 kg/ha, ஆமணக்கு புண்ணாக்கு பிளஸ் வேப்பம் புண்ணாக்கு ரெண்டுத்தையுமே கலந்து எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் வரணும்னா

0: ஐநூறு கேஜி பர் ஹெக்டர், ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம 500 கேஜி அளவு கலந்து நம்ம மண்ணில் இடலாம். அப்படி இடுறப்போ அதில் இருக்கிற இந்த பூஞ்சாணம் வந்து அழிஞ்சிடும். அடுத்து வந்து விதை நேர்த்தி செய்யறதுக்கு நம்ம ரசாயன முறையில் என்னென்ன ரசாயனம் பயன்படுத்தலாம்னா கார்பன் டசிம் இல்லைனா திறம், கார்பன் டசிம் திறம் 3 g/kg நம்ம எடுத்து விதையை வந்து நல்லா அதில் நேர்த்தி செஞ்சுட்டு அப்புறமாவும் நம்ம விதைக்கலாம். அடுத்து வந்து வேரழுகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் பார்ப்போம். தண்டழுகல் நோய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் வேரழுகல் நோய். இதுக்கு நம்ம என்ன மேலாண்மை முறை வந்து ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்ல வேர் அழுகல் நோய்க்கும் தண்டு அழுகல் நோய்க்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படி பார்த்தோம்னா, வேர் அழுகல் நோயும் வந்து அதே வாடல் நோய் அறிகுறிகளுக்கு தான் காமிக்கும். அப்புறம் இலை வந்து மஞ்சள் கலர்ல மாறும். அப்புறம் வந்து நிலக்கடலையோட விதை வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அப்புறம் அது மேல பூஞ்சனங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வேர் அழுகல் நோயில வேர் அதிகமா பாதிக்கப்படும். பாதிக்கப்பட்ட பயிரை நம்ம கொஞ்சம் நம்ம மண்ணில இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எளிய முறையில மேலே வந்து வந்துடும். தென் வேர் பகுதியில் நிலக்கடலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லாம் ஒரு சக்தியா இருக்கிற நிலக்கடலையில் ஒரு 50 நிலக்கடலையாவது இருக்கும். ஆனால் வேரழுகல் நோயில பாதிக்கப்பட்டிருக்க அந்த செடியில பார்த்தோம்னா நிலக்கடலையோட மதிப்பு வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கும், ஒரு 10 or 5 அப்படிதான் இருக்கும். மற்றபடி நம்ம மேலாண்மை முறை பார்த்தோம்னா தண்டழுகல் நோய்க்கு என்னென்ன மேலாண்மை முறை பார்த்தோமோ அதே விதை நேர்த்தி செய்யறது, அது இல்லாத தொழு உரம் இடுறது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வேரழுகல் நோயை உருவாக்கக்கூடிய நோய் காரணி வந்து மண்ணில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அந்த ஒரு முறையை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் வந்து துரு நோய். நிலக்கடலையில் இலையோட அடிப்பாகத்தில் இந்த மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஒரு அறிகுறிகள் வந்து காணப்படும். இப்படி வரதுனால இது வந்து இலையை மட்டும் பாதிக்க பண்ணாது, இலை மற்றும் அதில் இருக்க பூ மற்றும் காய்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நோயோட அறிகுறி இலையோட அடிப்பாகத்தில் இருக்கும். அதே மாதிரி அதோட மேல் பாகத்தில் பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர்ல பூஞ்சான வளர்ச்சி கொப்புல மாதிரி வந்து காணப்படும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா காற்று மூலமா பரவும். அப்படின்னா வந்து விதை மூலமாகவும் இந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பயிர் பண்ணுறப்போ இந்த நோயுடைய தாக்கத்தை நம்ம வந்து குறைக்கலாம். அதில் தான் முன் பருவத்தில் வரும் நிலக்கடலையின் மூலம் நோய் தோன்றுகிறது. ஸோ நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரசாயன முறை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எளிய முறையில் நோயை கட்டுப்படுத்திடலாம். அதுக்கு என்ன ரசாயனம் பயன்படுத்தலாம் அப்படின்னா குளோரோதாலோனில், அது 0.2% குளோரோதாலோனில், அப்புறம் மேங்கோசிப் 0.25% இந்த பூஞ்சான கொல்லி 1 liter தண்ணீரில் நம்ம கலந்து தெளிப்பான் மூலமா நம்ம இலைகள் மேல தெளிக்கலாம். இப்படி தெளிக்கிறதுனால இந்த துரு நோயுடைய தாக்கத்தை நம்ம எளிய முறையில கட்டுப்படுத்தலாம். அடுத்து முக்கியமான ஒரு நோய் பார்த்தோம் அப்படின்னா வைரஸ். நோய் காரணிகள், அதாவது நோயை உருவாக்கக்கூடிய காரணிகள், முன்னாடி பார்த்தது நம்ம பூஞ்சையை பத்தி பார்த்தோம், இப்போ வந்து வைரஸ் பத்தி பாக்குறோம். இந்த பூஞ்சையையும் வைரஸ் தான் வந்து பார்த்தோம்னா நிலக்கடலையில அதிக அளவுல பாதிப்பு பிளஸ் இழப்பு வந்து ஏற்படுத்துது. சரி, இந்த என்ன நோய் பார்த்தோம் அப்படின்னா முட்டு கருகல் நோய். ஸோ அது பேர்லயே வருது பாருங்க, கருகல். அதாவது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நோயோட அறிகுறி வந்து கருகின மாதிரி இருக்கும். இதுனா முட்டு தான் அதிகமாக கருகின மாதிரி இருக்கும். அது இல்லாத இலை பகுதி பாதிப்படையும், அப்புறம் நிலக்கடலை உற்பத்தி ஆகுது எல்லாமே அதனால வந்து பாதிப்படையும். சரி, இந்த நோய் வந்து எது மூலமா பரவும் அப்படின்னா இலை பெயின், அதாவது த்ரிப்ஸ் அப்படின்ற ஒரு பூச்சி மூலமா பரவும். சரி, இதை நம்ம இந்த வைரஸை வந்து எப்படி மேலாண்மை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறுவை சம்பா பருவத்தில் முன் பருவ காலங்களை நம்ம விதைக்கணும். அப்படி விதை விதைச்சோம் அப்படின்னா அந்த நோயோட தாக்கம் வந்து குறையும். ஸோ வருமுன் காப்பதே சிறந்தது. நம்ம நோய் வந்ததுக்கு அப்புறமா அதை கட்டுப்படுத்துறதுக்கு முன்னாடி, நோய் வரத்துக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற முறைகளை நம்ம தெரிந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா நோய் வராம தடுக்கலாம். அப்படியே வந்தாலும் அதை எப்படி நம்ம மேலாண்மை பண்றது அப்படின்ற முறைகளை நம்ம சரியான முறையில் நம்ம தெரிந்தெடுத்து அதை நம்ம பின்பற்றப்போ நோய் வராம தடுக்கலாம், நிறைய மகசூல் நம்ம எடுக்கலாம்.
1: என்ன புள்ள, நிலக்கடலையை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தின விவரங்களை கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சந்திரிகா அவங்க நல்ல தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆஹா செல்வி, நிலக்கடலையில என்னென்ன நோய் பிரச்சனைகள்லாம் நாங்கள் எதிர்கொள்றோமோ அதை தெளிவா எடுத்து சொல்லி அதுக்கான தீர்வுகளையும் அருமையா தெளிவுபடுத்திட்டாங்களே.
1: அப்படின்னா உனக்கு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா?
2: ஆமா, எங்க கழனியில ஏற்படுற நோய்களை கட்டுப்படுத்த தேவையான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேனே.
1: வள்ளி, அடுத்ததா தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் பத்தி அந்நிலையத்தின் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க எடுத்து சொல்றாங்க, அந்த விவரங்களையும் கேட்டுக்க.
3: கேவிகே வந்து 1995 வந்து நிறுவப்பட்டது. எங்கிட்ட வந்து மொத்தம் 14 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் கிராப்ஸோ இல்லை ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸோ, ஸ்பெசிஃபிக்காக வந்து மில்லட்டு, இது மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பனை மரங்கள் ஜாஸ்தி. இந்த பனை மரங்களில் வந்து இந்த கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிற சம்மந்தமாக வந்து நம்ம வந்து

பெரிய லெவலில் நிறையா தொழில் முனைவர் வந்து உருவாக்கியிருக்கோம். மட்டும் இல்லாமல் மீன் மதிப்பு கூட்டுதல் பார்த்திங்கன்னாக்க தூத்துக்குடி மாவட்டம் வந்து ஒரு கடலோர மாவட்டங்கிறதுனால வந்து மீன் உற்பத்தி வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் வந்து மீன் மதிப்பு கூட்டுதல் சம்மந்தமாக வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு வந்து நம்மகிட்ட ஒரு மணியல் எக்ஸ்பர்ட் மணியல் சயின்டிஸ்ட் இருக்காங்க. அடுத்தபடியாக இந்த கேவிகி ஸ்கேடு வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பொது செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து ஐசிஆர் வந்து ஒவ்வொரு கேவிகைக்கும் வந்து ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வேலைகளை வந்து கொடுக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பயிற்சிகள், ஸோ ட்ரைனிங் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்ரைனிங் உண்டு. ஒன்று வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங், ஸோ இதுக்கு வந்து ஆன் கேம்பஸ் ட்ரைனிங்க்கு வந்து விவசாயிகள் வந்து இங்கே நம்ம வேளாண் அறிவு நிலையத்துக்கு வந்து அசம்பிள் ஆவாங்க, அவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம். அடுத்து வந்து நாங்களும் வந்து ஆஃப் கேம்பஸ் ட்ரைனிங் போம், அது ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திறன் மேம்பாட்டு ட்ரைனிங்காக இருக்கலாம், ஸ்கில் ட்ரைனிங்காக இருக்கலாம். இது மாதிரி இப்போ தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணுறதுல கண்டினியூஸாக ட்ரைனிங் தேவைப்படும். இப்போ எஃப்எல்இ அப்படிமோ அப்புறம் ஓஎஃப்டிம்போ, ஸோ இது சம்மந்தமாக என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கணுமோ அதெல்லாமே நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா தொழில்நுட்ப மதிப்பீடு அப்படிங்கும் ஆன்ஃபார்ம் டெஸ்டிங் அப்படிமோ ஆன்ஃபார்ம் டெஸ்டிங், இதில் வந்து என்ன பண்ணோம்னாக்கா புதிய வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் ரகங்கள் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து விவசாயியோட அவங்க ஓன் நிலத்திலே வந்து போய் பரிசோதித்து பார்ப்போம். ஸோ இப்போ ஒரு தொழில்நுட்பம் வந்து ஐசிஆரோ இல்லை வந்து ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோ இல்லை வந்து அதை வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வேலை செய்யுது நம்ம லொக்கேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பட்சத்தில் அதை வந்து அசஸ் பண்ணுவோம். அந்த தொழில்நுட்பம் நம்ம விவசாயிகளுடைய தேவையிலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை எடுத்து வந்து ஐசிஆர்ட்டிலேருந்து எடுத்து வந்து இல்லை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து எடுத்து வந்து அதை நம்ம நிலத்தில் தூத்துக்குடி மாவட்டம் நம்ம விவசாய நிலத்தில் டெஸ்ட் பண்ணி அதை பற்றி நாங்கள் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். இது ஒன்று முக்கியமானது. அடுத்த முக்கியமான மேண்டேட்டட் ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா முன்னணி செயல் விளக்கம், அதாவது ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படிம்பாங்க. இதில் வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட முன்னேறிய சாகுபடி தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளின் வயல்களில் செயல்படுத்தி காட்டுதல், அதிக மகசூல் கிடைக்கிற விஷயத்தை வந்து மற்ற விவசாயிகளை கூட்டு வந்து நாங்கள் காமிப்போம். இந்த பாருங்கள் இந்த விவசாயி இந்த தொழில்நுட்பத்தை அடாப்ட் பண்ணார், அவருக்கு வந்து நிச்சயமாக நம்ம நல்ல மகசூல் வந்திருக்கு, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வகையில் வந்து அங்கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஒன்று. இன்னொரு என்னன்னாக்கா அந்த எஃப்எல்டி அந்த முன்னணி செயல் விளக்கம் நடைமுறைப்படுத்தின விவசாயி வந்து அவரும் அவருடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுவார் மற்ற விவசாயிகளுக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நாலேஜ் அண்ட் ஆட்டிடியூட், இது மாதிரி வந்து இந்த ரெண்டு விஷயமே வந்து பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்க ரெடி ஆயிடுவாங்க மென்டலி. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு நடைமுறைப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு ஐசிஆர் கொடுத்துருக்க மேண்டேட். இப்போ விவசாயிகளுக்கு விவசாயம் சம்மந்தமாக என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கான பயிற்சிகள் நாங்கள் கொடுப்போம். அது வந்து ஒரு விழிப்புணர்வு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சியாக இருக்கலாம். விழிப்புணர்வு பயிற்சி மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை கொண்டு போய் சேர்ப்போம், நாலேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிமோ. இந்த பயிற்சிகளுக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஒரு குரூப் விவசாயிகள், இன்னொரு குரூப் வந்து பண்ணை மகளிர் ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா பெண்களோட பங்களிப்பு இன்னும் விவசாயத்தை அதிகமாக அங்கீகரிக்கப்படலை, அதனால் வந்து ஃபார்ம் உமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது தனி டார்கெட்டாகவே அச்சீவ் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு அஸ் பர் ஐசிஆர் கைட்லைன்ஸ். அப்புறம் முக்கியமான இன்னொரு கேட்டகரி வந்து கிராமப்புறத்து இளைஞர்கள். கிராமப்புறத்து இளைஞர்கள்னு சொல்கிறப்ப தூத்துக்குடி கேவிகி ஸ்கேடு வேளாண் அறிவியல்லேருந்து ரொம்பவும் சந்தோஷப்படுது, மிகவும் பெருமைப்படுது. ஏன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் நம்பர் ஒன். டாரி ஜோன் டெனில் 72 கேவிகி இருக்குது. நாங்கள் எவ்ரி இயர் இது மாதிரி ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, இந்த ட்ராப் அவுட்டான பசங்க பொண்ணுங்க எல்லாம் அவங்களெலாம் கூட்டு வந்து, ஸோ விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த துறைகளில் என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத, என்னென்ன ஸ்கில்ஸ் டெஃபிஷியன்சி ஆர் லேக்கிங் இது மாதிரி பசங்கள்கிட்ட இருக்குது அவங்க தேவை அறிஞ்சு நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம், திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்குறோம். ஸோ இது மூலமாக ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்ண விரும்புகிறோம். ஸோ இது மூலமாக விவசாயியோட பொண்ணோ பையனோ இருந்தாக்கா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா ஒரு கூடுதல் வருமானம் அவங்க ஃபேமிலி கிடைக்கும், இது மூலமாக வாழ்வாதாரம் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும், அது மேம்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எண்ணத்தோடு தான் வந்து இப்போ ரூரல் யூத்துக்கு வந்து ட்ரைனிங் வந்து ரொம்ப எஃபசிஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதே ஈக்குவல் ஃபோக்கஸ் வந்து பண்ணை மகளிர் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கும் கொடுக்குறோம். அடுத்தபடியாக வேளாண் ஆலோசனைகள் ஃபார்ம் அட்வைசரி சர்வீசஸ் அப்படிமோ, பயிர் மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை, மண் மேலாண்மை, உர மேலாண்மை, இது சம்மந்தமான நாங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு ஃபீல்டு விசிட் போவோம், டயக்னோஸ்டிக் ஃபீல்டு விசிட் போவோம். ஸோ அங்கே போய் என்ன பயிர் செய்கிறாங்க, அதில் எது மாதிரி பயிர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மண் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, மற்றும் அவங்களுடைய இடுபொருள்கள் உரம் போடுறதில் எதுவும் பிரச்சனை இருக்குது, என்ன உரம் போடுறாங்க, எவ்வளோ குவான்டிட்டி போடுறாங்க, இயற்கை உரம் போடுறாங்களா, செயற்கை உரம் போடுறாங்களா, இது மாதிரி இப்போ இரிகேஷன் சோர்சஸ், நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் அது எப்படி பண்ணுறாங்க, அது மாதிரி நிறையா அவங்களுடைய தேவைகள் இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம்.

0: அப்புறம் வந்து தோட்டக்கலை வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் இல்லாமல் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் பார்த்திங்கனாக்கா ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் பார்த்திங்கனாக்கா பனானா வந்து ஒரு மேஜர் கிராப், மோர் தென் 8000 ஹெக்டேரில் வந்து இங்கே கல்டிவேட் பண்ணுறோம். பனானா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஈகோ சிஸ்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் டெவலப் பண்ணுங்கிறக்காண்டி கேவிக்கு வந்து நிறைய நடவடிக்கைகள் இதுவரை மேற்கொண்டுகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கலெக்டரேட் ஆஃபீஸ் இவங்களெலாம் சேர்ந்து என்எல்சிபி நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா இவங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து வந்து எப்படியாவது வந்து எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ பனானா குரோயர்ஸ் வந்து ரியலி பெனிஃபிட் ஆகணும். அந்த ஈகோ சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இனிமேலும் பண்ணுவோம். நிறைய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்ளிகேஷன் இருக்குது பனானாவில், வந்து ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் இருக்குது, விவசாயிகள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதில்ல. ஸோ நாங்கள் வந்து அதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி பனானா மைக்ரோ நியூட்ரியன்ட் பனானா ஸ்பெஷலுங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து விவசாயிகளுக்கு சப்ளை பண்ணி ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லினோ பாதிப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வேளாண்மை, ஸோ இந்த இப்போ எல்நினோனால் வந்து வறட்சி, உபநிலை, சலினிட்டி இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கண்டிஜென்சி பிளான்ஸ்லாம் வந்து ஒரு பிளான் போட்டு, ஸோ என்னென்ன எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்ஸு, என்னென்ன டெக்னாலஜிஸ் அவைலபிள் அப்படிங்கிற ஒரு கண்டிஜென்சி பிளான் போட்டு அதை வந்து விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ அதனால் வந்து எல்நினோட பாதிப்பு வந்து நாங்கள் வந்து ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். அடுத்தபடியாக வேளாண் இயந்திரமயமாக்கல், வேளாண் இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை சமாளிக்கும் தொழில்நுட்பங்களை நிறைய அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மெயினாக வந்து நம்ம மலையியல் துறை விஞ்ஞானி வந்து மீனில் வந்து மதிப்பு கூடுதல் சம்பந்தமாக தான் நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து மதிப்பு கூடுதல் மற்றும் தொழில் முனைவர் வளர்ச்சி, அறுவடைக்கு பின் வேளாண் விளைபொருட்கள் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் பொதியிடுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல், இது எல்லா வகையிலுமே வந்து நம்ம ஹோம் சயின்டிஸ்ட் வந்து நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் எஃபிஓ, 12 ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன், விவசாயிகள் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து நம்ம கேவிகே மாவட்டத்தில் இருக்குது. நாங்கள் டைரெக்டாக வான்மலை, கதிரொலி மற்றும் பெருந்தலைவர் வாழை எஃபிஓ, இந்த மூணு எஃபிஓவுக்குமே வந்து டைரெக்டாக ஃபினான்ஷியல் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ப்ரொவைடிங் அவர் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் ஆர் வி கேன் சே டெக்னாலஜிக்கல் பேக் ஸ்டாப்பிங் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட். அடுத்து பார்த்தீங்கனாக்கா பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாடு, ஸ்கேடு வேளாண் அறிவு நிலை வந்து பண்ணை மகளிர் மற்றும் இளைஞர் மேம்பாட்டுக்கு வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து இந்த ஏரியா ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங். ஸோ இது மூலமாக வந்து ஒரு அடிஷனல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணை மகளிர் மற்றும் இந்த ரூரல் யூத்தை வந்து நாங்கள் கொஞ்சம் டார்கெட் பண்ணுறோம். அப்புறம் வந்து டிஜிட்டல் விரிவாக்கம் தான். ஸோ ஆல் சோசியல் மீடியா அண்டு ஐசிடி டூல்ஸ், மாடர்ன் ஐசிடி டூல்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் செயல் விளக்க அலகுகள், ஸ்கேடு வேளாண் அறிவு நிலையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் 30 டெமோ யூனிட்ஸ் இருக்குது. 30 டெமோ யூனிட்ஸ் இங்கே ட்ரைனிங் வர்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்து டைரெக்டாக கூட்டு போய் காமிப்போம். ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்ம டெமோ யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட சேர்ந்து வி ஒர்க் இன் அ கன்வர்ஜன்ஸ் மோட் டு அச்சீவ் அவர் டார்கெட்.
1: என்ன வள்ளி, தூத்துக்குடி ஸ்கேட் வேளாண் அறிவியல் நிலையத்தோட செயல்பாடுகளை பத்தி அந்த நிலையத்தோட முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வி பழனிசாமி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல
2: செல்வி. இந்த விவசாயம் சார்ந்த பயிற்சிகள்லாம் கத்துக்கிறேன்னு என் கடைக்கு வரவங்க நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன். ஆனா இப்பதான் இந்த கேவிக்கையில என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் நமக்காக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நானும் விவசாயம் சார்ந்த பிற தொழில்களுக்கும் இங்க பயிற்சிகளை எப்படி செயல்படுத்திக்கிட்டு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: இங்க வந்ததுக்கு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கு. சரி சரி, வா செல்வி கிளம்புவோம்.
1: வாப்பில கிளம்புவோம்.
2: அட, நீ நோட்லயும் குறிப்பெடுத்து வச்சுக்கிறல்ல, நல்ல விஷயம். இனி நானும் இது போல கூட்டத்துக்கு வரும்போது நோட்டும் பேனாவும் கொண்டு வந்துடுறேன்.
1: அட, அப்படின்னா இனிமே கூட்டத்துக்கு வர்றதுக்கு எனக்கு துணை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே

0: பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடி தான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
1: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
0: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
1: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய வேளாண் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது இளந்தென்றல் என்ற நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழ் பேசுங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான இந்த இருவேளை நாம் இணைகின்றோம். இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல், தமிழ் பேசுங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழியைப் போல் இனிதாவது எங்கும் காணும் பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கேட்ட நாம் அமது தமிழரென கொண்டு இங்கு வாழ்ந்திடுதல் நன்றே சொல்லிவீர் என்ற அற்புதமான பாடல் வரிகள் நமக்கெல்லாம் தெரியும். பாரதியாரின் பாடல் வரிகள். கம்பனைப் போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் பூமிதனில் எங்கேனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. அதெல்லாம் வந்து அற்புதமாக சொல்லிப்பார். இதில் உண்மை இல்லைங்க, புகழ்ச்சி இல்லைங்க, இதில் உண்மைங்க அப்படின்னு அற்புதமாக வந்து நம்ம பாரதியார் வந்து நம் தமிழ் மொழியை பற்றியும் தமிழில் தோன்றிய கம்பன், இளங்கோவன், வள்ளுவரை பற்றியும் அற்புதமாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வாரந்தோறும் 8 மணிக்கு இளந்தர நிகழ்ச்சியில் தமிழ் பேசுகிற நிகழ்ச்சி வளமாக கொண்டிருக்கிறது. தமிழ் பேச நிகழ்ச்சியில் நீங்கள் 2 நிமிடம் தமிழில் உரையாட வேண்டும், அதாவது 120 வினாடிகள் உரையாட வேண்டும். ஒற்றை சொல்லாக பதிலளிக்கக்கூடாது. ஆம் இல்லை என்ற அசை சொற்களும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு வார்த்தை மூன்றுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. தமிழ் மொழியில் மட்டுமே பேச வேண்டும், பிற மொழி கலக்காமல் பேச வேண்டும். ஸோ அப்படி பேசினீங்கன்னா உங்களுக்கான பரிசு பாடல் வந்து கொடுக்கப்படும். இந்த நிபந்தனையாகவும் அறிவிப்பாளர்களுக்கு பொருந்தாது. இணைப்பில் இணையக்கூடிய நேர், அதற்கு முன்பாக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 043-42-24-40-30 என்ற நிலையிலும், மற்றவர்கள் 94-86-86-10-25 என்ற நிலையிலும், மற்றவர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணும், மற்றவர்கள் 94-86-65-20-25 என்ற எண்ணில் இழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பினர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? தண்டபாணி. என்ன வேலை செய்றீங்க தண்டபாணி? எத்தனை வருஷமா செஞ்சிட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படிங்களா? இப்ப நெசவு தொழிலுக்கு தேவையான அந்த காட்டன் எல்லாம் பஞ்சுல எங்க போய் வாங்குவீங்க?
1: எனக்கு என்னுடைய முதலாளி அவர்

0: நான் கூலிக்கு பணியாற்றுறேன், அவர் முதலாளி கொடுத்து விடுவார், நான் வாங்கி வந்து நெய்து கொடுத்து விட்டு அதுக்குள்ளான சம்பளத்தை பெறுவேன்.
1: சரிங்க, இப்ப நீங்க என்னைக்காவது முதலாளியாக ஆசைப்படுறீங்களா?
0: அந்த ஒரு பேராசை என்னிடம் இல்லை, நான் என்றும் நானும் தொழிலாளியாகவே இருக்க விருப்பப்படுகிறேன்.
1: சரிங்க, முதலாளி எப்படி தொழிலாளிகிட்ட நடந்துக்கணுங்க, என்ன மாதிரி குணங்களா இருக்கணும் முதலாளிக்கு?
0: அதாவது முதலாளியாக இருப்பவர் தொழிலாளியை அனுசரித்து செல்ல வேண்டும், அதே சமயத்தில் தொழிலாளி வந்து முதலாளியினுடைய சிரமங்களை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும்.
1: சூப்பருங்க, நீங்க தொழிலாளியாக இருந்தாலும் கூட வார்த்தைகள்ல முதலாளியா இருக்கீங்க, ரொம்ப அற்புதமா சூப்பரா பயன்படுத்துறீங்க. வாழ்த்துக்கள். முதலாளி என்ற சொல்லை நான்கு முறைக்கு மேல் பயன்படுத்திட்டு இருக்கு. வணக்கம் அடுத்த நேயர்.
2: இனிமையான இரவு வணக்கத்துடன், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ராஜசேகர்.
1: ராஜசேகர், எவ்வளவு நேரம் பண்பலையை கேட்பீங்க?
2: நமக்கு வேலையே அதுதானே.
1: ஏதாவது பாக்ஸ்ல கேப்பீங்களா, ஏதாவது பொட்டி மாதிரி வச்சிருக்கீங்களா?
2: என்னிடம் மூன்று வானொலி பெட்டிகள் உள்ளன.
1: என்ன கம்பெனிங்க?
2: எல்லாமே வெளிநாட்டு நிறுவனத்தை சேர்ந்தது இருக்கிறது, நமது உள்நாட்டு தயாரிப்பும் இருக்கிறது.
1: இப்போ நீங்க மட்டும் மங்களாபுரத்துல தான் வரீங்களா இணைப்புக்கு? மற்றவர்கள் சொல்லிருக்கீங்களா இந்த மாதிரி பண்பலைக்கு போங்க, நிறைய நிகழ்ச்சியில இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா?
2: இது நீங்கள் சொல்லுவது உண்மையிலுமே ஒரு மெய்சிரிக்க வேண்டிய விஷயம். என்னவென்றால், மங்களபுரம் பகுதியில் நான் மட்டும்தான் வானொலியோடு ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறேன்.
1: மற்றவர்கள் சொல்லிருக்கீங்களா?
2: மற்றவர்கள் கேட்பார்கள், நான் பேசுவதே அவர்கள் கேட்பார்கள், ஆனால் அவர்கள் வந்து வானொலி கேட்கக்கூடிய ஈடுபாடு இல்லாமல் தான் இருக்கிறார்கள்.
1: சரிங்க, எந்த வயதில் முதற்கொண்டு நீங்கள் வானொலி கேட்குற பழக்கம் இருக்கு உங்களுக்கு?
2: நான் 10th வகுப்பு 1972 படிக்கிற காலத்திலிருந்தே ஆரம்பித்து விட்டேன் ஐயா.
1: அப்படிங்களா, இப்போ வானொலி கேட்பதை தவிர வேற என்ன உங்களுக்கு பொழுதுபோக்கு?
2: செய்தித்தாள் படிப்பேன், பண்பலை வானொலிகளுக்கு கவிதைகளை எழுதுவதும் உண்டு.
1: சூப்பருங்க, ரொம்ப அற்புதமாக அழகாக சொன்னீங்க. வானொலி என்ற வார்த்தையை நான்கு முறை பயன்படுத்துறீங்க, நல்லதுங்க. வாங்க இனிப்பில் இனிமே அடுத்த நேரம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: கண்ணியப்பன்.
1: கண்ணியப்பன், என்ன பண்றீங்க மதிய சார்ல? டிஃபன் சாப்பிட்டீங்களா?
3: சாப்பிடுங்க, இது முன்பு நல்லா சாப்பிடலாம்.
1: அப்படிங்களா, என்ன செஞ்சிருக்காங்க வீட்டில்?
3: வீட்டில் களி, முட்டைப்பொரியல்.
1: முட்டைப்பொரியல், களி. சில வீடுகள் எப்படி, உங்கள் வீடு தார்ஸ் வீடா இல்லை எங்கள் கூரை வீடா இல்லை ஓட்டு வீடுங்களா? என்னங்க கேட்கல சரியா? ஓட்டு. நீங்க எப்படி வெளியில போவீங்களா, பஸ்ல போவீங்களா, எதிர போறதுக்கு தர்மபுரியில வரணும், எதிர போவீங்க பைக்ல போவீங்களா பஸ்ல போவீங்களா? அப்படிங்களா, எவ்வளவு பஸ் ஃபேர் வாங்குறாங்க உங்களுக்கு இண்டூர்ல இருந்து? என்னங்க
3: 10 ரூபாய்
1: வாங்குறாங்களா? நீங்க ரொம்ப தொலைவுல எங்க போயிருக்கீங்களா, ட்ரெயின்ல அந்த மாதிரி? எத்தனை முறை ஐயா யூஸ் பண்ணுறீங்க, பரவாயில்ல, சூப்பர் அழகாக வந்து பேசுனீங்க, வாழ்த்துக்கள் நன்றிங்க. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
1: வணக்கங்க, ஒரு சொல்லை மூன்றுக்கு மேலே பயன்படுத்தக்கூடாது, உங்கள் பேர் சொல்லுங்க.
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
1: மாரியப்பன், இப்போ ஒருத்தர் பேசினாருங்களா, அவர் நாகலாபுரம் தானே? நண்பர், இரண்டு பேரும் நண்பர்களா?
4: நாகலாபுரம் பெரியப்பா வீட்டு ஆடு.
1: அப்படிங்களா, பெரியப்பா வீட்டு ஆளுங்களா? அவர் இப்போ உங்களுக்கு பக்கம் பக்கம் வீடு மாதிரி தொலைவாக இருக்குமா வீடு?
4: பக்கம் பக்கம் தான், ஒரு கொஞ்சம் தொலைவு.
1: ம், சரிங்க. இப்போ வீட்டில் டிவி இருக்குதுங்களா இல்லை ரேடியோ மட்டும் இருக்கா?
4: தொலைக்காட்சி பெட்டி இருக்கு.
1: அது பார்ப்பீங்களா எப்படிங்க, ரெடிமேட் கேட்பீங்களா?
4: அது பார்ப்பது எனக்கு பழக்கமே இல்லை.
1: ஆ, அப்படிங்களா. இப்போ எவ்வளோ நேரத்துக்கு, எவ்வளோ நேரத்துக்கு ரேடியோ கேட்பீங்க?
4: ஐயா புரியல.
1: எவ்வளோ நேரம் ரேடியோ கேட்பீங்க?
4: ரேடியோவா?
1: ம்,
4: 11 மணி வாட்டி நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு தான் நிறுத்திட்டு படுத்துருக்கேன்.
1: சூப்பருங்க, ரேடியோ இருந்து வானொலி பெட்டின்னு பயன்படுத்திருக்கலாம். வாழ்த்துக்கள். இனிப்பள்ளி இனி மாற்றி நேர். வாங்க வணக்கம். இனிப்பள்ளி இனி மாற்றி நேர். வணக்கங்க. இணைப்பள்ளினியும் அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இனிப்பைக்கு வந்துட்டீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: ஐயா, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பங்கரலிங்கம். தங்களுடன் தமிழ் பேச உரையாடுகிறேன்.
1: அருமை. என்ன வயதாகுது உங்களுக்கு?
5: ஐயா, எனக்கு 60 வயதை நெருங்கி விட்டது.
1: என்ன வேலை செஞ்சீங்க நீங்க இளமையில் இருக்கும் போதும்?
5: ஐயா, நான் ஏற்கனவே தங்களிடம் கூறியதை போன்று பேராசிரியராக இருந்து
1: என்னுடைய மாணவர்கள்
5: எல்லோருமே எனக்கு பிடித்தமானவர்கள் தான்.
1: சரிங்க, வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க?
5: ஐயா புரியவில்லை தங்களுடைய வினா என்னவென்று புரியவில்லை.
1: சூப்பருங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. ஆனா ஐயா என்ற வார்த்தையை மூன்று

0: நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிங்க. நீங்கள் கேட்டுட்டுறீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டன். இன்றைய இளந்தண்டன் தமிழ் பேசுங்க பேசிகிட்ருக்கோம். நம்ம தொடர்ந்து அடுத்து நேர சந்திப்போம். அதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
2: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
3: Paati, kolakatta saapringla? Adhellam seiya theriyuma?
4: பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: வருகின்ற 13ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமல் காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, கால் கொலுசு, அரைஞான் கொடி, மெட்டி, மோதிரம் போன்ற வெள்ளி சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஹோல்சேல் விலையில் வாங்கிட வெங்கடேசன் வெள்ளிக்கடை, புதிய பேருந்து நிலையம் எதிரில் பாப்பாரப்பட்டி.

0: பட்டணத்து மாரியம்மன் கோவில் ஆர்ச் எதிரில் முனீஸ்வரர் டிரேடர்ஸ் 2வது ஆண்டு துவக்க விழா. எங்களிடம் அனைத்து முன்னணி நிறுவனங்களின் சிமெண்ட், கம்பி, சிமெண்ட் சீட் குறைந்த விலையில் தரமானதாக கிடைக்கும். முனீஸ்வரர் டிரேடர்ஸ் இண்டோர்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ், இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம்தண்டல். இன்னைக்கு இளந்தண்டல் தமிழ் பேசுங்க வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வாழ்க வளத்துடன். தேவி ஜெயத்திடம் குடமாட்டப்பட்டிங்க.
0: சரிங்க. குடமாட்டம்பட்டிக்கும் போச்சம்பள்ளிக்கும் எவ்வளவு தொலைவு இருக்குதுங்க? எத்தனை கிலோமீட்டர் வரும்? சரிங்க. அப்படிங்களா, நீங்க எப்படி வருவீங்க அங்க போச்சம்பள்ளிக்கு ஏதாவது வாங்க வரணும்னா? இருசக்கர
1: வாகனத்தை
0: அட்வான்ஸ் இருக்குதுங்களா, இந்த வேகமா இருக்கட்டும் அந்த மாடல் எல்லாம் இருக்கட்டும். இப்ப நீங்க என்ன மாதிரி வகையான மாடல் பைக் யூஸ் பண்றீங்க?
1: இருசக்கர
0: வாகனம் பயன்படுத்துறீங்க போவீங்க? ரிப்பேர் ஆயிட்ட பிரச்சனை அப்படிங்களா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? சரிங்க. இப்ப புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கலாம் உங்களுக்கு?
1: நிச்சயமாக இரவு நேரத்தில் புத்தகம் படிக்க பார்த்து எனக்கு
0: உண்டு. அப்படின்னு இப்போ பொதுவாக இரவு நேரங்களில் புத்தகங்கள் படிக்கும்போது எழுத்துக்கள்லாம் தெளிவாக தெரிவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம், கொஞ்சம் வயதான பிறகு.
1: கண்டிப்பாக தெளிவாக தெரிவதற்கு வாய்ப்பு
0: உள்ளது. ஆ, சரிங்க. இப்போ கண்ணாடி போட்டுக்கிறீங்க இல்லை நார்மலாக பார்த்து படிப்பீங்களா?
1: இல்லைங்க, படிக்கும்போது மட்டும் கண்காணி வாய்ப்பு.
0: அப்படிங்களா, சரிங்க. இப்போ நம்ம பொதுவாக படம் தான் போகிறது, நீங்கள் சின்ன வயசுல படத்துக்கு போயிட்டுருப்பீங்க. என்ன வயதுல படம் பார்த்துருப்பீங்க சினிமா தியேட்டர்ல?
1: கடந்த நான் படம் பார்த்து 35 ஆண்டு.
0: அப்படிங்களா, இல்ல சின்ன வயசுல போய் பார்த்துருப்பீங்களா?
1: சின்ன வயசுல பார்த்துருக்கேன்.
0: அப்படிங்களா, என்ன படத்துக்கு போனீங்க ஞாபகம் இருக்கா?
1: முதல் முதல் போகிறது அவ்வையார் படம் பார்த்தேன். கடைசியாக பார்த்த படம் முதல் மரியாதை நடிகர் திருமணம் நடித்த படம்.
0: எங்க பாத்தீங்க?
1: நடிகர் திருமணம் ஊத்தங்கரை.
0: சரிங்க. ரொம்ப பிடிச்சமான திரைப்படம் என்ன திரைப்படங்க?
1: பெரும்பான்மையாக எனக்கு பிடிச்ச திரைப்படம் வேற புரியுது.
0: சூப்பருங்க, ரொம்ப அழகா அற்புதமா வந்து பேசுனீங்க. ஆனா திரைப்படம் என்ற வார்த்தையை ஒரு 5-6 முறைக்கு மேல பயன்படுத்திங்க, இருந்தாலே வெற்றி அருமைப்படுறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க. இனி பிள்ளை மாடு நேர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க.
2: தருமபுரி மதிவன் பாளையம்
0: நலமா இருக்குங்க. மோகன், மோகன் இப்போ மதிகோன் பாளையத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா உழவர் சந்தை இருக்கு இல்லையா, எவ்வளவு நேரத்துக்கு அது ஓபன் பண்ணுவாங்க?
2: காலையில நேரத்துல சுருக்குவார்கள்.
0: இல்ல சரிங்க, ஓகே.
2: தற்போது மாலை நேரங்களிலும் சில மாதங்களாக அதை வழக்கமாக கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் பயனடைய மிகவும் ஒரு நல்ல செயல் என்று நான் அதை கருதுவேன்.
0: சரிங்க. அங்கெல்லாம் போய் வெஜிடபிள் வாங்கிட்டு வருவீங்களா, எங்க வாங்குவீங்க நீங்க?
2: காய்கறி சில நேரங்களில் வாங்குவது உண்டு. எனது இல்லத்து அருகிலும் நான் வாங்கிக் கொள்வேன்.
0: என்ன வாங்கிப்பீங்க?
2: இப்பதானே நான் சொன்னேன், அதுக்கு உண்டான தமிழ் வார்த்தையை மீண்டும் மீண்டும் கூறினால் நிகழ்ச்சியிலிருந்து என்னை வெளியேற்றையே பார்க்கிறீர்களே.
0: சரி, நீங்க பொதுவா அந்த பையெல்லாம் இது பண்ணுவீங்களா, தார் பாய்கள்லாம் வந்து ரெடி பண்ணுவீங்க இல்லையா, அந்த தார் பாய்களுக்கு பிளாஸ்டிக் பை வச்சு பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது இருக்குங்களா நமக்கு மெட்டீரியல்? அந்த மாதிரி
2: அது பற்றி நான் தற்போது கூற இயலாது, அது முதலாளியின் ரகசியம் என்று சொல்லலாம்.
0: இல்லைங்க,
2: நம்ம தொழிலாளி என்பதால்
0: இல்ல, அது பெருசா ரகசியம் இல்லை. இந்த தார் பை வச்சுனா ஒரு பிளாஸ்டிக் பை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேற ஃபைபர் அப்படி கூட இருக்கும் இல்லைங்களா, அதை கேட்க வரங்க.
2: அது தொழில் ரகசியம் என்று நான் சொல்லிவிட்டேனே.
0: சரிங்க, என்ன தொழில் செய்றீங்க சார் நீங்க? நல்லாதான் சிரிக்கிறீங்க. சரிங்க, ரொம்ப சூப்பரா, ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா பேசுறீங்க. வந்து அந்த சிரிப்புல ரொம்ப கேப் எடுத்துறீங்க, நல்லா அழகா சிரிக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றிங்க மோகன். இனிப்பில் இணையக்கூடிய அர்த்தம் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: நான் காரிமங்கலம் மட்டும் ஜெங்குச்சேட்டுப்பட்டி பீமராஜன்.
0: பீமராஜ், எத்தனை லிட்டர் பால் ஊத்துறீங்க ஒரு நாளைக்கு? மாடு பசுமாடு காத்து வச்சிருக்கீங்களா?
3: ஆமா.
0: பசுமாடுல அதை எத்தனை லிட்டர் பால் கொண்டு போய் ஊத்துறீங்க?
3: அஞ்சு கேன் ஊத்துறோம்.
0: அஞ்சு கேன் ஊத்துறீங்களா, சூப்பருங்க.

0: வாழ்த்துக்கள் கேன் ஆங்கில சொல் இனிப்பில் இனியும் அடுத்த நேர். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: பாப்பாரப்பட்டிலிருந்து சுரேஷ் பேசுறேன்.
0: சுரேஷ், நல்லா என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, இப்ப என்ன செய்றீங்க?
1: ஐயா நான் ஜாதகம் பார்த்துட்டு.
0: அப்படிங்களா, சரிங்க. சாப்பிட்டீங்களா நைட்ல? என்ன சாப்பிட்டீங்க? முதல் வார்த்தையும் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா மிக்க மகிழ்ச்சி.
0: வணக்கங்க.
2: வேலூர் மாவட்டம் பட்டடியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், எவ்வளவு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அடிக்கும் நம்ம வேலூர்ல?
2: எடுத்த உனியுமே இப்படி மடக்கா கேக்குறீங்களே.
0: இல்ல தெரிஞ்சலாம்னு ஆசையா இருந்தது அதனால.
2: சரி, 38.
0: என்ன நம்ம வயசுங்களா இல்ல? போக்குவரத்து பொது சாதனங்கள் இருக்கு, இதில் நீங்க டிராவல் பண்ணுவீங்க?
2: எனக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு தொடர் வண்டி. ஏன்னா அப்படியே சமம் தெரியாம அப்படியே போயிட்டே இருக்கலாம்.
0: எந்த ஊருக்கு ரொம்ப லாங்கஸ்ட்ல போயிருக்கீங்க?
2: நான் வந்து எர்ணாகுளம் அப்படிங்கறது என்னுடைய வேலூர் மாவட்டத்திலிருந்து
0: போயிருக்கிறேன். அப்படிங்களா?
2: சுற்றுலா, அப்பா அம்மா நான் எல்லாருமே சேர்ந்து போனோம்.
0: அப்படிங்களா, சரிங்க. இப்போ நம்ம ட்ரெயின்ல போகும்போதும் ஒரு சில அந்த சுச்சுவேஷன்லாம் மாறும் இல்லைங்களா? அந்த மலைப்பகுதியில் போறது, இல்லைன்னா ஆற்று பகுதியில் போகக்கூடியது, சமவெளி பகுதி போற, அதை பார்ப்பதற்கு எப்படி உங்களுக்கு இருக்கு?
2: மனசுக்கு ரொம்பவே ரம்யமா இருக்கும். இவ்வளவு அழகான இடங்கள்ல நம்ம போய் பாக்குறோமே அப்படின்ட்டு, உலகம் எவ்வளவு சிறப்பானது அப்படின்ட்டு மனதிற்கு அவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கறதும் உற்சாகமும் தொற்றிக்கொள்ளும்.
0: சரிங்க, நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம் என்ன விஷயம் உங்களுக்கு எதுல கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு?
2: வாழ்க்கையில மகிழ்ச்சிப்பட்ட தருணம் அப்படிங்கும் பொழுது என்னுடைய நண்பனை மிக அதிகமான ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த அந்த ஒரு தருணம். 17 ஆண்டுகளுக்கு கழிச்சு அவனை எதிர்ச்சியா ஒரு பேருந்துல பார்த்தேன். அப்ப ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டுறேன். பேர் வந்து வருண் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷமா இருக்கிறது என்னன்னா பாத்தீங்கன்னா, நமக்கு சந்தோஷத்தை பேசும்போதும் மகிழ்ச்சியோட பேசினி, ஆனா மகிழ்ச்சி ரொம்ப எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான். நன்றிங்க.
2: இல்ல அதனாலதான் சொன்னேன், நான் எல்லாத்தையுமே சரியா எவ்வளவு ஒரு சொல்றேன்னு எண்ணிக்கை கொண்டுதான் பேசுறேன் வார்த்தைகளை.
0: சரிங்க, இப்போ பொதுவா நம்ம பயணம் மேற்கொள்ளும் போது நம்ம கூட தனியா போகும்போது இருக்காது, ஃப்ரெண்ட்ஸோட எவ்வளவு பேர் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது பிடிக்குமா, இல்ல ஃபேமிலியோட போகும்போது பிடிக்குமா உங்களுக்கு?
2: எனக்கு பொதுவாகவே நண்பர்களை விட உறவினர்கள் கூட போகிறது அப்படிங்கறது அலாதியான இன்பம் தரும்.
0: சரிங்க, என்ன சாப்பிட்டீங்க இப்போ?
2: இப்ப வந்து குழம்பு சோறு, அப்புறமா மரக்கறிக்காக புடலங்காய்
0: எடுத்துக்கொண்டேன். மகிழ்ச்சியில இந்த விட்டு பிடிக்கலாம்னு நினைச்சோம், ஆனா நான்ல வந்து ரொம்ப முடிச்சிட்டீங்களா. நன்றிங்க. நான் என்ற வார்த்தை ரொம்ப நிறைய 4 முறைக்கு மேல் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. வணக்கம் மார்த்தினேர்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கங்கய்யா.
0: சரிங்க, சந்தோஷங்க. என்ன உங்க பேர் சொல்லுங்கம்மா?
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சரிங்க, உங்களுக்கு கேஆர்பி டேம் அந்த தென்பனை ஆற்றங்கரை இருக்குல்ல, அது ரொம்ப உங்களுக்கு பக்கமா தென்பனை ஆற்றங்கரை உங்களுக்கும்?
3: ஒரு 15 கிலோமீட்டருங்கய்யா.
0: அப்படிங்களா, இப்ப தென்பரை ஆற்றுங்கிறது நிறைய இந்த தேங்காய் மரம் எல்லாம் இருப்பாங்கல்ல, அது எவ்வளவு ரேட் எல்லாம் விற்பாங்க இப்ப தேங்காய்லாம்?
3: அத பத்தி எதுவும் தெரியாதுங்கய்யா.
0: அப்படி என்ன வேலை செய்றீங்க நீங்க?
3: ஆடு மாடு மேய்க்கிறேங்கய்யா.
0: சரிங்க, என்ன மாடுனா இப்படிங்க ரெண்டுமே எப்படி மேய்க்க முடியும்? ஆடு மாடு எத்தனை வச்சிருப்பீங்க? ஆடு மாடு எல்லாம்
3: ஒரு 9 ஆடுக்குதுங்கய்யா. மாடு ஒரு 2 இன்ச்சுங்கய்யா, அது வித்துட்டு ஒண்ணுதாங்கய்யா
0: இப்போ. ரொம்ப சந்தோஷம்.
3: ஆடு பக்கங்குதுங்கய்யா, எங்க பக்கம் ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளவே இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் ஏறிக்கிறதுனால ரெண்டு கூட்டின்னு போறதுக்கு பிரச்சனை கருதலைங்கய்யா.
0: சூப்பர், ரொம்ப ரொம்ப தேன் மூலியமா எப்பயுமே மரியாதை உள்ள அந்த மரியாதை எப்பயுமே எல்லாரும் கூப்பிடுவது ஐயன் ரொம்ப அற்புதமா கூப்பிடுவாங்க. வாழ்த்துக்களுமா நிறைய ஐயா வந்து பயன்படுத்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இனிப்பில் இனிமே அடுத்த வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் ஐயா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: என்ன
0: வேலை செய்றீங்க?
4: என்ன
0: போட்டுருங்க விவசாயம்? அப்படிங்களா, விவசாயம் பண்றீங்க? இப்ப எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க? என்ன தொழில் செய்றீங்க? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. வாழ்த்துக்கள். விவசாயம் இல்லை என்றால் இந்த உலகம் இருக்காது. விவசாயம்ன்ற ஒட்டுமொத்த

0: உலகத்தோட உணவளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தொழில். ரொம்ப மகிழ்ச்சிங்க. விவசாயம் நல்லா செய்யுங்க. ஆனால் விவசாயன்ற வார்த்தையை நம்ம முறையை பயன்படுத்தி நான் நினைக்கிறேன். வணக்கங்க. சரி, இன்னும் விடுபட்டாங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டல் நிகழ்ச்சி. அதுக்கு முன்பாக விளம்பர இடைவெளி.
1: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
2: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
2: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி
3: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளால ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
7: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and Group of Schools, which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.

இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியாக நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் காலில் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தால் உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமாக நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ், இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கவுண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் இன்றைக்கே இளந்தென்றல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் பேசுங்க பேசிகிட்ருக்கோம், தமிழ் பேசுங்க பேசிகிட்ருக்கோம். அழகு தமிழில் நிறைய நேர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை மூன்றுக்கு மேலுக்குமே பயன்படுத்தக்கூடாது, அழகு தமிழில் உரையாட வேண்டும். ஆங்கில சொற்கள் பயன்படுத்தக்கூடாது, ஆம் உம் என்ற ஒற்றை சொற்கள் அசை சொற்களும் வெளியெடுக்கக்கூடாது. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கங்க, எத்தனை வணக்கம் சொல்லுவீங்க சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: சேலத்துல இருந்து சின்ன வீராணம், நேரு நகர்ல இருந்து ஜெயராமன் பேசுறீங்க.
0: ஜெயராமன் என்ன வேலை செய்றீங்க? ஜெயராமன்
1: சிறு பல் பொருள் அங்காடி பணிபுரியறேன் ஐயா.
0: எத்தனை வருஷமா பணிபுரியறீங்க?
1: 2 ஆண்டுகள் ஐயா. அட,
0: என்னென்ன வச்சிருக்கீங்க அதுல பல் பொருள் அங்காடியில?
1: பல் பொருள் அங்காடியில தக்காளி, சீப்பு, எழுது பலகை, அழுக்கு நீக்கி கட்டி, தேர்வலது மட்டை, எழுதுகோல், எழுது ஏடு, மை, அழுக்கு நீக்கி தூள், அழுக்கு நீக்கி குவள கலலையா, இது மாதிரி எல்லாம் வணிகம்
0: செய்துங்க. ரொம்ப ரொம்ப மை என்பது வந்து ஆங்கில சொல், நிறைய வார்த்தைகள்லாம் வந்து சொல்லிட்டீங்க அழுக்கு அழுக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பணியாற்றிங்க. சொல்லுங்க,
1: மை அப்படிங்கிறது அதாவது எழுதுறதால எழுதக்கூடிய?
0: ஆமா, அதாவது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய உள்ள இங்க தானே சொல்றீங்க?
1: ஆமாங்க.
0: இல்லைங்க, அது மை என்பது தமிழ் சொல்லல. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்தனை வருக வணக்கம். இனிப்பில் இணையும் அடுத்தனை வருக வணக்கம்.
2: அன்பு சகோதரர் மாரிமுத்தையா அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
0: வணக்கங்க, சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
2: நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம்.
0: சரிங்க, என்ன பண்றீங்க கோவிந்தசாமி இப்போ?
2: ஐயா நான் அயல்நாடுகள்ல பணிபுரியேன் ஐயா, 13 வருஷம்.
0: சரிங்க, இப்ப என்ன பண்றீங்க வீட்டுல?
2: இப்ப தற்போது விவசாயம், ஆடு மாடு வளர்ப்பு.
0: சரிங்க, என்ன எவ்வளவு பால், எவ்வளவு லிட்டர் பால் கொண்டு போய் ஊத்துவீங்க ஒரு நாளைக்கு?
2: மாடு இல்லையா, ஆடுதான் வச்சிருக்கிறேன்.
0: அப்படிங்களா, ஆடு என்ன விலை விக்கிறீங்க இப்ப? ரேட் எவ்வளவு போகுது? சரிங்க, நல்லதுங்க. ரேட் என்பது விலை என்று சொல்லியிருக்கலாம் என்று ஒரு நேயர் வந்து மை அப்படின்னு சொன்னார். அது வந்து எழுது கருப்பு திரவம் இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம். அது எழுது பொறுப்பு என்பது கருப்பு திரவம், எழுத்து மை அப்படின்னு சொல்லலாம். இணைப்பில் இணைக்கூடிய அடுத்த நேரம் வருக வணக்கம்.
3: ஹலோ
0: வணக்கம், சொல்லுங்க.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாட்டிலிருந்து கணேசன் பேசுறேங்க.
0: சரிங்க கணேசன், என்ன வயசாகுது உங்களுக்கு?
3: எனக்கு 74 வயசு ஆகுதுங்க ஐயா.
0: அப்போ இப்போ அவங்க குரலில் கேட்கும் போது 30 வயது இளைஞர் மாரி இருக்கு, ரொம்ப யங்ஸ்டர் இருக்குங்க போல் இருக்கு.
3: ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: சரிங்க, நல்லதுங்க. சாப்பிட்டீங்களா நைட், என்ன சாப்பிட்டீங்க?
3: இரவு அரிசி சோறும் கத்திரிக்காய் குழம்பும் சாப்பிட்டேங்க ஐயா.
0: அப்படிங்களா, சரிங்க. இப்போ பொதுவாக ஒரு சில பேர் சாப்பிடும்போது நம்ம லிக்விட் ஐட்டம் எடுத்துப்பாங்க, நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க?
3: அது மாதிரில எடுத்துக்கிறதுங்களே, நான் தண்ணீர் தாங்க சேர்த்துக்கிறேன்.
0: சரி, நல்லதுங்க. முதல் வார்த்தையே மை ஹலோ அப்படின்னு ஆரம்பிச்சிங்க, இருந்தாலும் உங்க கூட பேசணும் விருப்பப்பட்டு நாங்கள் பேசணும். வணக்கம் அடுத்த நேயர்.
4: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க
4: ஐயா. முருகன் ஐயா, நெல்லையூர் சேலம் மாவட்டம்.
0: சேலம் மாவட்டம் நெல்லையூருங்களா? எவ்வளோ தொலைவு இருக்கும் உங்களுக்கு சேலம் மாநகருக்கும் உங்கள் ஊருக்கும்?
4: ஐயா நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக சேலத்துக்கு போகணுன்னா, சாரி
0: சொல்லுங்க, எவ்வளோ தொலைவுங்க?
4: சாரி, 62 கிலோமீட்டருங்கய்யா.
0: சரிங்க, ரொம்ப சூப்பருங்க, நல்லா பேசுறீங்க. என்ன வேலை செய்றீங்க? விவசாயம் சொல்லுங்க. விவசாயம் என்பது இவ்வளவு உன்னதமான ஒரு தொழில். சரி, நல்ல நன்றிங்க. இனிப்பில் வாழ்த்துக்கள். வாழ்த்துங்க. நிறைய சாரி அப்படின்ற வார்த்தையில பயன்படுத்தினாரு, அதனால தான் இனிப்பில் நமக்கு நிகழ்ச்சியில் விடைபெறாரு. இனிப்பில் நடந்த வருகவனுக்கும்
5: வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேனீரங்காடி ரங்கன் ஐயா.
0: ரங்கன், இப்போ வெயில் காலத்தில் நல்லா டீ சேல்ஸ் ஆகுமா இல்ல மழை காலத்தில் அதிகமாகுமா?
5: குளிர்காலங்களில் தான் அதிகமாக தேநீர் விற்கும் ஐயா.
0: என்ன மாதிரி வகையான தேநீர்லாம் நீங்கள் போடுறீங்க?
5: அனைத்து விதமானதும் தருகிறேன் ஐயா.
0: என்ன தர்றீங்க?
5: தேநீர்.
0: சரிங்க, இப்போ பொதுவாக நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது, டென்ஷன் இருக்குன்னா வந்தவங்க

0: முக்கியமாக டீ குடிப்பாங்க. டீ குடித்தோடனே ஓரளவுக்கு அவங்க ரிலீஃப் ஆவாங்க. நீங்கள் பார்சல் டீலாம் கொடுக்குறீங்களா இல்லை இங்கே மட்டும் அந்த கடையில் சாப்பிட்றவங்க மட்டும்தானா?
1: அதுவும் நீங்கள் சொல்வதும் தருவதும் உண்டு ஐயா.
0: என்ன தருவீங்க, பார்சல் தருவீங்களா?
1: சரியாக சொன்னீர்கள்.
0: சரிங்க. உங்களுக்கு பொதுவாக என்ன மாதிரி, உங்கள் உங்கள் தேநீரில் நிறைய லெமன் டீ இருக்குது, க்ரீன் டீ இருக்குது, ஹார்லிக்ஸ் டீ இருக்குது, அதுமாரி பார்த்தீங்கன்னா சங்குப்பூ டீ இருக்குது, இந்த மாதிரி நிறைய வகைகள் தேநீரில் இருக்குது, டீ இருக்குது. உங்கள் கடையில் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்ற தேநீர் எந்த வகை தேநீருங்க?
1: அனைத்து விதமான தேநீரும் சென்று கொண்டுதான் இருக்கிறது.
0: சரி, கடை மூடிட்டீங்களா இல்லைங்க க்ளோஸில் ஓப்பன் தான் இருக்கா?
1: இரவு 10 மணி வரைக்கும் உண்டு ஐயா.
0: சரிங்க, நல்லதுங்க. வாழ்த்துக்கள். இந்த வரவங்களுக்குலாம் உங்களுடைய டீ போட்டு கொடுங்க, சூப்பராக கேட்பான். குடிச்சிட்டு இது பண்ணிட்டோம். தேநீர் என்ற வார்த்தையில என்ன நிறைய டைம் பயன்படுத்திருக்கீங்க. வணக்கம் மருத்துநேயர்.
2: இளம் சென்றல் குடையின் கீழ் தமிழே தமிழ் பேசுங்க, தமிழே பேசுங்க நிகழ்ச்சி அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அன்பு சோழர்கள் பணிவான முன்னேற கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரே பாரம்பரியம் சேரங்கசாமி.
0: ரங்கசாமி, சரிங்க. ஊத்துக்குழி வெண்ணெய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, ரொம்ப பிரபலமான பெயர் பெற்ற ஒன்று. நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா, ஊத்துக்குழிலாம் போயிருக்கீங்களா? திருப்பூர் பக்கத்தில் இருக்குது
2: ஊத்துக்குழி. எங்கள் சாலை ஊத்துக்குழி சாலையில் தான் எங்கள் எங்களுடைய வீடு இருக்கின்றது.
0: அப்படின்னு நீங்கள் ஊத்துக்குழி போயிருக்கீங்களா?
2: இருக்கின்றது.
0: என்ன இருக்கின்றது?
2: வீடு இருக்கின்றது.
0: சரிங்க,
2: அல்ல வீடு தான் இருக்கின்றது.
0: சரிங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதிலாக இல்லையா, ஊத்துக்குழி போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்கேன்.
2: அது கொண்டு மீண்டும் ஒரு முறை
0: சாப்பிட்டீங்களா? இப்போ என்ன சாப்பிட்டீங்க?
2: சோறு இன்னும் சாப்பிடவில்லை.
0: எத்தனை பேர் இருக்காங்க வீட்டில்?
2: ஊத்துக்குழி சாலையில் அடுமனையில் நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: ஓ, பேக்கரியில் இருக்கீங்க. சரிங்க, எத்தனை பேர் இருக்காங்க
2: வீட்டில்? பேக்கரி என்று ஆங்கில பெரம்பலி சொல்ல அளவோ
0: இல்ல, பரவாயில்ல. சரிங்க, இல்ல எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டில்?
2: இல்லத்தில் நான், என் துணைவி மற்றும் என் மகள் இருக்கிறார்கள்.
0: சரிங்க,
2: இருக்கிறார்கள், இருக்கின்றன, இருக்கிறார்கள்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. அது இருக்கிறார்கள், இருக்கிறீர்கள்ன்றது அந்த ஏற்கனவே ரெண்டு முறை சொல்லிட்டீங்க, இப்போ ரெண்டு முறை வாழ்த்துக்கள். நன்றிங்க. இனிப்பில் இனியும் அடுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? கோவிந்தசாமிங்களா?
3: ஆமாங்க.
0: சரிங்க, இப்போ பொதுவாக நீங்கள் ஏதாவது பொருள் வாங்கினா எந்த ஊருக்கு போவீங்க?
3: என்னங்க,
0: எங்க போவீங்க? கொடுமுடி போவீங்களா? இப்ப கொடுமுடி பக்கத்துல நமக்கு காவேரி ஆறு போயிட்டு இருக்கலாம். நிறைய அங்க விவசாயம் போடலாம், நமக்கு தென்னை, அதுக்கு பிறகு வாழை இருக்கும் இல்லைங்களா? கொடுமுடியில அந்த பிரபலமான ஒரு ஒரு அம்மா, பழமையான நடிகை ஒரு அம்மா இருக்காங்க, என்ன தெரியுங்களா அவங்க யாருன்னு? அவ்வையாறு வேடம் அணிந்தவங்க அவங்க
3: தான்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க, சூப்பரா பேசுறீங்க. ஆரம்பத்திலே வணக்கம் சார் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க, இருந்தாலும் உங்க கூட பேசின விருப்பப்பட்டு
3: பேசுறீங்க.
0: ஆரம்பத்துல பேசுறீங்க, பட் உங்க கூட பேசின விருப்பப்பட்டு தான் பேசுறோம். இதை தொடர்ந்து கேட்டுட்டீங்க. தருமபுரி பண்பு 102.5, ஏற்காடு பண்பு 103.7, இளைஞர் தமிழ் பேசுங்க. நம்ம ஒரு பாடலை கேட்டு அவருக்கு பிறகு தமிழ் பேசுவோம்.

0: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெருக.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: பரிமளம் மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு விடுக்கும் செய்தி.
4: Hi, hello, good morning to all the listeners of 102.5 FM All India Radio, Dharmapuri. This is Ms. Deepa, Chairman and Correspondent, Parimala Matriculation Higher Secondary School, Dinu Rozur and group of schools which was established in the year 1979. Today, I proudly wish a very happy Teachers Day to all the amazing teachers across our nation, because teachers don't just teach, they touch lives forever. Thank you.
0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: தர்மபுரி மாவட்டம் அரியகுளம் என்கின்ற கிருஷ்ணாபுரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, பெருமாள் அருள் பெறுக.

இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய இளம் தமிழ். இன்று தமிழ் பேசுங்க தலைப்பில் வளர்ந்தது. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: Indian brands sell in Europe, including Antwerp or Paris or Milan and other European markets. This is where the real economic multiplier lies. But again, like I mentioned earlier, Rajesh, European buyers want traceability. So they are increasingly demand provenance, which is really a Web3 and a blockchain application which can be done, ethical sourcing, sustainability, and supply chain transparency, which the Indian industry needs to do. Yesterday, I think the Belgian Prime Minister expanded the Antwerp Diamond Breeding Laboratory in Mumbai, signaling greater India-Belgium engagement in the diamond ecosystem.
1: Dilip, thank you for those crisp, actionable insights on how the India-EU FTA can translate into real opportunities for various stakeholders across India. Thank you so very much for being with Akashvani.
0: Thank you, Rajesh.
2: You were listening to our discussion on Unlocking Global Opportunities, India-EU FTA opening new vistas for farmers, MSMEs, startups and entrepreneurs. The participants were Dilip Chinoy, economic analyst, and Rajesh Leh, anchor. This program was produced and presented by the New Services Division of Akashvani. Spotlight. ये आकाशवाणी है।
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இடைவிடாத இசைமலை, அதற்கு முன்பாக விளம்பர இடைவேளை.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சில் தட்டுகின்றதே.
1: ஒரு வட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

நான் தர்மபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன். டிஜிட்டல் அரெஸ்ட் கேம்ப் பத்தி கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்கு சிபிஐ, போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் ஆபீசர்னு கால் பண்ணி உங்களோட ஆதார் இல்ல பேங்க் அக்கௌண்ட் ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிருக்கு, டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. வீடியோ கால்ல இருங்க, யார்கிட்டயும் பேசக்கூடாது, மணி டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 100% பொய், கம்ப்ளீட்லி ஃபேக். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி ஈஸியா நம்புற மாதிரி எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். டிஜிட்டல் அரெஸ்ட்னு இந்தியாவில் எதுவுமே கிடையாது. உண்மையான போலீஸ் சிபிஐ ஆஃபீஸர் யாரும் கால்ல அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கேட்க மாட்டாங்க. இது பயப்படுத்தி பணம் திருடுற ட்ரிக். கால் வந்தா உடனே கட் பண்ணுங்க. பணம், ஓடிபி ஆர் அதர் டீடைல்ஸ் யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சைபர் ஹெல்ப்லைன் 1930க்கு கால் பண்ணுங்க. முக்கியமா நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கும் இதை கட்டாயம் சொல்லி அவேர்னஸ் கொடுங்க. நன்றி.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், அற்புதமான இனிமையான பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க பகிர்ந்தோம். அடுத்த ஒரு மணி நேரத்திற்காக இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால் நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கான பரிசு பாடலை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இனிய நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் அறிமுக நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற 94-86-81-10-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-30 என்ற எண்ணிலும், மற்ற 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேர் வரவேற்போம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சுகுமான் ராகவன் நிகழ்ச்சியில் சேலம், நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இனி பிள்ளைய முதல் நேர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: நாமக்கல் இருந்து முத்துச்சாமி பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க முத்துசாமி, என்ன பாடல் கேட்கலாம்?
4: உரிமை குரல் படத்திலிருந்து கல்யாண வலைவாசை கேட்டு.
3: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
4: நன்றிங்க சார்.

0: பூவத்தலையா போட்டாச்சுங்க பாட்டு போடுங்க.
1: சரிங்க, நன்றிங்க, கேட்கலாம்.
0: நன்றி.
2: பூவத்தலையா போட்டா தெரியும் நீ யா, நானா பார்த்து விடு.
3: கமான் கிளாப் 1.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சுகமான ராகங்கள் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுருக்காங்க. அவங்களோட நாமும் சேர்ந்து பாடலை கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: வாழ்க வளமுடன் வளர்க வளர்க தருமபுரி எஃப்எம் கரூர் மாவட்டம் நெரூர் தாமரன் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்கள் தாமரன், என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஐயா நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்குங்க.
1: சாப்பிட்டீங்களாங்க ஐயா?
0: சாப்பிட்டாச்சுங்க.
1: சரிங்க ஐயா.
0: என்ன பாட்டு?
1: எனக்கு வந்துங்க பூவா தலையாங்கிற படத்தில் பூ

இருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும்.

0: நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் பங்கேற்கக்கூடிய சுகுமார் ராக நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். மினி பிள்ளை அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கரூர் மாவட்டம் தாந்தோண்டிமலை தீவாநகர்ந்து செல்வராஜ் பேசுறேன்.
0: சரி, என்ன பாடுக்கல சொல்லுங்க.
1: பணவது நல்லவன் வாழ்வாங்க பாருங்க. அது குற்றால அருவியிலே குளிச்சது போல் இருக்காங்க.
0: சரிங்க, கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இனிப்பெளினியும் அடுத்த நேர் வணக்கம் வாங்க.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம்.
1: கரூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து மலைசாமி ஐயா.
0: என்ன பாடுகலாம் சொல்லுங்க?
1: படம் வந்து உலகம் சுற்று வழிவன். பாடல் வந்து பச்சை கிளி முத்துச்சரம்.
0: கேட்கலாம்
1: அனைவருக்காகவும் உங்களுக்காகவும். நன்றி, வாழ்த்துக்கள்.

0: 11:31 நம்மோடு இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், வாங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சார், கரூர் காந்தி கிராமத்திலிருந்து கனிமொழி வீரமணி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, கனிமொழி என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? பெட்ரா சாங் பிள்ளையா படத்துல இருந்து கண்ணன் பீரந்தான், கண்ணன் பீரந்தான், அந்த பாட்டு சொல்லுங்க சார்.
0: சூப்பருங்க, கேக்கலங்க.
2: கண்ணான ஒரு பேர் வைக்கணும்.
3: இருங்க இருங்க, கண்ணுக்கு சமம் கண்ணை போல கண்ணான பேரு. கண்ணன் வைக்கிட்டா
2: கண்ணா கண்ணா
3: கண்ணா
2: கண்ணா
3: கண்ணா
2: கண்ணா கண்ணு கண்ணு ஒரு வாடா.

0: இனிமையான இந்த இரவு வேளை அற்புதமான பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகுமாறாங்கள் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் கண்ணூர்பேட்டை பெரியசாமி.
0: பெரியசாமி சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம் பெரியசாமி?
1: ஆடவன் கட்டுற போடுறது 6 மணி
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்கய்யா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். சுகமான நேரங்கள். இன்னைக்கு நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுருக்காங்க. இனிப்பிள்ளையும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கங்க, சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: ஐயா, இரவு வணக்கம். ஐயா,
0: இரவு வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: ராமமூர்த்தி சார்.
0: ராமமூர்த்தி, என்ன பண்றீங்க ராமமூர்த்தி?
1: சார், நான் வந்து விவசாயி.
0: சரிங்க.
1: ஒரு ஒரு கூலி தொழில, ஒரு எலக்ட்ரிக்கல் கல்ல வேலை செய்யறேன் சார்.
0: எங்க வேலை செய்றீங்க?
1: திருப்பூர் சார். இங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கல்ல சார்.
0: எலக்ட்ரிக்கல் கல்ல வேலை செய்றீங்களா?
1: ஆமா சார், ஆமா சார்.
0: சரி சரி, சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க.
1: உங்க நிகழ்ச்சி எல்லாம் நான் தொடர்ந்து கேட்பேன்.
0: சூப்பர், சூப்பருங்க.
1: ஏன்னா உங்க என்ன சார், எங்களுக்கு வந்து காலையில வந்து உங்க உங்க ஒளிபரப்பு எங்களுக்கு வரதில்ல.
0: சரிங்க. என்ன என்ன நேரத்தில் உங்களுக்கு சார் கேட்குறதுங்க? நீங்க 103.7 கேட்கலாமே, அது தெளிவாக கேட்குமே. 103.7
1: சார். இப்போ வந்து வர்த்தக ஒளிபரப்பு வருது சாருங்க.
0: சரிங்க. நீங்க 103.7 ஏற்காடு பண்ணல, 103.7 கேட்டா உங்களுக்கு கிளியரா ஒளிபரப்பு கேட்கலாம். ஆமா,
1: சரி சார்.
0: சரிங்க. இப்பதான் முதல்ல முதல்ல பேசுறீங்களா?
1: ஆமா சார்.
0: எத்தனை வருஷமா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க
1: சார்? எனக்கு 53 வயசு.
0: சரிங்க.
1: எனக்கு நான் வந்து 35 வருஷமா வானொலியில் கேட்பேன்.
0: ஆனா பக்கத்து 25 வயசு பையன் மாதிரி தான் குரல் இருக்கு அப்படிங்க.
1: எனக்கு வந்து 53 வயசு.

0: சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: அவங்க சார்
0: என்ன
1: வீட்டில
0: சாப்பிட்டு
1: தான் சார், இட்லி இட்லி சார்.
0: அப்படியே லைன் கிடைச்சா அந்த பதட்டத்தில்
1: ஆமாம் சார், ரொம்ப
0: மறந்துட்டேன்.
1: பதட்டம் சார். ஏன்னா
0: சரிங்க,
1: வேலை செஞ்சுட்டு வந்து இது ஒரு ஒரு டெம்ப் சார், உண்மையிலேயே
0: ஒரு பூஸ்ட்
1: லைன்
0: எனர்ஜி
1: கிடைச்சு.
0: அடுதுங்களே.
1: ஆமாம் ஆமாம்மா,
0: எவ்வளோ
1: நீங்கள்
0: பகல் முழுவதும் வேலை செய்யும் போது உடல் அளவிலும் மனதளவிலும் நிறைய கவலைகள் இருந்தாலும் கூட.
1: இல்லை சார், நைட்டெல்லாம் நான் கேட்பேன் வானொலி.
0: நைட்டு
1: நாளைக்கு
0: கேட்பீங்க?
1: லீவு ஃபுல்லாகவே நான் வானொலி தான் சார் கேட்பேன்.
0: அப்படிங்களா?
1: ஆமாம்
0: சரிங்க.
1: சார்,
0: எல்லாரும் இப்போ பொதுவாக லீவ் விட்டா நான் அங்கே போவோம் இங்கே போவோம்னு சொல்லுவாங்க, அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் எஃப்எம்
1: அதெல்லாம் சொல்ல
0: கேட்கறதே உங்களுக்கு
1: முடியல.
0: சந்தோஷமாக இருக்கும் பத்தியா, அது பெரிய வேறு.
1: இந்த பாட்டு படம் வந்து நான் கேட்கறது வந்து நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மூணு பேரும் வந்து தியேட்டரில் உட்காந்து இந்த படம் பார்த்துருக்கோம் சார்.
0: பார்த்தீங்க? சூப்பர். என்ன
1: ஆமாம்,
0: என்ன படங்க?
1: படகோட்டி படத்துல வந்து தரைமேல் பெருக்கிறது.
0: சூப்பருங்க. அப்பா அம்மா இருக்காங்களா? என்ன பேர் சொல்றீங்க அவங்க பேரு?
1: அவங்க அப்பா இறந்துட்டாரு
0: ஆ,
1: பலராமன், அம்மா வந்து சரோஜா இருக்கிறாங்க. அவங்க
0: சரிங்க.
1: வந்து 86 வயசு.
0: வா பா, 86 வயசுல, வெரி குட். பரவாயில்ல.
1: என் கூட பிறந்தவங்க வந்து 6 பேர் சார்.
0: அப்படிங்களா? சரி சரிங்க, பரவாயில்லைங்க. ராமமூர்த்தி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு, அதுவும் அவங்க அப்பா அம்மா கூட உட்காந்து இந்த படத்தை வந்து பாட்டுருக்காரு. அப்புறம் டென்ட் கொட்டைன்னு பார்த்துருப்பீங்களா? தானே சினிமா தேட்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க, டென்ட் கொட்டை தான் பார்த்துருப்பீங்க.
1: ஆமாம் சார், டென்ட் கொட்டை
0: அப்படியே
1: சார்,
0: மணல்லாம் பரப்பி வச்சு அதை உட்காந்து
1: இல்லை.
0: பார்த்துருப்பீங்க. சரிங்க,
1: இன்னைக்கு மனசுல அப்படியே பதிவு இருக்கு சார்.
0: அதுதான் அதுதாங்க வாழ்க்கை. பழைய நினைவுகள் அப்படியே அசை போடுவோம்ல மனுஷனோட வாழ்க்கையில, அதுதாங்க.
1: எனக்கு எந்த துன்பம் வந்தாலும் இதுதான் சார், எனக்கு வந்து இதுதான் சார், எனக்கு வானொலி தான்.
0: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. இவ்வளோ எமோஷனலாக பண்பலின் மீது மிகப்பெரிய ஒரு பற்றா இருக்கிற ராமமூர்த்தி கூட அவர்கள் பேசுறது ரொம்ப சந்தோஷமா
1: சரி
0: இருக்குங்க.
1: சார்,
0: வாழ்த்துக்கள். அந்த பாடல்
1: ரொம்ப
0: கேட்கலங்க.
1: சரி சார்.
0: சரி, என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க.
1: சார் ஹலோ.
0: என்னம்மா சொல்ல வந்தீங்களே நிறைவா?
1: இல்லை சார், நான் வந்து நான் தர்மபுரி உங்க நிலையத்துக்கு வர முடியுங்களா? எப்பாவது வந்து பார்க்கணும்.
0: கண்டிப்பா வாங்க, உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம்.
1: அதியமான் அதியமான் கோட்டை தானே சார்?
0: ஆமாங்க ஆமாங்க, அங்கே தாங்க. நீங்க வாங்க, நிலையத்தை வந்து பார்த்துட்டு போங்க. சரிங்களா?
1: சரி சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: 10:52 நிமிடத்தில் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்கம்மா?
1: நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி.
0: நடந்தை புளியம்பட்டிங்களா? அதே மாதிரி புளியம்பட்டின்னு வச்சுருக்கலாம். அது நடந்தை புளியம்பட்டி வச்சுருக்கிறாங்க.
1: அது எங்க பஞ்சாயத்து, எங்க ஊர் பக்கமே 3 புளியம்பட்டி இருக்குது நாமக்கல் மாவட்டத்திலேயே. அதனால எங்க பஞ்சாயத்து பேரை சொல்லி சொல்லுவோம்.
0: அப்படிங்களா? சரிங்க, ஓகேங்க.
1: ஆமாங்க.
0: என்ன பாடல்களை சொல்லுங்கம்மா?
1: எனக்கு அன்பேவா படத்துல இருந்து ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாட்டு வேணும்.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: கேட்கலாங்க.

வாலியோட பாடல்வரிகளுக்கு டிஎம் சவுந்தரராஜன், பி சுசிலா இருவரும் இணைந்து பாடியிருப்பாங்க. ஒரு சூப்பரான பாடல் அன்பே வேன்ற திரைப்படத்திற்காக அந்த பாடல் கேட்டு ரசிப்போம். 102.5 இருக்கிற 103.7

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்காங்க. நம்ம கூட இனியக்கூடிய அடுத்த நேரம் வணக்கங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க? சினிமா ஆபரேட்டர்னா எப்படி?
1: மாநில குட்டிக்கு அருகில் அமர்ந்து தருமபுரி பண்பலையை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: நீங்க சொல்றதுக்குள்ள ஜெய்கின் சொல்லிடுங்களாட்டுங்க. சரிங்க.
1: படம் கனவா மடிமேல் மடிமீது
0: மயங்கம் மயங்கம் அப்படிங்களா அந்த படத்துல அவரே கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு. சினிமா இப்ப சினிமா பிரிட்டர் அந்த சிடி எல்லாம் போடுவீங்களா அந்த ஒர்க்கா எப்படிங்க அது? எத்தனை வருஷமே சேரிங்க அந்த வேற
1: இது பண்ணிட்டேன். அப்போ அதுக்கு பிற்பாடு சிடி போட்டு லேசர்ல படம்.
0: சரிங்க, எத்தனை வருஷமே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டு நிறைய நேரம் பேசினா வச்சுக்கா. சரிங்க, வாழ்த்துக்கள். சூப்பருங்க, நம்ம அந்த பாட்டில் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க, நன்றிங்க சார். நேரம் கொடுத்தவே நன்றியா.

நேர்கள் இணைந்திருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இதுவரை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருந்தோம். இன்னைக்கு சனிக்கிழமை என்பதால் நாமக்கல் கரூர் மாவட்டம் ரெண்டு நேர் மாவட்டம் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து மாவட்ட நேர்களும் பங்கேற்கலாம். அப்படின்னா இன்றைக்கி வந்த நேர்களை நாளைக்கு வரலாமான்னு அப்படின்லாம் வரக்கூடாதுங்க. அவங்களும் ஒரு வாரம் பங்கேற்ற நேர்களாக இருக்கணும். வெள்ளிக்கிழமை ஈரோடு திருப்பத்தூர் மாவட்ட நேருக்கு வந்தாங்க. ஸோ அவங்களும் வரலான்னா அவங்களும் வரக்கூடாது. ஸோ எந்த நேர்கள் வந்து வராமல் இருந்தாலும் அந்த நேர்கள் தான் நாளைக்கு நிகழ்ச்சியில் அனைத்து மாவட்ட நேர்களும், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர், கோவை, நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்களோடு மற்ற மாவட்ட நேர்களும், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட நேர்களும் நாளைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிவித்துருவோம். இனி தொடர்ந்து கேட்கலாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்கள், நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவு 11:10, இனி நாளை நம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்கலாம். நாளை காலை 6:10 என்னைத்தான நல்வை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்திரி அவர்கள். 6:10 பக்தி மாலை, 6:35 ஓசூர் சங்கர் பயோடெக் நிறுவனம் வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மழலை மொழி, நம்மோடு இணைகிறார் எம் கவியரசு, 7:00 தர்மபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் 4:00, தொடர்ந்து தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விளை நிலவரம், தொடர்ந்து தர்மபுரி கொண்டலப்பட்டு ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினது, 7:25 தர்மபுரி துரசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நடந்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புது புனல், 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர்ஸ்கன் வழங்கும் இனி சொல்லும் போது, 9:05 வானொலியில் வசந்தம் அழகு குட்டி செல்லமாக, 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தர்மபுரி இனிமை சேமிய மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவை பெண் பூவை, 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள், சேலம் மாவட்டம் நங்கவழி ஒன்றியம் துறையூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவி வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 12:50 சூழல் காப்போம், 1:10 நேர் பிறப்பும், 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 இலக்கியம் பேசுவோம், சீவக சிந்தாமணி காட்டும் பழந்தமிழர் வாழ்வியல், பங்கு பெறுகிறார் முனைவர் ஜா திரிபுர சூடாமணி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள், 2:30 ஒரு பட பாடல், 3:00 கட்சவில் கலக்கல் பாடல்கள், 4:00 நாடகம் கால கண்ணாடி நாடகம் எழுதியவர் RP விசேஷ், 5:00 மாலை தன்றல், 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:10 இசைமன்றல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லரி வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பிரிவில் வாராந்திர விமர்சனம், 7:25 வயல்வெளி சிறுதானியமும் மதிப்பு கோட்டலம் மதுரை வேளாண்மை கல்லூரி பேராசிரியர் நிர்மலா அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் விடுகதை, 8:30 எறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 தகடு தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் தண்டபாணி அவர்கள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் இதுவரை நாளை நம் பண்பலையில் வளம் வரும் நிகழ்ச்சி நிரலினை கேட்டீர்கள். உறங்கும் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள், துணிவு இல்லையேல் வாய்மை இல்லை, வாய்மை இல்லையேல் பிற அறங்களும் இல்லை என்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம், ஜெயஹிந்த்.